நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது சௌபாக்கியவதி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: கங்கை அணிந்தவா

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பக்த மார்க்கண்டேய படத்திலிருந்து வி. நாகையா மற்றும் பி. லீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தீமை செய்தவர்களுக்கும் தீமை செய்யாமல் இருப்பதுதான் உலகத்தில் உள்ள அறிவுகளில் எல்லாம் தலைசிறந்த அறிவு. குறள் எண் 203 அதிகாரம் தீவினை அச்சம்.
1: அறிவினுள் எல்லாம் தலை என்பன் தீய செருவார்க்கும் செய்யாவிடல்.
0: தீமை செய்தவர்களுக்கும் தீமை செய்யாமல் இருப்பதுதான் உலகத்தில் உள்ள அறிவுகளில் எல்லாம் தலைசிறந்த அறிவு. குறள் எண் 203 அதிகாரம் தீவினை அச்சம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி, இதனை வழங்குகின்றார் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம், இன்று உலக தர நிர்ணய தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, இதன் இன்றைய தலைப்பு இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்க படித்து பட்டம் பெற்றால் போதுமா, தொழில் சார்ந்த அறிவு அவசியமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சி. இதில் இன்று AK-203 குறித்த துப்பாக்கி குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இதில் இன்று மன பாரத்தை குறைக்கும் மருந்து எது, பேச்சா, அழுகையா, தூக்கமா? தோழிகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்க இருக்கின்றார் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் போன்களில் டார்க் மோட் கண்களுக்கு நண்பனா எதிரியா கேட்கலாம், நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 12:00 இன்று பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். இன்று உலக உடற்காய தினத்தையொட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லாண்டர் அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல் நாம் கேட்க இருக்கின்றோம், தவறாமல் கேளுங்கள். இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இதில் இன்று விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி

அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரலை நமது வானொலியின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. மனம் விரும்புதே, சுகமான ராகங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் உங்கள் விருப்ப பாடலை கேட்கவும் இதே நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இதுபோல் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாவோ குரல் பதிவாவோ அனுப்பணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9443-3-6-0-794. நேர்களை, நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய என்ன கருத்துக்களை, மேலான ஆலோசனைகளை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதுக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதற்கான முகவரி நான் சொல்கிறேன். நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இந்த முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை, கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இதே போல் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதையும் நீங்கள் இதே முகவரியில் எழுதி அனுப்பலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும்

0: தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலைப் பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலாணி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலைப் பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறிசாரம் புரிகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. மற்றொரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. மன நெகிழ்ச்சியுடன் கடவுளை போற்றி பாடுங்கள். ராகம் தாளம் இது எல்லாம் இரண்டாம் பட்சமே. நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியில் சோபனா அவர்களின் குரலில் பாடல்.

நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் சுஜாதா அவர்களின் குரலில் பாடல்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாகவே இருக்கிறான் என்கின்றது திருக்குரான். தொடர்ந்து நாம் கேட்கலாம் இம் ஹனீஃபா அவர்களின் குரலில் பாடல்.

0: எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டீர்கள். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் வலம் வந்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழ்நாட்டில் பெரும்பாலான பரப்பளவில் உளுந்து பாசிப்பயிறு விதைக்காக பயிரிடப்படுகிறது. பயிர் மகசூல் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டாலும் பூச்சிகளில் ஏற்படும் சேதம் பெரும் பங்கு வகிக்கிறது. பூச்சிகளின் தாக்குதலின் பொருளாதார சேத நிலை அதிகமாகும் போது பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இளம் பயிர்களில் தண்டுஈ தாக்குதலால் ஏற்படும் பயிர்களின் எண்ணிக்கை குறைவை தவிர்த்திட பரிந்துரைக்கப்பட்ட விதை அளவை காட்டிலும் 25% அதிகமாக உபயோகித்து விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். சாறு உறிஞ்சு பூச்சிகளான இலைப்பே, நசுவினி, தத்து பூச்சி போன்றவற்றை கட்டுப்படுத்த டைமிதொயேட் 30 EC அல்லது இமிட்டாக்ளோபிரேட் 17.8% SL கிலோவிற்கு 5 மில்லி அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஆரம்ப நிலை தாக்குதலை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்க வேண்டும். புரோட்டீனியா புழு, காய் துளைப்பான் போன்றவற்றின் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 60 மில்லி குளோரான்ட்ரானிலிப்ரோல் 18.5% SC தெளிக்க வேண்டும். சேமிப்பில் தாக்கும் பயிர் வண்டுகளை கட்டுப்படுத்த விதை குவியல்களை சூரிய வெப்பத்தில் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் தானியமாக உபயோகப்படுத்தினால் 10% ஈரப்பதம் அடையும் வரையும், விதைகளாக உபயோகப்படுத்தினால் 8% ஈரப்பதம் அடையும் வரையும் உலர வைக்க வேண்டும். குழிப்பொறி அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கவர்ச்சி பொறி, இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வயல்வெளியிலிருந்து விதையுடன் தொற்றி வந்த வண்டுகளை கண்காணித்து விதைகளை சூரிய வெப்பத்தில் காய வைப்பதன் மூலம் முட்டைகளை அளிக்கலாம். 100 கிலோ விதை அளவிற்கு ஊக்குவிக்கப்பட்ட களிமண் 1 கிலோகிராம் அல்லது புங்கம் எண்ணெய் 1 லிட்டர் அல்லது வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் இதில் ஏதாவது ஒன்றை தெளிக்கலாம். விதைகளை பாலித்தீன் உள்ளுறை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கவும். விவசாயிகள் நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம்

0: பயிர்களில் வேரழுகல் மற்றும் வாடல் நோய் வராமல் தடுக்க முடியும். பூக்கும் தருவாயில் பூக்கள் உதிர்வதை தடுக்கவும், பூக்கள் மிகுதியாக பூக்கவும், அறுவடையின் போது திரட்சியான நிலக்கடலைகளை பெறவும் இலை வழியே ஊட்டச்சத்து கரைசல் தெளிப்பது அவசியமாகும். இதற்கு ஒரு ஏக்கர் பரப்பிற்கு டிஏபி 1 கிலோ, அமோனியம் சல்பேட் 400 கிராம், போராக்ஸ் 200 கிராம் ஆகியவற்றை இலை வழியாக தெளிக்க வேண்டும். இதற்காக முதல் நாள் இரவே 15 லிட்டர் நீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் காலை அக்கரைசலை வடிகட்டி கிடைக்கும் தெளிந்த கரைசலுடன் தேவையான நீர் சேர்த்து 200 லிட்டர் கரைசலாக தயார் செய்ய வேண்டும். அத்துடன் பிளானோபிக்ஸ் என்னும் பயிர் வளர்ச்சி ஊக்கியை 140 மில்லி லிட்டர் கலந்து விதைத்த 25ஆம் நாள் ஒருமுறையும், பின்னர் 35ஆம் நாள் மறுமுறையுமாக இருமுறை தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட அளவு சரியாகவும் வயலில் ஈரப்பதம் இருக்குமாறும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் தயாரிக்கப்பட்ட நிலக்கடலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டரான TNAU நிலக்கடலை ரிச் 1 ஏக்கருக்கு 2 கிலோ என 200 லிட்டர் நீரில் கலந்து பூக்கும் பருவத்திலும் காய்பிடிக்கும் பருவத்திலும் தெளிக்கும் போது பூக்கும் திறன் அதிகரித்து பொக்கு கடலைகள் குறைந்து விளைச்சல் 15% வரை அதிகரிக்கும். வேளாண்மை துறை மூலம் தயாரிக்கப்பட்ட நிலக்கடலை நுண்ணூட்ட உரக்கலவையை 1 ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் இடுவதன் மூலம் நிலக்கடலையின் மகசூல் மற்றும் தரம் அதிகரிக்கும். நிலக்கடலை பயிரில் விழுதுகள் மண்ணில் எளிதாக இறங்கவும், திரட்சியான எண்ணெய் சத்துமிக்க காய்கள் பெறுவதற்கும் சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் தேவைப்படுகின்றன. எனவே 45ஆம் நாள் நிலக்கடலைக்கு மண் அணைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு 160 கிலோகிராம் ஜிப்சம் இட்டு களைகளை நீக்கி செடிகளை சுற்றி நன்கு மண் அணைக்க வேண்டும். இதனால் நிலக்கடலை பயிரின் விழுதுகள் மண்ணுக்குள் இறங்கி அறுவடையின் போது திரட்சியான காய்கள் அதிக அளவில் உருவாக உதவுகிறது. அகத்தி மரம் அனைத்து மண்ணிலும் வளரும். வெற்றிலை மற்றும் மிளகு கொடிகள் படர்வதற்காகவும் கீரை சாகுபடிக்காகவும் அகத்தி பயிரிடப்படுகிறது. லேசான மரவகை பயிர்களில் இதுவும் ஒன்று. அகத்திக்கு கிளைகள் கிடையாது. வேகமாக வளரக்கூடிய குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடியது. நுனியை 3 அடி உயரம் வளர்ந்த பிறகு ஒடித்துவிட்டால் புதர் போல அகலமாக வளர்ந்து அதிகமான இலைகள் தரும். ஒடித்து விடாமல் இருந்தால் நேராக சுமார் 25 அடி உயரம் வரை வளரக்கூடியது. அகத்தி விதைகளை 1.8 மீட்டர் இடைவெளியில் 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் நேரடியாக விதைக்க வேண்டும். அகத்தி விதைக்கப்பட்ட 6 முதல் 8 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அதன் பின் 60 முதல் 80 நாட்களுக்கு ஒருமுறை இலைகளை அறுவடை செய்யலாம். விவசாயிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப 1/2 ஏக்கர் காலி ஏக்கர் கணக்கில் நீர்ப்பாசன பகுதியில் பயிரிடலாம். அகத்தியில் பூச்சி நோய் தாக்குதல் அவ்வளவாக இருக்காது. அசுவினி தாக்குதல் வரலாம். அதனை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு 5% தெளிக்கலாம். குறைந்த செலவிலே நிறைந்த வருமானம் தரக்கூடிய ஒரே பயிர் அகத்தி மட்டுமே. இலைகள் விதைகள் அனைத்துமே வருமானம் தரக்கூடியது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 41 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே.

0: சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
1: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் தென்மேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 78% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 6:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
3: இதோ உங்களுக்கான ஒரு குட்டி சவால். இன்று முதல் உங்கள் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் தடுக்க நீங்கள் கண்காணிப்பாளர் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தேவ புலவர் திருவள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு. தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. நினைவில் வையுங்கள், பணம் இல்லை என்றாலும் நாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஒவ்வொரு துளி தண்ணீரும் ஒரு உயிர். அதை பாதுகாப்பது நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி
2: நேயர்களே. இனி இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.
4: அகில இந்திய வானொலி திருநெல்வேலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காடுகளில் வாழ்விட சூழல் பாதுகாப்பு. பொதிகை மலையின் மடியில் தவழ்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் குளிர்ச்சியை தன் மூச்சாக கொண்டு வாழும் நெல்லை மண்ணின் மக்களுக்கு காடுகளை பற்றி புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. நாம் தினமும் மருந்தும் ஜீவநதியான தாமிரபடையின் பிறப்பிடமே அந்த காடுகள்தான். காடு என்பது மரங்கள், கொடிகள், செடிகள், புல்வெளிகள், பாறைகள், நீரோடைகள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து வாழும் ஒரு மாபெரும் உயிரி வலைப்பின்னல். ஓர் அற்புதமான வாழ்விடம். ஒரு புலிக்கு தேவையான வாழ்விடமும், சோலைமந்தி என்ற சிங்கவால் குரங்கிற்கு தேவையான வாழ்விடமும், ஆற்றுப்படியில் வாழும் நீர்நாய்க்கு தேவையான வாழ்விடமும் முற்றிலும் வெவ்வேறானவை. ஆனால் அவை அனைத்தும் ஒன்றோடொன்று சமநிலையில் இணைந்திருக்கும் போதுதான் அந்த காடு உயிர்ப்புடன் இருக்கும். நமது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இது வெறும் புலிகளுக்கான காடு மட்டுமல்ல, உலகிலேயே பல்லுயிர் வளம் மிகுந்த 36 முக்கிய பகுதிகளில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இங்குள்ள சோலை காடுகள் மற்றும் ஈரப்பதமான பசுமை மாறா காடுகள் ஓர் பிரம்மாண்டமான பஞ்சை போல மழைநீரை தன்னுள் உறிஞ்சி வைத்துக் கொண்டு ஆண்டு முழுவதும் மற்றாமல் தாமிரபரணி உள்ளிட்ட 14 நதிகளுக்கு தாய்ப்பால் போல் நீரை ஊட்டுகின்றன. காட்டின் வாழ்விடம் பாதிக்கப்பட்டால் நதிகளின் பிறப்பிடமே வறண்டு போகும். நதிகள் வறண்டால் சமவெளியில் விவசாயம் அழியும், குடிநீரின்றி நகரங்கள் தவிக்கும். எனவே காட்டின் வாழ்விடத்தை பாதுகாப்பது என்பது காட்டில் வாழும் விலங்குகளுக்கானது மட்டுமல்ல, சமவெளியில் வாழும் மனித குலத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாகும்.

0: ஓர் பரந்த அடர்ந்த காட்டின் நடுவே நாம் ஒரு பெரிய சாலையையோ ரயில் பாதையோ மின் கம்பிகளையோ அல்லது அணைகளையோ அமைக்கும் போது அந்த காடு சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்படுகிறது. மனிதர்களாகிய நமக்கு அது வெறும் சாலையாக தெரியலாம். ஆனால் காட்டில் வாழும் யானைகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் அது தங்களின் பூர்வீக பாதையை தடுக்கும் முட்டுக்கட்டை. யானைகள் ஒரே இடத்தில் வாழும் விலங்குகள் அல்ல. அவை பருவநிலைக்கு ஏற்ப உணவு மற்றும் தண்ணீரை தேடி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொடர்ந்து வலசை செய்யும் பண்புடையவை. அப்படிப்பட்ட பாரம்பரிய யானை வழித்தடங்களில் மனித ஆக்கிரமிப்புகளோ அல்லது உள்கட்டமைப்பு திட்டங்களோ வரும்போது யானைகளின் வழி மறிக்கப்படுகிறது. உணவு கிடைக்காமல் தவிக்கும் யானைகள் அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்குள்ளும் கிராமங்களுக்குள்ளும் நுழைகின்றன. விளைவு மனிதன் வனவிலங்கு மோதல். பயிர்கள் சேதமடைகின்றன. மனித உயிர்களும் யானைகளின் உயிர்களும் அநியாயமாக பறிபோகின்றன. இதில் யானையை குறைய சொல்லி பயனில்லை. நேயர்களே, நாம் அதன் பூர்வீக வாழ்விட பாதையை ஆக்கிரமித்ததன் எதிர்வினைதான் இது. பண்டைய தமிழ் இலக்கியமான புறநானூறும் திருக்குறளும் காடுகளின் முக்கியத்துவத்தை அழகாக பாடுகின்றன. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்றார் வள்ளுவர். ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பான அரண் என்பது தூய நீரும் வளமான நிலமும் மலையும் குளிர்ந்த நிழல் தரும் காடும் தான். பூமி தாயின் நல்வாழ்வை உறுதி செய்வோம். சூழல் காப்பது சுகம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரம் காலை 7 மணி, நாம் இணையம் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட சூப்பரான தகவல்களை அளித்தரும் இந்த நிகழ்ச்சியில் தான் நாம் இப்போது இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். தொழில் சார்ந்த புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள் எங்களுக்காக தர காத்துட்டு இருக்கீங்க?
2: தொழில் தொடங்குவோம், திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்கள்ல என்னென்ன தொழில் லாபமா இருக்கும், அதுக்கு எங்க எங்க பயிற்சி வரலாம், எங்க கடன் பெறலாம், எப்படி மார்க்கெட் பண்றாங்கறத நம்ம தொடராக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கடனுதவிய எப்படி எப்படி கடனுதவி இருக்கு அதெல்லாம் மொத்தமா சொல்லிட்டோம். ஆனா ஒவ்வொரு கடனுதவிகளும் மத்திய மாநில அரசு 100க்கு மேற்பட்ட கடனுதவி திட்டங்களை வச்சிருக்காங்க. பிஎம்இஜிபி, முத்ரா, நீர், இப்படி வெவ்வேறு பேர்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கடனுதவி திட்டத்தை பத்தியும், அது மாதிரி நிதி நிறுவனங்கள், தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டாட்கோ, இப்படி பல்வேறு வகையான பெயர்ல நிதி நிறுவனங்கள்ல, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இப்படி மத்திய அரசு மாநில அரசுகள் வங்கிகள் இருக்கு. அதற்காகவே தொழிலுக்காகவே சிப்பி, சிறு தொழிலுக்கான வங்கி, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி ஏராளமான நிதி நிறுவனங்களை வச்சிருக்காங்க. இன்று முதல் ஒரு கடனுதவி திட்டம் பிளஸ் ஒரு நிதி நிறுவனத்தை பத்திய விவரம், அப்படி ரெண்டு ரெண்டை பத்தியும் டெய்லி பேச போறோம். இப்ப பிஎம்இஜிபி, இது வந்து அகில இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பாரத பிரதமரின் சுய வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இதுல 50 லட்சம் ரூபா வரைக்கும் கடனுதவி தர்றாங்க. 8வது வகுப்பு படித்திருந்தால் போதும், அவங்க கிராமப்புறங்கள்ல தொழில் தொடங்கலாம், டவுன்ல தொடங்கலாம், எங்க வேணாலும் தொழில் தொடங்கிக்கலாம், தயாரிப்பு

0: தொழில் பண்ணா 20 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி கிடையாது. அதே போல் ஏதாவது சேவை தொழில்கள் பண்ணா 10 லட்சம் ரூபா வரை கிடையாது. கிராமப்புறங்களுக்கு வேறு மாதிரி மானியம், நகர்ப்புறங்களுக்கு வேறு மாதிரி மானியம் என்று ஏற்பாடு செய்து இந்த திட்டம் மிக மிக சக்சஸ் ஆக இந்தியா முழுவதும் நடைபெற்றுகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாதத்திலையும் வாங்குறாங்க. ஏன்னா அது கிராமப்புறங்கள்ல கொடுக்குறாங்க, அதுபோல் நகர்ப்புறங்கள்ல கொடுக்குறாங்க. என்ன தொழிலுக்கும் நீ எந்த பொருளை வேணாலும் தயார் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதிக நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லாம இந்த கடன் திட்டம் இருக்கு. இது அகில இந்திய லெவல்ல சக்சஸ் ஆன திட்டம். இப்ப நம்ம மாவட்டத்துல இதை பத்தி விண்ணப்பிக்கணும்னா முக்கியமா மாவட்ட தொழில் மையம் ஐ கிரவுண்டு திருநெல்வேலி 11 இருக்கு. அங்கு அதுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கி கடனுதவி கொடுக்கறாங்க. அதை விட KVIC சாதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய ஒரு நிறுவனம், இந்திய அரசினுடைய சிறு தொழில் இலாக்காவுடைய நிறுவனம். அவங்கள இந்த கடனுதவியை கொடுப்பதற்கான ஏஜென்சியா மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்ப அந்த KVIC-லையும் போய் டைரக்டாவும் விண்ணப்பிக்கலாம். அது அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாவட்ட தொழில் மையத்துல யாராருக்கு சாங்ஷன் ஆகுதோ அவங்க எல்லாத்துக்கும் 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி தொழில் தொடங்கலாம்னு ஆன்லைன் மூலமா அந்த பயிற்சி பெற்ற சான்றிதழை கொண்டு கொடுக்கும்போது அந்த மிஷினரி வாங்குவதற்கு அல்லது தொழில் தொடங்குவதற்கான கடனுதவியை கொடுப்பாங்க. அது நகர்ப்புறங்கள்ல வேறு மாதிரி மானியம், 25 கிராமங்கள்ல 25, நகர்ப்புறங்கள்ல 15. பொதுவான நபர்கள், பிற்பட்டோர், மற்ற இனத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் 15%. அதே நேரத்துல அவங்க மாஜி ராணுவ வீரரா இருந்தா, பெண்களா இருந்தா, SC ST இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தா 20-25 என்று தொழில் கேட்டாற்போல் கடன். இது ஒரு அருமையான திட்டம். இதுக்கு வந்து அந்த 20 லட்சத்துக்கு மேல்பட்டாலும் செக்யூரிட்டி தர வேண்டியது இல்லை. அதுக்கு CGMSE அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துல மத்திய அரசே அதுக்கு செக்யூரிட்டி கொடுத்து இந்த லோனை வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா அதுல வியாபார இந்த கடன் திட்டத்துல இல்ல, ஒன்லி பொருள் தயாரித்தால் இவ்வளவு ரூபா. அதே நேரத்துல சர்வீஸ் தொழில்கள், ஜெராக்ஸ் எடுக்கிறது, டைப் ரைட்டிங் பண்ணி கொடுக்கறது, பியூட்டி பார்லர், சலூன், ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணி கொடுக்கறது, ரிப்பேரிங் சர்வீசிங் ஆஃப் பல்வேறு வகையான வீட்டு உபயோக இயந்திரங்கள், இப்படி 400க்கு மேற்பட்ட சர்வீஸ் யூனிட்டுகள் இருக்கு. அது அந்த இதுல வாங்க, அதுக்குரிய தொழில் தொடங்குவதற்கு கடன் பெறலாம். ஆனால் வாங்கக்கூடிய வியாபாரத்துக்கு இந்த திட்டத்துல கடன் இருக்கு. இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pmegp.gov.in அல்லது www.kvic சாதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் சுருக்கி kviconline.gov.in அப்படின்னு இந்த ரெண்டு வலைத்தளத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த வங்கிக்கு போனாலும் இதை பத்தி விவரம் சொல்லுவாங்க. மாவட்ட தொழில் மையம், மற்ற தமிழ்நாடு மத்திய அரசினுடைய கூட்டுறவு வங்கிகள், எங்கு போனாலும் இந்த திட்டத்தை பத்திய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனுடைய கிளைகள், அவங்களுடைய பயிற்சி மையங்களுக்கு போனாலும் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அருமையான திட்டம், 7 வருடங்கள் வரைக்கும் நீங்க கட்டலாம் குறைந்த வட்டி. இப்போ தமிழ்நாடு ஏன் இதை முதல்ல நான் எடுத்தேன்னா நிறைய பேர் இந்த திட்டத்துலதான் கடன் பெற்றிருக்காங்க. எனவே நம்ம பகுதியில் உள்ள தொழில் முனைவோர் இந்த திட்டத்தை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நிதி நிறுவனங்கள்ல நூற்றுக்கணக்கான நிதி நிறுவனங்களை மத்திய மாநில அரசு வச்சிருக்காங்க. இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழ்நாடு பெண்கள் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம். 1983 இருந்து செயல்படுது. இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்துக்கு பின்னால அன்னை தெரசா மாளிகையில இயங்குது. அனைத்து மாவட்டங்கள்லையும் அதுக்கு தனி அலுவலர், அதாவது திட்ட அலுவலர், ப்ரொஜெக்ட் ஆபீசர் என்று மகளிர் திட்டத்துக்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலர்கள் இருக்காங்க. அப்புறம் துணை திட்ட அலுவலர், உதவி திட்ட அலுவலர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் இதுக்கு கிளை போல் செயல்படுவதற்கு அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை பத்தி தெரிந்து கொள்ளலாம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பல பேரும் பயன்பெற்ற இந்த தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பலாம். அதுபோல் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, உங்களுக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த தகவல்கள் தேவைப்படுது, ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்போ கேட்கலாம் நேர்லேயே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல். பயன் திரைப்படத்தில்.

7:13 ஆகுது. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க இருக்கிறோம் தமிழை அமுதே. உரை வழங்க இருக்கிறாங்க முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

0: செல்வம் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே
2: உள்ளமே கோயில் உயிரே கடவுள், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது நாம் அறிந்த முதுமொழி. ஆலய வழிபாட்டிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது எது என்றால், நாம் இறைவனுடைய உருவத்தை அமைத்து அந்த உருவத்தை வைத்து வழிபடுகிற அந்த மரபை என்றும் நாம் பார்க்கலாம். வைதிக நெறிப்படியும் கட்டிடக்கலை முறைப்படியும் பல்வேறு மண்டபங்களையும் பல பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோடு கூடிய ஆலயங்களை இன்றைக்கு நாம் அதிகமாக எழுப்பி வைத்து அதை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். இந்த ஆலயங்களுக்கு என்ன பெயர் என்றால், அதற்கு புற ஆலயங்கள் என்று பெயர். இந்த புற ஆலயங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க வேண்டும். அதுபோலத்தான் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்முடைய மனதை அமைக்க வேண்டும். இந்த மனதிலே எண்ணங்களை சரியாக அமைத்தால் அதனை ஒரு கோயிலாகவே மாற்றக்கூடிய ஒரு பண்பை நாம் பெற முடியும். அந்த மனக்கோயிலை அகக்கோயில் என்று சொல்லலாம். இந்த அகக்கோயில்கள் தான் புறக்கோயில் அமைப்பதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளமே அகக்கோயில். இந்த உள்ளத்தை நாம் உணர முடியும். இந்த உள்ள கோயிலை நெஞ்சக்கோயில், இதய கோயில் என்றெல்லாம் நாம் பலவாறு சொல்லலாம். இந்த கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்குள்ளே நிறைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகிற மும்மலங்கள் நிரம்பி இருக்கின்றன. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி அதை சுத்தமான ஒரு அற்புதமான கோயிலாக மாற்ற வேண்டும். அப்படி கோயிலாக மாற்றினால் அங்கே இறைவன் குடி வருவான். இதற்கு உள்ள கோயில் என்று பெயர். இதை நாம் அகக்கோயில் என்று சொல்வோம். இந்த அகக்கோயிலே உண்மையான கோயில் என்று சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பது திருமூலருடைய வாக்கு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு பாடலிலே உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமடி தோழி என்று பாடுவார். நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்பது தாய்மானவருடைய கருத்து. இப்படி ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளும் உள்ள கோயில் இருக்கின்றது. அந்த உள்ள கோயிலை சிறப்பாக அமைத்து அதற்குள்ளே இறைவனை குடி வைத்து இறையருள் பெறுவதற்கு எல்லோராலும் முடியும். அப்படி வாழ்ந்து காட்டி இறையருள் பெற்ற ஒரு புனிதர் தான் பூசல் நாயனார். அவர் தொண்டை நாட்டிலே திருநின்ற ஊர் காஞ்சிபுரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தார். சிவத்தொண்டு செய்வதே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார். சிவத்தொண்டு செய்கிற அடியார்களை பேணி பாதுகாப்பது அவருடைய கடமையாக இருந்தது. அவருக்கு ஒரு ஆசை வந்தது, சிவபெருமானுக்கு நாமும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று. ஆனால் பணம் இல்லை, பொருள் வேண்டும். அந்த காலத்தில் மன்னர்களிடம்தான் பொருள் இருந்தது. அந்த மன்னர்களுடைய கருவூலத்திலிருந்து பொருளை கொண்டு வந்து தான் மிகப்பெரிய ஆலயங்களை எழுப்ப முடியும். அப்படி இருக்கிற போது ஒரு சாதாரண ஒரு பிரஜை அவரால் எப்படி கோயில் கட்ட முடியும்? ஆனால் அந்த எண்ணம் இருந்தது. அதனாலே பொருள் திரட்ட முற்பட்டார், முடியவில்லை. எனவே ஒரு இடத்திலே அமர்ந்து தினம் தினம் மனதிற்குள்ளே உரு ஏற்றி உரு ஏற்றி உரு ஏற்றி அஸ்திவாரம் அமைப்பார், சுவர்களை எழுப்புவார், கூரை போடுவார், கோபுரம் அமைப்பார், சிற்பங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். இப்படி ஒரு கோயிலை எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படி மனதிற்குள்ளே கோயிலை கட்டினார். கோயிலை கட்டி

இறைவனை வரவழைத்து அங்கே வந்து எழுந்தருள வேண்டும் என்று நாள் குறித்து அந்த நாளிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். இந்த நேரத்தில் அந்த நாட்டு மன்னன் பல்லவன், அவன் தன்னுடைய கருவூலத்திலிருந்து ஏராளமான பொருளை செலவு செய்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரத்தோடு கூடிய ஒரு ஆலயத்தை எழுப்புகிறான். அந்த ஆலயத்திற்கு வந்து இறைவன் எழுந்தருள வேண்டும் என்று ஒரு நாளை குறிக்கிறான். இருவரும் ஒரே நாளைத்தான் குறிக்கிறார்கள். அதனால் இறைவன் என்ன செய்கிறான், அந்த மன்னனுடைய கனவிலே போய் அன்பு தொண்டன் பூசல் நாயனார் ஒரு கோயிலை கட்டி இருக்கின்றான், அந்த கோயிலுக்கு நாளை நாம் செல்ல இருக்கிறோம், அதனாலே நீ கட்டிய கோயிலுடைய குடமுழுக்கை இன்னொரு நாள் வைத்துக்கொள், அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். மன்னனுக்கு ஆச்சரியம். ஒரு பக்கம் இது எப்படி நடந்தது, இன்னொரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த நம்முடைய நாட்டிலே கோயில் கட்டியிருக்கிறான் என்பதால் நம்பவே முடியவில்லையே, அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் மேலிடுகிறது. இந்த காட்சியை சேக்கிழார் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த ஊர்

0: ஒரு நாள் வைத்துக்கொள், அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். மன்னனுக்கு ஆச்சரியம். ஒரு பக்கம் இது எப்படி நடந்தது, இன்னொரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த நம்முடைய நாட்டிலே கோயில் கட்டியிருக்கிறான் என்பதால் நம்பவே முடியவில்லையே, அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் மேலிடுகிறது. இந்த காட்சியை சேக்கிழார் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒண்டிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்வாய் என்று கொண்டைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளிப்போந்தார் என்று பாடுகிறார் திருத்தொண்டர் புராணத்தில். இந்த பாடல் அந்த பூசல் நாயனாருடைய அந்த கோயிலுக்கு இறைவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். மன்னன் ஆச்சரியப்பட்டு பூசல் நாயனாரை பார்க்க போகிறான். அங்கே விசாரிக்கிறான், பூசல் நாயனார் கட்டிய கோயில் எங்கே இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. எல்லோரும் வியப்படைகிறார்கள். அவர் சாதாரணமாக உணவுக்கே வழியில்லாது இருக்கக்கூடிய ஏழை, அவராலே எப்படி கோயில் கட்ட முடியும் என்று எல்லோரும் வியந்து, இல்லை அவர் கட்டவில்லை என்று மறுதளிக்கிறார்கள். அந்த நேரத்திலே மன்னன் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து பூசல் நாயனாரை சந்திக்கின்றான். பூசல் நாயனார் அவர் தான் கட்டிய கோயிலை பற்றி சொல்லுகிறார். மன்னனுக்கு வியப்பு. அவன் எதிர்பார்த்த கோயில் வேறு, இவர் சொன்ன கோயில் வேறு. இவர் உள்ள கோயிலை அகக்கோயிலை பற்றி சொல்லுகிறார். அந்த பூசல் நாயனாருடைய பக்தியின் திறத்தை மெச்சி அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறுகிறான். இப்படி பார்க்கின்றோம். அதற்கு பின்பு பூசல் நாயனார் நீண்ட நாள் வாழ்ந்து சிவத்தொண்டு புரிந்து சிவபுதம் அடைகிறார் என்று திருத்தொண்டர் புராணம் சொல்லுகிறது. இந்த வரலாற்று செய்தியை உள்ள கோயில் எழுப்புகிறவர்கள் அடையக்கூடிய அந்த பாக்கியத்திற்கு சான்றாக சொல்லலாம். எனவே புறக்கோயில் எழுப்பி வழிபடுவதை காட்டிலும் அகக்கோயிலை எழுப்பி ஆண்டவனை குடியமர்த்துவது தான் சாலச்சிறந்தது என்று ஒரு கருத்து நமக்கு உதயமாகுது. அதற்கு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்ற கருத்து இங்கு நமக்கு பொருத்தமாக இருக்கிறத பார்க்கலாம். மனத்தை செம்மைப்படுத்தி, அதாவது எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி, சிந்தனையை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய இதய கோயிலில் உதயதீபமாய் இறைவனை நாம் குடி அமர்த்தினால் மனிதன் ஒரு கோயிலாக மாற முடியும். ஏன், மனிதனே தெய்வமாகவும் மாற முடியும். நாளை சந்திப்போம்.
1: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நம்ம வணக்கம் வரணி நிகழ்ச்சியில் அடுத்தா கேட்க இருக்கிறோம். ஆங்கிலம் அறிவோம் வழங்க இருக்கிறாங்க தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
5: வணக்கம். இன்னைக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சென்டென்ஸ் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிறங்க. அதுலேருந்து நம்ம விளக்கி பார்த்துக்கறலாம் எப்படி எழுதணும்ட்டு. ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், சுசிலா ரீச்டு ரயில்வே ஸ்டேஷன். 2 சென்டென்ஸ், the train had left before Susila reached the railway station. இதுல வந்து after இதுல போடணும் before இதுல போடணும் போட்டிருக்கு. இப்போ இது என்ன சென்டென்ஸ், இதுல வரக்கூடிய டென்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு? முதல்ல ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் சுசிலா ரயில்வே ஸ்டேஷனை போய் ரீச் பண்றாங்க. ட்ரெயின் போறது ஒரு நிகழ்ச்சி, சுசிலா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது அங்கே போய் அடைஞ்சது ஒரு அடுத்த நிகழ்ச்சி. இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் முதல்ல எது நடந்திருக்கு? த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், த ட்ரெயின்

0: போனாதான் முதல்ல நடந்திருக்கு. ஆக இந்த முதல்ல நடந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும், பாஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். அதே சென்டென்ஸில், அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ரெண்டாவது நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வெர்புக்கு சிம்பிள் பாஸ்ட் போடணும். அதை தான் ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். இந்த ப்ராக்கெட்டில் வந்து லீவ்னு போடுவாங்க, LEAVE, லீவ். லீவுடைய பாஸ்ட் பார்ட்டிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் லெஃப்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி சுசிலா கடுத்தாப்புல ஒரு டேஷ் போட்டு அதில் ரீச்னு போட்டிருப்பாங்க, REACH. இந்த ரீச்சுடைய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ரீச்சுடு, ஜஸ்ட் ஒரு ED மட்டும் சேர்த்துக்கிறோம், சரியா? ஆஃப்டர் வந்துச்சுன்னா அந்த முதல் வரக்கூடிய, அந்த முதல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஹேட் லெஃப்ட். சரி, பிஃபோர் வந்து எதில் போடுறது, ஆஃப்டர் வந்து முதல்ல வந்துடும், சென்டென்ஸுடைய முதல்ல தான் எழுதுவாங்க. பிஃபோர் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய நடுவில் வரும். முதல்ல நடந்த நிகழ்ச்சியை ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் பிஃபோர் போட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய சென்டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் போடணும். இப்போ ரெண்டு நிகழ்ச்சியும் ஒரே ஒரே சென்டென்ஸில் தான் இருக்குது, ஆஃப்டரும் பிஃபோர் தான் மாற்றி வந்திருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், அதுக்கப்புறம் பிஃபோர் போடுறோம், பிஃபோர் சுசிலா ரீச் த ஸ்டேஷன். அதாவது சுசிலா ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிட்டு. சரி, இதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இதனுடைய ஃபார்மெட் எப்படி எழுதுறது, முதல்ல சப்ஜெக்ட் எழுதிட்டு அப்புறம் ஹேட், HAD ஹேட், சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்ஸில், சாரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் அல்லது ஹேஸ் போட்டோம். ஆனால் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லா புரோனனுக்குமே ஹேடு மட்டும் போட்டால் போதும். ஹேடு போட்டு கொடுக்கப்பட்ட வேர்புக்குள்ளேயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை எழுதணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம கிராமர் புக்கில் வாங்கி அதில் இருக்கக்கூடிய மூணு வகையான அந்த காலம் போட்டு எழுதியிருப்பாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு எத்தனை வேர்ட்ஸ் எத்தனை வேர்ப்பு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆங்கிலம் கற்பது மிக மிக எளிதாக இருக்கும். இப்போ வரக்கூடிய காலங்களில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் படிக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இதே நெகட்டிவாக நீங்கள் எப்படி எழுதுறேன்னா, சப்ஜெக்ட் போட்டுட்டு ஹேட் நாட், ஹேடுக்கு அடுத்தப்பில் நாட் போட்டுட்டு, அல்லது ஹேட் நாட் போடலாம், ஹேட் இன்ட்டுன்னு போடலாம், ஹேடு போட்டு என் போட்டு மேலே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டீ போடும், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை சேர்த்துக்கலாம். க்வெஸ்சன் எழுதும்போது முதல்ல ஹேடை போட்டு அடுத்து சப்ஜெக்டை போட்டு மீதெல்லாம் எழுதிக்கலாம்.
1: நன்றி மேம், சிறப்பான தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் காலை 7:32 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம சூப்பரான பாடல் தான் கேட்க இருக்கிறோம், மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்தில் இருந்து.

நேரில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. அதில் வணக்கம் பரணி நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக என்ன மாதிரி தகவல்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ டீட்டெயில்டாக கேளுங்கள். நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான தாட்கோ மூலமாக சில பயிற்சிகளை கொடுக்க இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் சார்ந்த ஒரு ட்ரைனிங்கு, ஃபினான்ஷியல் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஇயில் ஏதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான இடங்களில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து tatco.com போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பயிற்சியை பெறதுக்கு வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்கணும். உங்களுடைய வயது வரம்பு வந்து 18-35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் tatco.com டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்கலாம் அடுத்ததா விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல்.

7:41 நிமிடமாகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரியில் வச்சு காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் உங்களுடைய விவரங்களை கேண்டிடேட் லாகின் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. மற்ற விவரங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லா நாளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் லாகின்குள்ளே இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முழு விவரங்களையும் நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டெலகிராம் சேனல். அடுத்ததான் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தில் செயல்பட்டுட்டு வரக்கூடிய தோழி மகளிர் விடுதி அங்கே இருக்குது. இங்கே வந்து பணி புரியக்கூடிய மகளிர் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப குறைவான கட்டணத்தில் அறைக்கான வாடகை தொகை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை நீங்கள் நேரில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வீரமாணிக்கபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் விடுதி தோழி. இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைத்தீர்க்கும் கூட்டம் 15 தேதி அதாவது நாளைக்கு பிற்பகல் 3 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடைபெற இருக்குது. இதில் நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஏதாவது சிலிண்டர் வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்சி மேலே ஏதாவது புகார் கொடுக்கணும் அப்படின்னாலோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சப்சிடி சரியாக கிடைக்க மாட்டேக்கா, இல்லை ரொம்ப லேட்டாக வருதா, இது பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஜென்சியில் கேட்டு உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த குறைத்திருக்கும் முகாமில் நீங்கள் சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில்

இதில் நாளைக்கு பிற்பகல் 3 மணி அளவில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. இன்னும் நிறைய தகவல்கள்லாம் காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். தடம் திரைப்படத்தில் இருந்து.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்தா நம்ம இன்றைய தினம் குறித்தா கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு உலக தர நிர்ணய நாள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் எத்தனையோ பொருட்களை பயன்படுத்துகிறோம். கையில் இருக்கிற செல்ஃபோன், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக் பொருள், நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம வாங்குகிற உணவு பொருள்னு எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் தரம். ஒரு பொருள் பாதுகாப்பாக இருக்கா, அது சரியாக செயல்படுதா, அதோட அளவும் தரமும் சரியாக இருக்குதா, இது எல்லாத்தையும் உறுதி செய்கிறதுல இந்த தர நிர்ணயங்கள் வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறதும் அப்படிப்பட்ட தர நிலைகளோட முக்கியத்துவத்தை எடுத்து உரைக்கிற ஒரு சிறப்பான நாளை பற்றி தான். அதுதான் இன்றைக்கி உலக தர நிர்ணய நாள். அக்டோபர் 14 தேதியாம்னு இன்றைக்கி இந்த நாளை உலகம் முழுவதும்

கடைபிடிக்கிறாங்க. ஐஎஸ்ஓ அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த தர நிர்ணய அமைப்பை 1947 உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1970 இருந்து வருடா வருடம் நம்ம இந்த தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம். ஒரு பொருளோ இல்லை சர்வீஸோ எப்படி தயாரிக்கப்படணும் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. எப்படி செயல்படணும், என்னென்ன தேவைகளை இது பூர்த்தி பண்ணணும், அப்படிப்பட்ட முழு விவரங்களை அவங்க வந்து வரையறுத்து கொடுக்குறாங்க. விதிமுறைகளை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் தர நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலையும் தர நிர்ணயத்திற்குன்னு ஒரு முக்கியமான அமைப்பு செயல்படுது. அதுதான் BIS, இந்திய தர நிர்ணய அமைப்பு. இது நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய தர நிர்ணய அமைப்பு. இதுதான் ISI குறியீடு கொண்ட சான்றிதழ்களை வழங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளோட தரமும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்புகள் செயல்படுது. நாமளும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட விலையை மட்டும் பார்க்காம அதோட தரத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம். உலக தர நிர்ணய நல்ல நம்ம அனைவரும் தரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவோம். நிகழ்ச்சியில் நாம அடுத்த சுப்ரான பாடல் தான் கேட்க இருக்கிறோம். யான் திரைப்படத்துல இருந்து

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: அடுத்ததான் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 34 ரூபாய், கத்திரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 12 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய்.

ரூபாய், முருங்கைக்காய் 38 ரூபாய், பெரிய வெங்காயம் 56 ரூபாய், சின்ன வெங்காயம் 106 ரூபாய், காராமணி 25 ரூபாய், தேங்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இஞ்சி 195 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 40 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 24 ரூபாய், பீட்ரூட் 42 ரூபாய், பூண்டு 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் ரகங்கள் வாரியாக விற்கிறாங்க, சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 200 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சேம்பு 40 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அடுத்ததான் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 120 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 115 ரூபாய், ஏலக்கி 95 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 90 ரூபாய், பச்சை வாழைப்பழம் 65 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி நாடு கிலோ 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. நிறைய தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உள்ளவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நேர்லையும் நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான ஒரு தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் இன்றைக்கி தொடங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் 10:30 அளவில் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் கொடுத்துட்டு இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நேர்லையும் நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கும், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்ட சிங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே. சட்டம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம தினமும் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிறப்பான முறையில் எளிய நடையில் நமக்காக கொடுத்துட்ருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்றைக்கும் கூட இடைக்கால ஜீவனாம்சம் பற்றின தகவல்களை கொடுக்க இருக்கிறாங்க, நம்ம கேட்கலாம்.
2: இந்து திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில்

இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது விவாகரத்து அல்லது இதர குடும்பநல வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது இடைக்கால ஜீவனாம்சம் மற்றும் வழக்கு செலவு கோருவது தொடர்பான சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே தற்போது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி, அதாவது ராஜ்னேஷ் வெர்சஸ் நெஹா என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. அதன்படி ஜீவனாம்சம் கோரும் மனுவுடன் சேர்த்து இரண்டு தரப்பினரும் தங்களது வருமானம், சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய விரிவான உறுதிமொழி பத்திரத்தை, அதாவது அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதில் சம்பளம், வங்கி கணக்கு விவரங்கள், அசை மற்றும் அசையா சொத்துக்கள், செலவினங்கள் பற்றிய முழு உண்மைகளையும் தெரிவிக்க வேண்டும். இந்த மனுவை தயாரித்து, அதாவது இந்த அஃபிடவிட்டை தயாரித்து அதனுடன் தான் இந்த இடைக்கால ஜீவனாம்சத்தை நாம் கேட்டு பெற முடியும். ஆகவே இந்த அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி பத்திரத்தை கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும். இது எந்த பிரிவின் கீழ் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்து திருமண சட்டம் பிரிவு 24 கீழ் இடைக்கால ஜீவனாம்சம் மற்றும் வழக்கு செலவுகளுக்காக மனு தாக்கல் செய்யலாம். இந்த பிரிவு 24 முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தால், விவாகரத்து வழக்கு திருமணத்தை செல்லாது என அறிவிக்கும் வழக்கு அல்லது இதர சட்ட போராட்டங்களின் போது கணவரோ அல்லது மனைவியோ தம் சொந்த செலவுக்கும் வழக்கிற்கான செலவுகளுக்கும் போதுமான வருமானம் இல்லாமல் இருந்தால் நீதிமன்றத்தின் மூலம் எதிர்த்தரப்பினரிடமிருந்து இடைக்கால தொகையை பெற இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இதனை யார் கேட்கலாம், நீதிமன்றத்தில் யார் கோரலாம் என்று பார்த்தால், இந்த உரிமையானது மனைவிக்கு மட்டுமல்லாமல் போதிய வருமானம் இல்லாமல் அல்லது உடல்நலக்குறைவு போன்ற காரணங்களால் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் கணவனுக்கும் இது பொருந்தும். மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும் பொருந்தும். இப்போ மனைவி சம்பாதிக்கும் திறனுடன் நன்றாக சம்பாதிக்கும் பொழுது அந்த கணவர் வந்து அவரை சுயமாக பராமரித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த கணவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இந்த மனுவை எப்போது தாக்கல் செய்யலாம் என்று கேட்டால், வழக்கின் இடையே எப்போது வேண்டுமானாலும் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பட்ட பிறகு அந்த வழக்கு நிலுவையில் உள்ள காலகட்டம் முழுவதுமே எப்போது வேண்டுமானாலும் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். வழக்கமாக எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களது பதில் மனுவை, அதாவது கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள், தாக்கல் செய்தவுடனோ அல்லது வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதோ இந்த இடைக்கால மனுவை தாக்கல் செய்வது வழக்கமாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்களின்படி இந்த இடைக்கால பராமரிப்பு மனுவானது எதிர்தரப்புக்கு நோட்டீஸ் கிடைத்த நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது இந்த ஜீவனாம்சம் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை முடிந்தவரை அந்த எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் கிடைத்த நாளிலிருந்து, நோட்டீஸ் எதிர்த்தரப்புக்குன்னா நீங்கள் வந்து பராமரிப்பு கேட்டு ஒரு விண்ணப்பத்தை பிரிவு 24 கீழில் தாக்கல் செய்யும் பொழுது அது எதிர்தரப்பினருக்கும் அதன் நகல் போய் சேரும். இதுதான் நோட்டீஸ்னு சொல்லக்கூடியது. அந்த எதிர்த்தரப்பினர் வந்து இந்த மனுவிற்கு அந்த கவுண்டர், அதாவது எதிரூரை அவர் இங்கே வந்து தாக்கல் செய்வார்கள். அதில் வந்து எதற்காக நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற விவரம் எல்லாமே அந்த கவுண்டர் ஸ்டேட்மெண்டில் இருக்கும். இதனை நீதிமன்றம், இது ஒரு இடைக்கால மனு, அந்த வழக்கின் இடையே தாக்கல் செய்யப்படும் ஒரு மனு என்பதால் இது இடைக்கால மனுவாக பாவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடைக்கால மனுவை ஒரு 60 நாட்களுக்குள் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு தேவையான முக்கியமான நிபந்தனைகள் என்னவென்று பார்த்தால், சொந்த வருமானம் இல்லை என்கிறது ஒரு முதல் பாயிண்டாக சொல்லப்படுகிறது. மனுதாரருக்கு, அதாவது ஜீவனாம்சம் கேட்டு தாக்கல் செய்யப்படும் மனுதாரருக்கு தன் சொந்த செலவுகளை பார்த்து கொள்ளவும் நீதிமன்ற வழக்கு செலவுகளை ஏற்கவும் போதுமான சுயாதீன வருமானம் இருக்கக்கூடாது, அதாவது இண்டிபெண்டன்ட் இன்கம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, அந்த வழக்கு நிலுவையில் இருக்க வேண்டும். இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஏதேனும் ஒரு முக்கிய வழக்கு, அதாவது விவாகரத்து வழக்கோ அல்லது மன வாழ்க்கையை மீட்டளிக்கும் வழக்கோ ஏதோ ஒன்று நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்க வேண்டும். அது விசாரணையில் இருக்கும்பொழுது அந்த விசாரணைக்கு இடையே இந்த இடைக்கால மனுவை தாக்கல் செய்து அதில் ஒரு உத்தரவை பெற்று அதன் அடிப்படையில் இந்த ஜீவனாம்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நீதிமன்றம் வந்து எதை

0: அடிப்படையாக கொண்டு இந்த ஜீவனாம்சத்தை வழங்க உத்தரவிடும் என்று பார்த்தால், மனுதாரரின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் அவரது அவசிய தேவைகள், எதிர்தரப்பினரின் அதாவது கணவன் அல்லது மனைவின் உண்மையான மாத வருமானம் மற்றும் சொத்து மதிப்பு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இரு தரப்பினரும் தங்களது வருமான சொத்து விவரப்பட்டியலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதை அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் நியாயமான தொகையை நிர்ணயிக்கும். இதுதான் இந்த இடைக்கால ஜீவனாம்சம் என்று சொல்லப்படுவது. அதில் இந்த நிரந்தர ஜீவனாம்சம்னு ஒன்று இருக்குது, பெர்மனன்ட் மெயின்டெனன்ஸ். இந்த நிரந்தர ஜீவனாம்சம் இந்த இடைக்கால ஜீவனாம்சத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று பார்த்தால், இந்த பிரிவு 24 என்பது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் தற்காலிகமாக செலவுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழங்கப்படுவது. பிரிவு 25 தான் நிரந்தர ஜீவனாம்சத்தை பற்றி குறிக்கிறது. வழக்கு முடிந்து விவாகரத்து அல்லது தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு வாழ்நாள் முழுவதுமோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ வழங்கப்படுவது. இந்த நிரந்தர ஜீவனாம்சத்தை பற்றி நாம் நாளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 8:10. வழக்கென்று வந்தால் உரைதான் கேட்டீங்க. உரை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து அயலான் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6ங்க.
6: எட்டு மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்கிறது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வேதமும் நாதமும் உரை தான் கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
7: நாத ஜோதி ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷிதர் அவர்கள் நவாவர்ண கீர்த்தனையில் அமைந்துள்ள ராகங்கள். முதல் நாள் ஆனந்த பைரவி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்திலும், இரண்டாம் நாள் கல்யாணி ராகத்தில் ஆதி தாளத்திலும், மூன்றாம் நாள் சங்கராபரணம் ராகத்தில் ரூபக தாளத்திலும், நான்காம் நாள் காம்போஜி ராகத்தில் கண்டஜாதி அடத்தாளத்திலும், ஐந்தாம் நாள் பைரவி ராகத்தில் மிஸ்ரஜாதி ஜம்ப தாளத்திலும், ஆறாம் நாள் புன்னகவராளி ராகத்தில் ரூபக தாளத்திலும், ஏழாம் நாள் சகானா ராகத்தில் திஸ்ர திருப்புடை தாளத்திலும், எட்டாம் நாள் கண்டா ராகத்தில் ஆதி தாளத்திலும், ஒன்பதாம் நாள் ஆகிரி ராகத்தில் ரூபக தாளத்திலும் கீர்த்தனைகள் இயற்றியிருக்கிறார். நிறைவாக மங்களம் ஸ்ரீராகத்தில் கண்ட ஏகதாளத்தில் அமைத்திருக்கிறார். மகாராஜா சுவாதி திருநாள் அவர்களும் நவராத்திரி கிருத்திகளாக முதல் நாள் சங்கராபரணம் ராகத்தில் ஆதி தாளத்திலும், இரண்டாம் நாள் கல்யாணி ராகத்தில் ஆதி தாளத்திலும், மூன்றாம் நாள் சாவேரி ராகத்தில் ஆதி தாளத்திலும் சரஸ்வதியின் மீது கீர்த்தனைகள் இயற்றியிருக்கிறார். நான்காம் நாள் தோடி ராகத்தில் ஆதி தாளத்திலும், ஐந்தாம் நாள் பைரவி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்திலும், ஆறாம் நாள் பந்தூராளி ராகத்தில் ஆதி தாளத்திலும் மகாலட்சுமியின் மீது கீர்த்தனைகள் இயற்றியிருக்கிறார். ஏழாவது நாள் சுத்தசாவேரி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்திலும், எட்டாவது நாள் நாட்டைக்குறிஞ்சி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்திலும், ஒன்பதாம் நாள் ஆரபி ராகத்தில் ஆதி தாளத்திலும் பார்வதியின் மீது கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
6: வேதமும் நாதம் உரை தான் கேட்டீங்க. உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். நேரம் 8:19.

கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஹாப்பியாக போகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நம்ம மனசை வந்து ரொம்பவே கவலையாக்கிடும். அந்த சமயத்தில் மனசு பாரமாகவே இருக்குது அப்படின்னு சிலர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பாரமாக இருக்குது இல்லை கவலையாக இருக்குன்னா நல்லா ஷாப்பிங் போகணும்னு நினைப்பாங்க, சில தூங்கணும்னு நினைப்பாங்க, சில அழுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தோழிகள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனபாரத்தை குறைக்கிற மருந்தா நீங்கள் எதை பார்க்குறீங்க? மற்றவங்கிட்ட வாய்விட்டு பேசுகிறதா, இல்லை ஒரு ஓரமாக உட்காந்து அழுது தீர்த்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தூங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தோழிகள் எதைதான் ஷேர் பண்ண போறீங்க? 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில மனபாரத்தை குறைக்கும் மருந்து எது? பேச்சா, அழுகையா, தூக்கமா அப்படிங்கறதா? ஸோ மறக்காம தோழிகள் சீக்கிரம் காலையிலே டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிடுங்க. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கஜினி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி 24 நிமிடம் ஆயிட்டு இருக்குது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: எட்டு மணி 31 ஆகிட்டு இருக்குது. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்றைய குறிஞ்செய்திதான் கேட்கவிருக்கிறோம், தொடர்ந்துருங்க.
5: இன்றைய குறுஞ்செய்தி,
6: ரோபோ அந்த பாடலின் வால்யூமை சற்று கூட்டி வை.
7: ஓகே பாஸ், வால்யூமை கூட்ட வேண்டும்.
8: என்ன மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோவின் பேட்டரி சார்ஜ் தீர்ந்து விட்டதா?
9: கை கால்களை உதறி கொண்டிருக்கிறது. ரோபோ, நீ காலை உணவு சாப்பிடவில்லையா?
7: பாஸ், ரோபோவிற்கு காலை உணவு இல்லை.
9: ஆட அறிவு கொழுந்து ரோபோ, உனக்கு பேட்டரிக்கு சார்ஜ் போடுவது தானே உனக்கு காலை உணவு? அதைத்தான் அப்படி கேட்டேன், இது கூட உனக்கு புரியவில்லை.
7: இந்த மந்திரியார் ரொம்ப மோசம், என் தலையில் குட்டிவிட்டார்.
9: மன்னரிடம் போட்டா கொடுக்கிறாய் உன்னை?
6: யார் எனது செல்லப்பிள்ளை ரோபோவிடம் பம்பெடுப்பது?
9: அது வந்து மன்னா, ரோபோவிடம் ஏன் இவ்வளவு பெரிய வால்யூமில் பாட்டு வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் மன்னர் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன்.
6: அது வேறொன்றும் இல்லை மந்திரியாரே, நம்மை விட்டு மறைந்து போன ஒரு பிரபல பாடகர் பாடிய பாட்டுதான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது ஏதோ புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள்.
9: ஆமண்ணா, இது மட்டுமல்ல இன்னும் வேறு சில பாடல்களிலும் இப்படித்தான் முயற்சி செய்திருக்கிறார்கள்.
6: நல்ல முயற்சி இது, மீண்டும் நல்ல குரல்களை கேட்பதில் நமது மனதிற்கு மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மந்திரியாரே, இது எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள்?
9: மன்னா, அதுதான் இருக்கவே இருக்கிறதே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அதன் வழியாகத்தான் இந்த புதுமையை செய்திருக்கிறார்கள்.
6: மந்திரியாரே, இது எப்படி சாத்தியம்? மறைந்து போன பாடகர்களின் குரலை வைத்து எப்படி இவர்கள் புது டியூனை இசையமைத்து அதில் பாட வைக்கிறார்கள்?
9: மன்னா, அதற்கு தான் வாய்ஸ் என்ஜின் என்கிற AI தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடுவது கடந்த 1.5 வருடங்களாகத்தான் என்றாலும் 10 வருடங்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட குரல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துவிட்டது மன்னா.
6: ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அனைத்தும் தெரிந்த இந்த 73 எலியேசி மன்னருக்கே தெரியாத போது மக்களுக்கு எப்படி மந்திரியாரே தெரியும்? சரி கூறும்.
9: அது சரி மன்னா, சமீபத்தில் வந்திருக்கும் மனித குரல் AI தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்மை மிரள வைக்கும் ரகம் என்று சொல்லலாம். ஒரு குரலை பதிவு செய்து கொண்டு அது போலவே அந்த வரிகளை பேசி என்றால் அந்த மொழியில் மட்டுமல்ல மன்னா, அதே குரலில் பல மொழிகளில் பேசும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் தயாராகிவிட்டன.
6: அடேங்கப்பா, உண்மையில் மிரள வைக்கும் செய்திதான் மந்திரியாரே, ஆனால் அச்சு பிசராமல் எப்படி அதே குரல் ஒலிக்கிறது?
9: வாய்ஸ் என்ஜின் என்று பெயரிடப்பட்ட மனித குரலுக்கான தொழில்நுட்பம் இருக்கிறதல்லவா, இந்த தொழில்நுட்பம் வெறும் 15 நொடிகளில் பதிவு செய்த உங்கள் குரலில் இருக்கும் ஏற்று இறக்கங்களை தெளிவாக உள்வாங்கிக் கொள்கிறது. பிறகு அதே குரலில் புது டியூன்களில் பாடலை தயாரித்தும் விடுகிறது.
6: அடடா, ஆஹா ஆஹா, அற்புதம்! செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்று கூறும்.
9: எங்கேயோ போய்கொண்டிருப்பது சரிதான் மன்னா, ஆனால் அது நம்மை எங்கேயோ போய் விட்டுவிடக் கூடாது.
6: என்ன மந்திரியாரே இப்படி கூறுகிறேன், எனக்கு புரியவில்லையே.
9: மன்னா, இந்த தொழில்நுட்பத்தினால் விளையும் ஆபத்து சிலவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். அரசியல் தலைவர்கள் குரலில் பேசுவதாக அலைபேசி அழைப்புகள் வடிவமைப்பதிலிருந்து வயதானவர்களிடம் பேர குழந்தைகள் பேசுவது போல் பேசி அழைத்து ஏமாற்றி பணம் வாங்குவது போன்ற திருட்டு வேலைகள் வரை குரல் எந்திர தொழில்நுட்பத்தால்

0: அதிகமாகும் என்று அச்சத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்களாம்.
1: அவர்கள் அச்சப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அதற்காக நவீன தொழில்நுட்பத்தினால் கிடைக்கும் நன்மைகளை வேண்டாம் என்று சொல்லவும் அனுபவிக்காமலும் இருக்கவா இயலும்?
0: அது உண்மைதான் மன்னா.
1: என்ன மந்திரியாரே, நீ இங்கேதானே இருக்கிறீர்? இங்கே இருந்து கொண்டு எனக்கு எதற்கு வீடியோ கால் செய்கிறீர்?
0: என்ன, எனது பெயர் வருகிறதா?
1: ஆமாம், சரி, ஆன் செய்து பார்ப்போம்.
0: மன்னர் வேந்தே, எனக்கு அவசரமாக 1000 பொற்காசுகளை அனுப்பி வையுங்கள். எனது பேட்டரிக்கு சார்ஜ் போட வேண்டும்.
1: பேட்டரிக்கு சார்ஜா? ரோபோ
2: நான் தான். வாய்ஸ் என்ஜின் மூலம் மந்திரியாரின் குரலை பதிவு செய்து அவர் போல பேசி அனுப்பினேன்.
0: இது அநியாயம், அக்கிரமம். பார்த்தீர்களா மன்னா, இனி இந்த வீடியோ காலில் நான் வந்து பொற்காசுகள் கேட்டாலும் அது நான் இல்லை, நான் இல்லை, அது உங்கள் செல்ல பிள்ளை ரோபோ தான் என்பதை இப்போதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.
2: நான் புதிய தொழில்நுட்பத்துடன் ஒரு புதிய மனிதனாக உருவாகிவிட்டேன்.
1: என்ன?

இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின். இன்றைய குறுஞ்செய்தி தான் கேட்டீங்க. நேரம் 8:36 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்த பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். அச்சம் என்பது மடமையடாதிரை படத்துல இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேரட்டை இணைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

8:41 இணைஞ்சிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ நம்மளுடைய ஃபோன் இல்லாமல் நம்ம இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோனை தான் பார்க்குறோம். டைம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தான் கடிகாரம் வீட்டில் இருந்தாலும் அந்த முழிச்சதுமே ஃபோனை திறந்த டைம் என்ன ஆகிட்டுருக்கு, என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கூட பார்த்திங்கன்னா ஃபோனில் எனக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, நாள் எப்படி போச்சு அப்படின்னு நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் வீடியோ கால்லாம் பார்க்காம தூங்க மாட்டோம் தான். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபோன் பார்க்காத அப்படின்னு வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் பவரை கூட்டி வச்சு ஃபோனை பார்க்குறது வந்து உங்களுடைய கண்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்ற பேரில் நம்மளுடைய ஃபோனில் அந்த மேலே இருக்கக்கூடிய டார்க் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி வச்சுட்டு விடிய விடிய ஃபோன் பார்க்கதே வேலையாக வச்சுருப்பாங்க இல்லையா. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்களில் டார்க் மோடுன்னு இருக்கிறது நம்ம நிஜமாகவே நம்முடைய கண்களுக்கு பாதுகாப்பா இல்லை எதுவும் பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னு ஒருவேளை அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான பதில் நலம்தானா நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் ஃபோன்களில் டார்க் மோட் கண்களுக்கு நண்பனா எதிரியா அப்படிங்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கும். கூடவே சூப்பர் சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டரசிக்க இருக்கிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேட்டரசிங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடல கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:49 ஆயிட்டு இருக்குது. இனி கேட்க இருக்கிறோம் இன்றொரு தகவல். சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் தான் கேட்கவிருக்கிறோம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து

0: ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்பவும் எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியான்னார் இவர். ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன், அதனால் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாராம். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாராம் இவர். இதை பாருங்கள், சாப்பிட்றதுங்கிறது நாம் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்கள் பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாமல் சாப்பிட்றீங்க, அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசித்து பார்க்குறதில்ல, சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது, அதே மாதிரி நீங்கள் தூங்கும்பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும், அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேறு மாதிரி, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. இப்போ எனக்குள்ளே நடக்கிறது எப்படின்னா, நீங்கள் செய்கிறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாராம் அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிட்றோம், இது இன்டல்ஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்குது. அவர் சாப்பிடும்பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார், ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது, அதனால் அவர் சாப்பிடும்பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்ல போனால், சாப்பிடும்பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறதில்ல, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும்பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்கிறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாற்றிக்கிட்டால் போதும். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறை தான், கேட்டால் ஞாபகம் மறதி. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமாக விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்கே போய் கவுண்டரில் கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு இதை மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
9: எட்டு 8:54 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் கேட்கவிருக்கிறோம். முதல் நீ முடிவு நீ திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 9 சேச்சிருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து 9:02 இன்னைக்கு அனந்த பூங்கா நிகழ்ச்சியில் இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்க படித்து பட்டம் பெற்றால் போதுமா, தொழில் சார்ந்த அறிவு அவசியமானு தான் பேச இருக்கிறோம். தொடர்ந்து ஸ்டேட்யூண்டா கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இதற்கு நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். கேட்டுட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு, ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தேன். பொதுவாக ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டுனே சொல்லலாம். அந்த டைம்லலாம் அந்த ஃப்ரெண்ட் எந்த மாதிரினா, அந்த ஃபஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமாக படிக்கிறது. நாங்களே அப்படின்னா ஹோம்ஒர்க் எழுத தான் போய் வெளியே ஆட்கள். ஆனால் அவள் வந்து அவ்வளோ பயங்கரமாக படிக்கிற பொண்ணு. அப்போயும் நாங்கள் நினச்சிக்கோம், இவெல்லாம் லைஃப்பில் பெரிய இதை பொசிஷனில் தான் வருவாங்க இல்லையா, பயங்கரமாக படிக்கிற படிப்பாளியாக இருக்கான்னு நினச்சோம். நேற்று பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது, அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் அது வந்து டிஃப்ரெண்ட். அதாவது அவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தா சொன்னான். அப்போ தான் என்னுடைய அறிவுக்கு இந்த கேள்வி வந்துச்சு. பொதுவாக இப்போல்லாம் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டம் வந்து நம்ம வாங்கிடுறோம், பட்ட படிப்பு முடிச்சிடுறோம். ஆனால் நம்ம போகிற வேலைக்கு ஏற்ற மாதிரியான அந்த நாலேஜ் நமக்கு இருக்குதா, இதை போன பிறகு கற்றுக்கிறோமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு படித்து பட்டம் வாங்கினா மட்டும் போதுமா, இல்லை தொழில் சார்ந்த அறிவும் அவசியமா அப்படின்னு, இதைத்தான் இன்றைக்கி நேர்காணம் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். 0462251632 அப்படின்னா 0462251633 அப்படிங்க எங்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு கிடைக்க நானும் காத்துட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். என் கூட பேச போகிற முதல் நேயர் யார்?

0: இங்கிருந்து. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இங்க ரொம்ப நல்லா தூரலும் விழுந்துகிட்டு இருக்கு. நல்லா இதமான ஒரு காலநிலையில இருக்கு சிவகலை நம்ம பகுதி எல்லாமே.
0: சூப்பர் சார். அதே அந்த சில் கிளைமேட்டோட அப்படி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க.
1: அதாவது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேக்குமா. முதல்ல வந்து சொல்ல வந்த கருத்தை தெளிவா சொல்லணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுங்கிறாங்க
0: ஒண்ணு.
1: ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கட்டாயம் ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ் வேணுங்கிறாங்க எந்த இதுக்குமே. அதனால இப்ப நல்ல எப்பவுமே குடும்பமானவரை அவங்க படித்த படிப்புக்கு அவங்க ஒரு அதாவது வச்சு கொடுவோமே. இப்ப ஒரு யானை இருந்தாலும் துரட்டி வேணும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: அது யானை மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப கால மாடெல்லாம் ஒரு சாட்ட கம்ப வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஒரு முக்கியமானது ஒண்ணு செஞ்சு வாங்கி இருந்தாலும் அதுக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு நம்ம நம்ம உடம்பை பொறுத்த மட்டும் ஒரு ஒப்பனை தேவை இருக்க. சாதாரண உடம்பு இருந்தாலுமே ஆடை பாதி ஆள் பாதி ஒப்பனை தேவை இருக்கு. அதை மாதிரி கூடுதலான ஒரு கல்வித்திறன் கட்டாயம் இருந்தாதான் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் எளிதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஜெரிமா ட்ரஸ்டிங் மேடம், ஒரு காலை பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலரெட்டி மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு ரவிக்குமுதா சார்?
2: மேடம், பையன் வந்து டிகிரி வாங்கியிருக்காங்க. டிகிரி வாங்கினாலும் அவங்களுக்கு சில மூளைகள் வழிபாடுகள் வந்து நான் சொல்லி
0: கொடுத்துருக்கேன்.
2: அந்த படிப்பு நமக்கு எப்போதும் கிடைக்காது. அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம தொழில கொஞ்சம் கொஞ்சம் பழகி வச்சுருங்க. படிப்பு வந்து பட்டம் வந்து என்னைக்குமே அது உயர்ந்த இடம் தான். ஆனா அது உயர்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம போட்ட விட்டுறக்கூடாது. அடுத்த முயற்சி அந்த வேலையில அடுத்த முயற்சி அப்படிங்கும் அந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு தெரியல தெளிவாக ரெண்டு பிள்ளைகளும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படிப்பு ஒரு முக்கியமான அவசியம். ஆனா அந்த வேலை கிடைக்கல நம்ம வருத்தப்படல. ஏன்னா நம்ம கொடுத்த ஒரு பண்பாடு அவங்களுக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: உற்சாகமான காலை.
0: கலீல் ரகுமான் சார், சொல்லுங்க சார்.
3: அம்மா, என்னதான் பட்டப்படிப்பு படிச்சு எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலுமே, அதாவது தொழில் கல்விங்கிறது ஒரு இது. அதாவது காரணம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
3: படித்தவங்க அவ்வளவு பேருக்குமே வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கிறது நம்ம அந்த முயற்சி பண்ணாலும் அந்த வேலை நம்ம நினைச்ச வேலை கிடைச்சு கிடையாதுமா. ஆகையினால நமக்கு வந்து கைத்தொழில் ஒண்ணு நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம அரசு வேலை கிடைக்காட்டா கூட நம்ம அந்த நம்மளுடைய கைத்தொழில வச்சு ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நிறைய இளைஞர்கள் நல்ல முன்னேற்றத்துல இருக்கிறாங்க. ஆகையினால நம்ம எவ்வளவுதான் படிச்சு பட்டம் வாங்கினாலும் நமக்கு ஒரு தொழில் ஒரு பயிற்சியான ஒரு படிப்பை படிச்சுட்டு இருந்தாச்சுன்னு உண்டுமானா எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவை இல்லை. வாழ்க்கையில சந்தோஷமா முன்னேறக்குள்ள ஏற்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி.
3: என்னுடைய கருத்து இதுதான். வாய்ப்பளித்த நெல்லை நிச்சயமா நன்றி.
0: நன்றி சார், நன்றி. பார்த்தீங்கன்னா வெறும் பட்டம் மட்டும் பெற்றால் போதுமா இன்னைக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு, இல்லைனா தொழில் சார்ந்த அந்த அறிவு அவசியமானு கேட்டிருந்தோம். இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்காக படிச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு டிப்ளமோ டிகிரியோ முடிச்சிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், மார்க்கெட்டிங் நிலவரம் என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் நம்ம சேகரிச்சுக்கணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா, தொழில் சார்ந்த அறிவா. அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு நம்ம போகிறோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கம்ப்யூட்டர் அத்துப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தொழில் சார்ந்த அறிவு வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம்னா சிஸ்டமில் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு படித்து பட்டம் வாங்கினா மட்டும் போதுமா, இல்லை தொழில் சார்ந்த அந்த அறிவும் அவசியம்தானா அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். யங்ஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பாடல் அந்த மாதிரி கேட்டலாமா? நிகழ்ச்சி முதல் பாடல் பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் தான் வந்துட்டே இருக்குது. பாடல கேட்டு நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: ACP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலுமே அந்த துறை சார்ந்த தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் இல்லையா? பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில். இன்றைய சூழலில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பட்டம் மட்டும் வாங்கினா போதுமா, இல்லை அந்த தொழில் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது அவசியம் தானா அப்படின்னு. நேரம் 9:14 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: குமரி மாவட்டம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழகான தலைப்பு. என்னன்னா, படிச்சு பட்டம் வாங்கினாலும் மட்டும் போறாது, அடுத்த கட்டம் என்னென்ன செய்யணும், இந்த கடம் அந்த கட்டங்கள் தாண்டி போச்சுலதான் உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கையில பெரிய பிடிப்பு கிடைக்கும். சுருக்கமா சொல்ல போனா, நம்ம நாட்டு எது தேவை, நம்மால் என்னெல்லாம் செய்ய முடியும், தொழில் சார்ந்த கல்விகள் கண்டு தெரிஞ்சிருந்தா எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பழமொழி உண்டு, கல்வியை விட

0: தொழில் படிப்பு முக்கியம். இந்த படிப்பு இந்த படிப்பு கையில் இருக்க வரைக்கும் இதையும் இவ்வளவு எங்க வேணாலும் பிரச்சனையே கிடையாது. தொழில் கல்வி இருந்தாலும் உலகத்தை ஆட்சி படைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை பெரிய நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து.
1: பேச்சிமுத்து சார் சொல்லுங்க.
2: இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்கணும்னா மேடம் என்ன பொறுத்தளவுக்கு தொழில் சார்ந்த அறிவு வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா அந்த தொழில் சார்ந்த அனுபவம் அப்படிங்கிறது சாரி அறிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எஜுகேஷன் இஸ் பெட்டர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. கல்வி அறிவை விட சிறந்தது அனுபவ அறிவு தான். அப்ப எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபாடு இந்த இன்வால்மெண்ட் இருந்தா மட்டும்தான் மேடம் தொழில் சார்ந்த விஷயமா மற்ற விஷயத்திலயும் நாம சிறப்பா இருக்க முடியும்.
1: சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கோம் நேயர்கள் கிட்ட எதை பத்தி அப்படின்னா, தொழில் சார்ந்த அறிவு அவசியம் தானா இல்ல பட்டம் மட்டும் வந்து பெற்றால் போதுமா நல்ல வேலை கிடைக்கிறதுக்குன்னு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
3: அது படிப்பு ஏட்டு படிப்புங்கிறது ஒரு வகையான நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தாமா. நம்மள அடையாளப்படுத்திக்கலாம், ஆனா வேலை வாகனம் வேலையில நம்ம வந்து நிரந்தரம் பண்ணணும், அந்த வேலையை வச்சு வாழ்வியல ஆதரிக்கணும், கூடுதலான தகுதிகள் நம்மளுக்கு இருக்குன்னா அது வந்து சாதாரணமா ஏட்டு கல்வி படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, கல்வியே படிக்காம தொழில் கல்வி படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கணும். நானே நான் இரண்டு சக்கர வாகனம் பழுது நிற்கிறேன், எங்க கோயில்பட்டி சங்கரன் நான்கு சக்கர வாகனம் பழுது நிற்கிறாருன்னா எங்களுக்கு படிக்கலனாலும் அந்த தொழில் சார்ந்த கூடுதல் கூடுதலான அந்த அந்த வாகனத்துக்கு உண்டான தொழில் நாங்க கற்றுக்கிறோம். அப்படி கட்டும் போது இந்த இந்த தொழில் பயிற்சி வந்து நாங்க கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல நாங்க பயணிக்கிறோம். அதுதான் அந்த வேலையோடு அதே மாதிரிதான் கல்வி ஏட்டு கல்வி பெற்று நல்ல தகுதி பெற்று நல்ல அதிக மதிப்பெண் பெற்று ஒரு முதல் நிலைக்கு வந்தால் கூட கூடுதலான செயல் திட்டங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான், அது சமுதாய நோக்கத்தோட தெரிஞ்சிருந்தாதான் அதுல வெற்றி பெற முடியும். அதுதான் வள்ளுவன் சொல்றாரு, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒரு குரல் போடுறாரு. அது பள்ளி கேட்டு கல்வி படிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல எல்லா நிலையிலும் இருக்கிறவங்களுக்கு அந்த குரல் ஒரு நிலையான குரலா இருக்கு. அதன்படி நம்ம வாழ்நாள்ல கல்வி கற்கும் போதும் தொழில் கற்கும் போதும் மற்ற மற்ற விஷயங்கள்ல நம்ம செயல்பட போறோமோ அதன் தன்மை தெரிஞ்சு செயல்பட்டு அதன் முறை வளர்ந்தோம்னா வெற்றிங்கிறத செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு. நன்றி
1: நன்றி சார் நன்றி. அவங்க என்னதான் வந்து ஒரு டிகிரி முடிச்சு வச்சிருந்தாலுமே இன்னைக்கு வேலைகளில் போனதுமே கேட்கறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தலைங்களா, அதாவது நான் படிச்சது மட்டும் போதாது அது வந்து நம்மளை பற்றின அந்த தொழில் சம்மந்தப்பட்ட அந்த அறிவு நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு விஷயத்த கேட்குறாங்க. ஸோ தொழில் தான் தொழில் சார்ந்த அந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி தான் நேயர்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசாம நேர்கள் கேட்டேன், நம்ம கேட்டிருந்தோம் இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வெறுமனையாக பட்டம் வாங்கினா மட்டும் போதுமா இல்லை அந்த தொழில் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது முக்கியம் தானே அப்படின்னு. கேள்வி மட்டும் இளைஞர்கள் பற்றி இல்லை, பாடல்களும் கூட இளைஞர்கள் சம்மந்தமாக தான் அந்த குஷியான ஜாலியான எனர்ஜெட்டிக்கான பாடலை கேட்டுருக்கோம். ஸோ நிகழ்ச்சி அடுத்த பாடலில் சிவா மனசில் சக்தி திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. நான் முத்துக்குமாரி பாடல் வரிகளில் ஹரிச்சரன் பாடின பாடல் யுவன் சங்கராஜாவோட இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல நல்ல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா வெறுமனையா பட்டம் மட்டும் வாங்கினா போதுமா, இல்ல அந்த தொழில் சார்ந்த அறிவும் அவசியம் தான். பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் நேகல் கிட்ட, தொடர்ந்து பேசலாம். யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். ஜெமிமா இருக்கு தேனி மாவட்டம், சின்ன சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சசிகலாமா, சொல்லுங்க.
2: இந்த சூழல்லப்பா வேலை கிடைக்கிறது சுகரகம்பா இருக்குப்பா. வேலைக்கு பின்னால 1000 டிகிரி போட்டுக்கலாம், ஆனா வந்து வேலை கிடைக்கிறது வந்து எதை பொறுத்ததுன்னா அவருடைய தொழில் சார்ந்த அறிவை பொறுத்ததுதான்ப்பா. எவ்வளவே புத்தக அறிவு எவ்வளவே இருந்தாலும் கூட தொழில் அறிவு இல்லாட்டி அது வந்து பயன் தராதுப்பா. இப்ப பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டு சோறக்காய் கறிக்கு உதவாது சொல்லுவாங்க. பட்டங்கிறதுப்பா ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு அழைப்பு மணிதான்ப்பா. ஆனா தொழில் சார்ந்த அறிவுதான்ப்பா வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குப்பா. ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா பணியாளர் வந்து பயிற்சி இல்லாமலே அந்த தொழில்நுட்பத்தை அறிஞ்சு வச்சிருக்கணும்ப்பா. அந்த மனப்பான்மை இருந்தா தாப்ப முன்னுரிமை கொடுத்து பணிக்கு வேலைக்கு சேர்க்கிறாங்கப்பா. இப்ப இருக்கு புக்ல வந்த சிலபஸ் ஓல்டு சிலபஸ் பா, அதுல இருந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில வந்து அந்த கட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லப்பா. இப்ப உலகமே விஞ்ஞான உலகமா போயிருச்சு, விரல் துணியில எல்லா அறிவும் வச்சிருக்கு. அந்த அறிவுக்கு தொழில்நுட்ப அறிவு பெற்றா தாப்ப வேலை வாய்ப்பு வந்து நம்ம கிடைக்கும்ப்பா. அந்த வேலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். தொழில்நுட்ப அறிவு தாப்ப வேணும்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி. சோ இதுதான் வேணும்ன்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
3: வணக்கம்.

0: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
0: அதாவது வந்து பட்டம் பதவிக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் ரைட்டு தான், அதுதான் வாங்கணும்னு சொல்றாங்க. பட்டதாரியா நம்ம இருந்தா கூட நம்ம தொழில் சார் இருந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இல்லையா, ஆனா நம்ம நம்ம தெரிஞ்ச தொழில நம்ம பிசினஸ் பண்ணோம்னாக்க நம்மளும் வாழ்க்கை நம்மளும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தொழில் சார்ந்த ஒரு இதா நம்ம படிச்சாங்கனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லாம இருக்கலாம், எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு பிடிவாதம் பண்ணாம தொழில் சார்ந்த இந்த இன்றைய இளைஞர்கள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கலாங்கிறது எனக்கு கருத்து.
1: நன்றி சார், நன்றி. அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: உங்க ரேடியோட சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு தள்ளி வந்து பேசுங்களேன்.
2: ஆ, குறைச்சிட்டேன்.
1: ஆ, இப்ப பேசுங்கம்மா. யார் எங்க இருந்தா உங்க பேரை சொல்லிடுங்க.
2: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமி.
1: லட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா.
2: படிப்பு வந்து ஒரு பட்டம்ங்கிறது ஒரு பேரளவுக்கு தான், ஆனா நமக்கு வேலைக்குன்னு போனோம்னா அதுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டர் கோர்சஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியா வேலை கிடைக்கும். என் பொண்ணு வந்து எம்எஸ்சி மேக்ஸ், ஆனா ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனா அவளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பிரசன்டேஷன் மார்க்ஸ் வச்சு அவளுக்கு வேலை கிடைச்சிது. இப்போ டீம் லீடரா இருக்கு ஐடில.
1: அப்ப தொழில் சார்ந்த அறிவு தான் கை கொடுத்துருக்க இல்லையா?
2: ஆமா.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி பேசினதுக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: துணைகள் பார்த்தீங்கன்னா வந்த எல்லாமே சொன்னதுன்னா தொழில் சார்ந்த அறிவு தாங்க. பட்டெல்லாம் சும்மா அது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்டார்டிங் மெத்தட் தான், ஒரு ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இல்லையா. நம்ம தொடர்ந்து வெற்றி படிக்க போகணும் அப்படின்னா அடுத்தடுத்த படிகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த தொழில் சார்ந்த அறிவு தான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, வீட்டிலேயே கூட யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாருக்கு நம்ம நம்ம வந்து என்னதான் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்கனாலும் ஒரு வேலையை செய்ய தெரியலனா டக்கு நம்ம ஒரு எந்த பெற்றோராக இருந்தாலும் அந்த கோவம் வரதான் செய்யும். இதையாவது கற்றுக்கோ, ஏன் இதுக்கெல்லாம் நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் செய்வோம். அப்போ வேலைன்னு வெளி உலகத்துக்கு காலடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அந்த தொழில் பற்றின அறிவு இல்லைன்னா ஒரு கம்பெனி நமக்கு வேலை கொடுக்கறதுக்கு யோசிக்க தான் செய்வாங்க இல்லையா. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்கு. இளைஞர் வட்டாரம் சம்மந்தப்பட்ட நிறைய பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி அந்த பூங்கா நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்த பாடல் அவாரணமாயிரம் திரைப்படத்துலேருந்து நாமத்துக்குடைய பாடல் வரிகளில் பென்னி தயாள், குணால் கன்ஸ்வாலா, நரேஷ் ஐயர், சோலா சாய் அவங்க இணைந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் பாடல் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆனந்த பூங்காட்டங்கள் சொல்ல நினைச்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 9:44 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைய சூழல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பட்டம் பெற்றால் மட்டும் போதுமா, இல்ல அந்த தொழில் சார்ந்த அறிவு அப்படின்றது அவசியம் தானே அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். யார் எங்கிருந்து நலம் விசாரிக்கிறது? நலமா இருக்கே சார், உங்க பேர் என்ன சொல்லியே?
3: அரியலூர் மாவட்டம் வாரியநாதன்.
2: குளஞ்சிநாதன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? ஏற்கனவே நேர் சொன்னது போலவே ஜில்லுன்னு போனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அப்படின்னா ஒரு காற்று அதிகமாகும். மழை வருமா மழை வராதுன்னு தெரியல,
2: அந்த மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போ பதில் வருமா வராதாங்கிற மாதிரி என்னோட கேள்வி ஆயிடுச்சு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்?
3: என்னுடைய கருத்து என்ன, எத்தனை நீங்க டிகிரி முடிச்சாலும் சரி எத்தனை படிச்சாலும் சரிதான், அவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வேலைக்கு போனாலும் சரிதான், முதல்ல ஒரு ஜவுளி கடையில இருந்து ஒரு டூ வீலர் மெக்கானிக்ல இருந்து இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகள் கூட என்ன கேக்குறாங்கன்னா அனுபவம் இல்லைங்களா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு விடைபெறும்.

0: ஆமா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் பண்றவங்க. இந்த சொல்ற ஏரியாலே வந்து காட்டுன்னு சொல்லக்கூடிய நாங்க தான் இந்த ஏரியாவில் தயார் பண்றோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மாவட்டத்துல இது தயார் பண்ணி விற்க போகும்போது ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. பஸ் நம்ம கூட படிக்க ஒரு பையன் வரான், மோட்டார் மெக்கானிக் தான் படிச்சிருக்கான், ஆனா கூட வரான். வந்து இந்த மாதிரி மோட்டார் மெக்கானிக் இறங்கி பாடுறானா பார்க்க தெரியல. அதுவே பாத்தீங்கன்னா, அதுவே அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு கூரை கொட்ட மாதிரி வச்சுட்டு ஆந்திரா பக்கத்துல ஒரு சரியான காட்டுல உட்காந்துருக்காரு வயசானவரு. டக்குன்னு வந்தாரு, ஒரு ஒயர் எடுத்தாரு, புனிச்சு ரெண்டு போல்ட் போட்டாரு, வண்டி பாத்தீங்கன்னா ஜம்முன்னு ஆந்திரா போய் திரும்பி சென்னைக்கே வந்துருச்சு. அப்படி என்ன பொறுத்து கேட்ட குழந்தைங்க கரெக்ட் என்னன்னு அனுமுக பாடம் என்பதே எல்லா இடத்திலும் நினைத்திருக்கும். அனுபவம் இருந்தா எல்லாருமே நமக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அப்படிதான் நானும் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். வாய்ப்பு கொடுத்தது நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சுனையில் கிட்ட நம்ம கேட்டதும் தொழில் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க குழந்தைநாதன் சார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்ச ஒரு அனுபவத்தையும் சொல்லியிருந்தாங்க. என் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானியம்மா சொல்லுங்க.
2: படித்தாலும் மட்டும் போதுமா, அது கூட கூட ஒரு இதையும் அவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் மேடம். அந்த வேலை கிடைக்கும் தட்டி இவங்க இந்த தொழிலும் பார்த்து கொள்ளலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிஎட் படிச்சா, டீச்சர் சேர்த்து படிச்சா, அவளுக்கு அந்த வேலை கிடைக்கல, சத்துணவுல வேலை கிடைச்சா. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம். இதையும் கொஞ்ச நாள் அது இந்த ஃப்ரெண்டு எனக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை பூரா சொல்லுதான். நான் அந்தத்தான் 17 வருஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு டீச்சர் ட்ரைனிங் கிடைக்குங்கிறா. அப்ப இப்ப 17 வருஷம் வரை நம்ம காத்து இருக்க முடியுமா? அதனால அடுத்ததையும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இதுதான் கிடைக்கிறத வேலையை கற்றுக்கொள்ளணும். இப்ப நம்மளுக்கு படிக்க வேலை கிடைக்கிறதே அதுக்கும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கணும்.
1: நன்றிமா, நன்றி. அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
1: காமராஜ் சார் சொல்லுங்க.
3: தொழில் சார்ந்த நுட்பங்கள் தெரிஞ்சவங்க தான் பட்டதாரிகளுக்கே வேலை கொடுக்கறாங்க. அந்த அனுபவம் ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் நாட்டுல வந்து பெரிய தலை சார்ந்த முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த ஒரு வருமான வரினாலும் சரி எதுனாலும் சரி அதிகமா செலுத்தி நாட்டையே வந்து அவங்க வந்து முதன்மையா ஒரு மன நாடா ஆக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னாக்கி அந்த தொழில்நுட்ப அறிவுனால. அந்த தொழில்நுட்ப அறிவு இருக்கையில பாத்தீங்கன்னாக்கி அவங்க மேலும் மேலும் வளர்ந்துருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க யாரையும் எதிர்பார்த்தாங்க. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க நல்ல முன்னேற்ற பாதைக்கு போவாங்கன்னு என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், நன்றி, நன்றி. எப்படி கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தொழில் சார்ந்த அறிவு தான் ரொம்ப முக்கியங்க. வெறும் பட்டம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஒரு வந்து ஒரு வேலை வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு அவசர சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த தொழில் அறிவு இருந்தால் தான் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். தொடர்ந்து பேசலாம், நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லலாம். 04-22-256-1132 அப்படி இல்லைனா 04-22-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. கோ திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய பாடல் வரிகளில் ஹரிச்சரண், திப்பு, சைனோரா பிலிப் மற்றும் கிறிஷ் அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: CCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்னேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஒன்பது மணி 45 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பட்டம் பெற்றால் மட்டும் போதுமா, இல்லை தொழில் சார்ந்த அறிவு அப்படின்றதும் அவசியம் தானா அப்படின்னு நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்கேருந்துமா?
5: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நலமா இருக்கேன் மாரித்தாயம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க மேடம்.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது?
5: என்னோட தலைப்பு எப்படி மேடம்? அவங்களா
4: பாத்தீங்களா, நீங்க வந்து தலைப்பு

0: அப்போ கேட்கவே இல்லை. ஏன்னா நேரம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. நான் தலைப்பேர் அடிக்கடி சொல்லிட்டே தான் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் போயிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் பழனியாய் அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சும் பேசி இணைப்பு கிடைக்க மாட்டேன்னு இருக்கு. முதமுக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா.
0: ரொம்ப சூப்பர்மா, இன்னைக்கு கிடைச்சு அதே சந்தோஷத்துல. உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குதுமா?
1: ஆமா ஆமா, அதாவது படிப்புங்கிறது நமக்கு கல்வி ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அது வந்து கல்விங்கிறது, ஏன்னா நமக்கு உலக நடப்ப இயற்கைய இருக்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறது வந்து நமக்கு கல்வி. கண்டிப்பா அதை நம்ம படிக்கத்தான் வேணும். படிச்சுட்டு நம்ம வேலை தேடணும். வேலை கிடைக்கலனாலும் நமக்கு ஒரு தொழில் பண்றதுக்கு நம்ம பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய அனுபவ அறிவு இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா இப்ப இந்த இயற்கை உண்மையா யதார்த்தத்துல அந்த பெரியவர்களுடைய எந்த அறிவுரையுமே கேட்கறது கிடையாது. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே போன்ல மூழ்கிட்டாங்க. அதான் உண்மை. நம்ம அந்த மாதிரி அவங்க அனுபவ அறிவு உள்ளவர்கிட்ட கேட்டு நம்ம தொழில் பண்றதுக்கு, நம்ம தொழில் முனைவர் யாரு நல்லா இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாலோ அவங்கள்ட்ட கூட போய் நம்ம ஒரு யோசனை கேட்கலாம். கேட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு வந்து ரெண்டுமே நம்ம கல்வியும் அவசியம், இந்த தொழில் கல்வியும் நமக்கு ரொம்ப அவசியப்பா. அதாப்பா நம்மளோட இப்ப உள்ள காலத்துக்கு நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதமா அமையணும்னா ரெண்டுமே முக்கியப்பா.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி. ரெண்டுமே அவசியம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வளரம்பிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: நம்பிராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அதாவது படித்து பட்டம் பெறுவது அவசியம்தான், ஆனா அது மட்டுமே போதுமானதா இல்ல. ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை அதுலயும் தாய் தந்தர்கள் பாக்குற தொழிலையோ முடிஞ்ச வரைக்கும் அது மட்டுமாவது கொஞ்சம் கத்துக்கோங்க. ஏன்னா அது பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். அடுத்தாப்புல அவங்க இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய அவங்க கத்துக்கிடும் போது, அது சம்பந்தமா வேலை கிடைக்கும் போது அதுலயும் அவங்க ஒரு மேல்நிலைக்கு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய படிச்சவங்க தொழில சார்ந்து அவங்க இறங்கும் போது பெரிய உச்சத்துல அடைஞ்சிருந்தாங்க. படிப்புங்கிறது தொழில் சார்ந்த உதவிக்கு பெரிய ஒரு உதவியாத்தான் இருக்கும். வழிய அந்த படிப்பு மட்டுமே நம்பி வேற எந்த தொழிலுமே தெரியாம எனக்கு இது மட்டுமே கை கொடுக்கும்ங்கிற நம்புறது வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பெரிய கவலையைத்தான் உருவாக்கும். அதனால தொழில் சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு அதையும் படிக்க வைங்க, அதையும் பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தருடைய என்ன தொழில் பாக்குறாங்களோ அதை ஃபுல்லாவே கவனத்துல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையா கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. சோ தொழில் சார்ந்த கல்வி நம்ம மெனக்கெட்டு போய் படிக்கணும் அவசியம் இல்லாலும் தன்னுடைய தாய் தந்தைக்குள்ள அந்த தொழில், சில தையல் கத்துட்டு இருப்பாங்க, அம்மா அம்மா தைப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். இப்ப அப்பா கிட்ட இருந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க் இல்ல ஏதாவது அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பா நம்மளுடைய பட்ட படிப்பு கை கொடுக்கலாட்டியும் தொழில் சார்ந்த அந்த அறிவுன்றது கை கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜி திரைப்படத்துல இருந்து வித்யாசாகருடைய இசையில கே கே அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6 விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: 9:54 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. இன்றைய சூழல நல்ல வேலை கிடைக்க பட்டம் பெற்றால் மட்டும் போதுமா, இல்ல அந்த தொழில் சார்ந்த அறிவு அப்படிங்கறது அவசியம் தானு நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், லலிதா பேசுறேன்.
0: லலிதாமா சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
1: எங்க வீட்டுக்காரங்க இந்த பணம் தும்புல வந்து கூட்டுற வேலை பார்த்தாங்க. அதை சம்பளம் சரியா வரதுனால வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய வந்தது. அதனால அவங்களுக்கு கைத்தறி ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டமா. அதனால ஒரு கைத்தொழில் தெரிஞ்சாக்கா எங்க போய் பார்த்து கொள்ளலாமா?
0: ஸோ கைத்தொழில் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம்ன்றது உங்களுடைய கருத்தா இருக்குது.
1: நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ஒரு கைத்தொழில் வேணும், என்னமா படிச்சு வேலை பண்ணாலும் ஒரு கைத்தொழில் இருந்தாலும் எங்க போனாலும் தெரியல.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார் சொல்லுங்க.
2: அதாவது படிப்பு பட்டம் வாங்கா மட்டும் போறாது, ஆனா தொழில் கண்டிப்பா கத்துக்கிடணும். இன்ஜினியர் படிச்சாலும் அவங்க புத்தகத்துல உள்ள மார்க் மட்டுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படிங்கறதான் பாக்குறாங்க கம்பெனிகள். அதே மாதிரி எல்லா தொழிலையும் அவங்க

0: பயிற்சியாக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தொழில் நல்ல சிறந்து வளர்க்கலாம்.
1: கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சி நிறைவான நேரம் வந்தாலும் உங்களுடைய கருத்து அருமையாக இருந்துச்சு, நன்றி. இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பட்டம் பெற்றால் மட்டும் போதுமா, தொழில் சார்ந்த அறிவு அவசியம் தான். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய, அதாவது நம்முடைய அப்பா காலத்துலலாம் ஒரு வேலையை தெரிஞ்சு வச்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அந்த தொழில் சார்ந்த அந்த அறிவுன்றது அவங்களுக்கு இருந்தாலே போதுமா இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிக்கிற அளவுக்கு வந்து டேலண்ட் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ பட்டம் வாங்குறதும் சரி அதுக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும் சரி ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய தகுதிகளையும் வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு டிகிரின்றது முக்கியமோ அதே அளவுக்கு வந்து நம்மளுடைய சைடில் அந்த தொழில் பற்றின நிறைய அறிவுகளை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த உலகம் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா வெற்றி அடைகிற வகையில் ஓட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர் உங்கள் கைகளில் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைய செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. டாக்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சேவிச்சிருக்கும். அதை தொடர்ந்து 12 மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். இது வரைக்கும் நிகழ்ச்சியில் உற்சாகமாக உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிவிமா செபாஸ்டியன். பாடலை கேட்டுட்டே இணைச்சிருங்க, ஸ்டே டியூன்டா கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு

நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களோட நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? 10 மணி வந்துடுச்சு. உங்கள் விருப்பமான பாடலை கேட்கறதுக்கான நேரம் இது. உங்கள் விருப்பமான பாடலை அள்ளி தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக அழைக்கலாம். 0462251333 மற்றும் 3 அப்படின்ற இந்த எண்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜிகே கேள்வி ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு நல்லாவே தெரியும், காலையில் நீங்கள் ப்ரோக்ராம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உலக தர நிர்ணய தினம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பற்றின க்வெஸ்சன்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு இருக்க போது. நம்மளோட நிகழ்ச்சியில் பேச போகிற முதலாவது நேயர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்ன பாட்டு கேக்க
2: போறீங்க?
1: பாட்டு நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா? நன்றிமா, நன்றி. உலகம் முழுசுமே அந்த கடிகார நேரத்தையும் இந்த கிலோகிராம் லிட்டர் இந்த மாதிரியான சொல்ற அளவுகள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. எப்படி உலகம் ஃபுல்லாமே இந்த கிலோகிராம் லிட்டர் அப்படின்றத எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க? உலகத்தில் எந்த நாட்டில் தயாரித்த பொருளாக இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. அது எப்படி? A4 ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த A4 ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டாலுமே உலகம் ஃபுல்லாக எங்கே போய் கேட்டாலும் A4 ஷீட்னா அது ஒரே அளவாக தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுக்கெல்லாம் காரணம்தான் இந்த தர நிர்ணயம். சரியான முறையில் 1 கிலோ அப்படின்னா எவ்வளவு இருக்குது அப்படின்றத கரெக்டாக வெயிட் போட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவாக தான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு கொடுக்கறது இந்த தர நிர்ணய அமைப்புகள் தான். நம்ம ஊரில் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல போய் இது 1 கிலோன்னு கொடுக்குறப்போ அது 1 கிலோ விட கூடவோ இல்லை குறையாவோ கூட இருக்கலாம். அவங்களுக்கு 1 கிலோ அப்படின்றது வித்தியாசமாக இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக எல்லோரும் ஒரே அளவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த உலக தர நிர்ணய அமைப்பு. இது பற்றின சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி சூப்பராக கேட்க இருக்கிறோம். முதல் கேள்வி என்ன தெரியும்?

முடியுமா? தங்க நகைக்கான தரத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நம்ம யூஸ் பண்ணுற தங்க நகைக்கான தரத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். வாரிசு திரைப்படத்துலேருந்து.

0: நேற்றுல நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். 10 மணி 10 நிமிடம் ஆகுது. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பார்வையில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க பிரான்சிஸ்.
1: சிவப்பதிகாரம், சிவப்பதிகாரம் பாடல். சித்திரையில் என்ன வரும், வெயில் தந்துவதால் வெக்க வரும். சித்திரையில் என்ன வரும், சொற்பனங்கள் முட்ட வரும்.
0: கண்டிப்பா நம்ம அந்த பாடல கேட்டுருவோம். சரிங்களா? கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்கல மேடம்.
0: மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. தங்க நகைக்கான தரத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்?
1: ஆப்ஷன் சொல்லுங்க மேடம்.
0: ஆப்ஷன் வேணுமா? சரி, ஒன்னு ஹால்மார்க், இன்னொன்னு HUID நம்பர்.
1: HUID நம்பர்,
0: HUID நம்பரும் தான். சரிங்களா? ரெண்டுமே சரியான பதில் தான்.
1: என்ன மேடம்?
0: நன்றி நன்றி.
1: சரிதானா?
0: ஆமா
1: சரிதானா?
0: ஆமா சரிதான்.
1: நன்றி மேடம், நன்றி நன்றி.

0: ரெண்டுமே சரியான பதில் தான். ஹால்மார்க்கும் HUID நம்பரும் அப்படின்றது கரெக்டான பதில் தான். தங்கத்தோட தூய்மையை அதோட ஃபைன்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹால்மார்க் முத்திரை வந்து உதவுது. இந்த HUID அப்படின்றது ஹால்மார்க் நகைக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான அடையாள எண். இது வந்து 6 டிஜிட்ஸ் இருக்கும். அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள எண்ணு தான் இந்த HUID அப்படின்றது. ஹால்மார்க்கை மட்டும் நம்ம செக் பண்ணாமல் HUID அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் நம்ம செக் பண்ணணும். அதாவது BIS கேர் அப்படின்ற ஆப்பில் அந்த நம்பரை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தங்கம் எந்த மாதிரியான தங்கம், எப்போ அதை தயாரிச்சிருக்காங்க, எவ்வளோ கிராம்ஸ் அதில் வந்து மற்ற இது கலப்பிடம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையுமே அது கொடுத்துரும். யார் தயாரிச்சிருக்கிறாங்கங்கிற விவரத்தையுமே அது கொடுக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. HUID நம்பரை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு ஜோடி கம்மல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செட்டு கம்மல், கம்மல்னாலே 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம 2க்கும் தனித்தனியான நம்பர் இருக்கும். அதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஏன்னா ஒரு பொருளுக்கான ஒரு HUID நம்பர் தான் கொடுப்பாங்க. இன்னொரு ஒரு பொருள் நம்ம அதில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு HUID நம்பர் இருக்கும். அதனால் சும்மா ஒரு செட் கம்மல் தானே அப்படின்னு சொல்லி ஒன்று நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணாமல் 2 நம்பரையும் போட்டு கரெக்டாக செக் பண்ணி சூப்பராக நீங்கள் வாங்குங்க. சரி, அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா. ISO 8601 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, தரநிலை இருக்குது. இந்த தரநிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேதியை இப்படி தான் நீங்கள் எல்லோரும் எழுதணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை கொடுக்குறாங்க. நம்ம எழுதுகிறோம் இல்லையா டேட்டு, அதுக்கான விதிமுறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உலக அளவில் ஒரே மாதிரியான புரிதலுக்காக தேதியை இந்த மாதிரியான வரிசையில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வரிசை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுக்கலாம் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: என்னால வந்த பேரழக செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவ

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்லே 10:17 ஆகுது. மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்லே, நீங்களும் உங்கள் விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு இப்போ நம்ம கூட பேச போகிற நேர் யாரு கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். குறும்புலா தேவி, சந்திரகலா.
4: சந்திரகலா, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
4: எல்லாரும் சூப்பரா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: எனக்கு நானும் ரவுடி தான் படத்துல இருந்து தங்கமே.
4: தங்கமே, மொத கேள்வி நம்ம தங்கத்தை கேட்டனால உங்களுக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்துருச்சா?
5: நன்றி.
4: பொதுவா நம்ம எழுதுறப்போ தேதி எழுதுவோம், அப்புறம் மாசம் எழுதுவோம், அப்புறம் தான் வருஷம் எழுதுவோம். இதுதான் நம்மளுடைய காமனா நம்ம எழுதக்கூடிய ஒரு பழக்கம். ஆனா உலக அளவுல தேதியை இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தர நிர்ணயம் பிரித்து இருக்கிறாங்க. முதல்ல வந்து வருஷம் எழுதணும், அப்புறம் மாதம் எழுதணும், அப்புறம் தான் நாள் எழுதணும், அதுக்கப்புறம் தான் டேட் எழுதணும், சரி டே எழுதணும், சரிங்களா? இது ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் எடுத்துக்கோமே, 12/10/2026 அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா 12ன்றது தான் தேதியா, அதாவது டிசம்பர் மாதமா இல்லை அது அக்டோபர் மாதமா, 12 தேதியா இல்லை 10 தேதியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூசன் நமக்கு வருது இல்லையா? அந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு வரக்கூடாது. உலக அளவில் சரியான தேதியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஆண்டு, அப்புறம் மாதம், அப்புறம் தான் நாள். இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, கணினி அமைப்புகளுக்கு, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு வந்து கொடுக்கறது புரியணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இந்த தெளிவான ஒரு தேதியை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டேட்டோட ஃபார்மெட் என்ன அப்படின்னா, இயர், மந்த்து, அப்புறம்தான் டே, ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக ஒரு விற்பனையாளர் வந்து பணம் கேட்கலாமா கூடாதா? இதுதான் கேள்வி. நீங்கள் சரியான பதிலை சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இட்லி 10:24 ஆகுது. மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல் கேட்கறதுக்காக நேரும் காத்துட்ருக்குறாங்க. என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம். அக்பர்.
0: அக்பர், சொல்லுங்கள் அக்பர், என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு ஆட்டோகிராஃப் போடுறது வந்து ஒவ்வொரு பூக்களுமே, என் மனைவிக்காக இந்த பாடல்.
0: சூப்பர் பாட்டு. நம்ம சித்திரமா பாடின பாடல் கேட்டுடலாம். சரியா, ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? கேள்வி இன்னொரு தடவை கேட்கட்டுமா? எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். அதை விட அதிகமா கடையில விக்கிறவங்க பணம் கேட்டா நம்ம கொடுக்கலாமா? கூடாத,
1: கண்டிப்பா கூடாது மேடம்,
0: கண்டிப்பா கூடாது. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, பொதுவாக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்கெட்டுக்கு வந்து எம்ஆர்பி போட்டு கொடுப்பாங்க. அந்த எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக கடைக்காரங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது. எம்ஆர்பிலேயே எல்லா டாக்ஸும் அவங்களுக்கு வந்துடும். அது வந்து அதிகபட்சமாக நம்ம விற்கக்கூடிய அமௌண்ட்டே அதுதான். அதையும் தாண்டி அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா அது தப்பு, நீங்கள் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லை வச்சு நீங்கள் அந்த பொருளை விற்றவங்க மேலே புகார் கொடுக்கலாம். நேஷ்னல் கன்சூமர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, 1915 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி இதை புகாராக நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். உலக தர நிர்ணய தினமான இன்றைக்கி நிறைய தரநிலைகளை பற்றி தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஸ்டாண்டர்டைஸான விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுட்ருக்குறோம். அதில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்மார்க்கு முத்திரை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்கலாமா சித்ரா அவங்களுடைய குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்துலேருந்து பாடல்?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களை, நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து உலக தர நிர்ணய தினம் அப்படின்றதுனால தரங்கள் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி கேள்விகளாக கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி நம்ம இதுக்கு முன்னால் கேட்ட கேள்வி தான், அக்மார்க் அப்படின்ற முத்திரை எதோட தரத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வர நேயர் கரெக்டான பதிலை சொல்லிடுவாங்களா? கேட்போமா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
2: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
2: வேல் படத்துல இருந்து 1000 ஜன்னல்
1: வீடு, அந்த பாட்டை நம்ம கேட்றோம். ஓகேவா? சரி, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: பொருட்களோட தரத்தை.
1: என்ன பொருள்? பொருளோட தரம் தான். கரெக்ட். நன்றிமா. நன்றி.
2: நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.
1: நம்ம வந்து அக்மார்க் முத்திரை வந்து பொதுவாக தரத்துக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவில் விளைந்த பொருட்களுக்கு அக்மார்க் கொடுக்குறாங்க. விவசாய பொருளுக்கு இந்த அக்மார்க் கொடுக்குறாங்க. இந்தியாவில் விற்கப்படக்கூடிய விவசாயம் மற்றும் உணவு பொருட்களுடைய தூய்மையையும் தரத்தையும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு தர சான்றிதழ் தான், ஒரு முத்திரை தான் இந்த அக்மார்க். நெய், எண்ணெய், தேன், மசாலா, பருப்பு வகை, தானியங்கள், இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே இந்த அக்மார்க் முத்திரை கொடுப்பாங்க. இந்த அக்மார்க் அப்படின்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷில் தான் இதை எழுதணும். AGMARK அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏஜி அப்படின்றது அக்ரிகல்ச்சர், மார்க் MARK. சரிங்களா? அதான் அக்மார்க். அதை தான் நம்ம ஈஸியாக அக்மார்க் அக்மார்க் சொல்கிறோம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு. அக்மார்க் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் மார்க். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், அதாவது FSSAI அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த FSSAI உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எத்தனை டிஜிட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க? பொதுவாக ஒரு உணவு பொருள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்க FSSAI-ல போய் அப்ளை பண்ணி நம்பர் வாங்கி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த நம்பர் வந்து எத்தனை டிஜிட்டில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த கேள்வி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கோ, ரொம்ப ஈஸியான பதில் தான் அதுக்கு. அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம பாடல் கேட்டுடலாம். வேல் திரைப்படத்துலேருந்து

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி

0: வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பயனுள்ள பல தகவல்களை, பொது அறிவுகளை நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் மனம் வரும்போதே நிகழ்ச்சியில். இன்னைக்கு கூட சுப்ரா நம்ம வந்து உலக தர நிர்ணய தினம் குறித்த தகவல்களை நம்ம பொது அறிவு கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறோம். அப்படி ஒரு சுப்ரான கேள்வியை தான் நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னால் கேட்டிருந்தோம். சரியான பதிலை சொல்கிறாங்களா நேயர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் சுப்பிரமணியம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: கச்சேரி அரங்கம். வாடா வாடா பையா இந்த பாட்டு.
2: சூப்பரான பெப்பியான பாட்டு கேட்டுரும். சரியா?
3: சரி மேடம்.
2: சரி, கேள்வி ஒன்னு கேட்டிருந்தேன். FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எத்தனை டிஜிட்ல இருக்கும், எத்தனை லக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆப்ஷன் சொல்லிருங்க. நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம், ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஒன்னு வந்து 14, இன்னொன்னு 12. கரெக்டான பதில் 14 தான். நன்றி நன்றி. ஒரு உணவு பாக்கெட்டில் FSSAயோட அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதாது, அது எத்தனை டிஜிட்டில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுலேயும் இப்போ போலிகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு முக்கியமான உறுதியான ஒரு பரிசோதனை செய்யணும், என்ன தெரியுமா? ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பு ஒன்று இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபுட் சேஃப்டி கனெக்ட். இந்த மொபைல் ஆப்பை நம்ம எப்பயும் வச்சுக்கணும். அப்போது நம்ம அந்த FSAI நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லா டீட்டெயிலையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களுடைய தரம்தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட உத்தரவாதமே. அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம செக் பண்ணணும். சும்மா நம்ம வந்து இது கரெக்டான இதுதானா, நல்ல உணவு தானா, டேட் எக்ஸ்பிரி டேட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதையும் தாண்டி FSSAயோட நம்பர் இருக்குதா, அந்த நம்பரும் சரியான நம்பர் தானா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த 14 டிஜிட் நம்பரில் வந்து முதல் நம்பர் 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிக் பிஸ்னஸ், பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு அர்த்தம். 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது சிறிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபுட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த உணவு குறித்த அந்த நிறுவனங்கள் வந்து அதோட வருஷத்தில் ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க டேர்ன் ஓவர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன்னு கொடுக்குறாங்க. இதுவே 20 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டேட் லெவலில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கரெக்டான உணவு தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு அப்புறம் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. குறிப்பாக பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்கிற உணவுகள் மேலே கூடுதல் கவனமாக இருங்க. அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடுவோமா? BEE ஸ்டார் லேபிள் அப்படின்ற இந்த தரத்துக்கான லேபிள் எது குறிக்குது அப்படின்றதான் கேள்வி. BEE ஸ்டார் லேபிள் அப்படின்ற இந்த குறியீடு எதற்கான தர நிர்ணய குறியீடு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ பாடல் கேட்போம். கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்களை 10:51 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி அட்டகாசமான பாடல் கேட்கறதுக்காக நேரும் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? முருகன் சார், காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க? மனசுலாய பாட்டை போட்டுருவோமா? நன்றி. அப்புறம் இது கேட்டீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பதில் உங்களுக்கு தெரியுமா? மறுபடி கேட்கட்டுமா? கேள்வியே நான் கேட்கலையே. சரி, நான் சொல்றேன், இப்ப கேளுங்க. நம்ம வந்து இன்னைக்கு தரநிலைகள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு தரத்தை பத்தின ஒரு விஷயம் தான் நான் இப்ப கேள்வியா கேட்க போறேன். BEE அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் லேபிள் எதுக்கான ஒரு தர நிர்ணய குறியீடு அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், எதுன்றதை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஒன்று வந்து மின் சாதனங்கள், இன்னொன்று துணி வகைகள். எதுக்கான தரத்துக்கு இந்த BEE ஸ்டார் லேபிள் கொடுக்குறாங்க? ஆ, கரெக்ட், மின் சாதனங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் சார். கேள்வியை கேட்கட்டாலும் சரியான பதில டக்குன்னு சொல்லிட்டாங்க, வாழ்த்து சொல்லிடலாம். பொதுவா இந்த BEE ஸ்டார் லேபிள் வந்து மின் சாதனங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. மின் உபகரணங்களுக்கு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான மின்சார உபகரணங்களுக்கு இந்த குறியீடு கொடுப்பாங்க. எவ்வளோ கரண்ட்ல இது யூஸ் பண்ணணும், எவ்வளோ காலம் கழிச்சு இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்க வேண்டி வரும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த லேபிளில். பொதுவா இதில் வந்து ஸ்டார்ஸ் அளவு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 ஸ்டார் இருக்கும். இதில் அதில் கொடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கூடுதலாக ஒர்க் ஆகிறது, அது கரண்ட் அப்சர்ப்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்து அந்த ஸ்டார் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ BEE ஸ்டார் லேபிள் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மின் சாதனங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே போல் இந்திய பொருட்களுக்கு வந்து BIS சான்றிதழ் வாங்கிறது கட்டாயமா இல்லையா அப்படின்றத பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தர நிர்ணய அமைப்பு வழங்கக்கூடிய அந்த BIS சான்றிதழ் கட்டாயமாக நம்ம இந்திய பொருட்களுக்கு வாங்கணுமா இல்லையா கேட்டுட்டு வந்துடலாம். வேட்டையின் திரைப்படத்தில் இருந்து பாடல் அதுக்கு முன்னால்.

இப்படி சூடு.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். பாடலுக்கு முன்னால் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா ஒரு ஜிகே கேள்வி, அதுக்கு நம்ம பதிலை தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய பொருட்களுக்கு பிஐஎஸ் சான்றிதழ் வாங்குறது கட்டாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வாங்குறது கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, பாதுகாப்புக்காக சில பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது நம்மளுடைய தலைக்கவசம், எல்பிஜி சிலிண்டர், சிமெண்ட், ப்ரெஷர் குக்கர், இந்த மாதிரியான சில பாதுகாப்புக்காகவே இருக்கக்கூடிய கட்டாயமான பொருட்களுக்கு நம்ம வந்து வாங்கி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய பொது பாதுகாப்போட தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாதுகாப்பு பொருட்களுக்கு பிஐஎஸோட சான்றிதழ் வாங்கணும். ஆனால் மற்ற பொருட்களுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் அது நம்ம வந்து தன்னார்வமாக நம்ம வாங்கிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தரமான பொருட்களாக வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நேர்களே, இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான பொது அறிவு கேள்விகளை உங்களுக்காக வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நிகழ்ச்சியில் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. சூப்பரான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வலம் வரும். அதனால் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை

மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 11:03 ஆயாச்சு. மனிதநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எந்த ஒரு பிரச்சனைகளும் தடைகளும் வந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி வச்ச குறி வந்து எப்போவுமே தப்பக்கூடாதுங்க. அதை வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போயிடுவோம் இல்லையா. இலக்கு குறி வைக்கிறதை பற்றி யோசிக்கும் போதே இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். எஸ், மனிதநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ முக்கியமான நபர்கள் பற்றியோ நிகழ்வுகள் பற்றியோ தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்றைக்கி கூட எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டோட பலம் பாதுகாப்பு அந்த நாட்டில் இருக்கிற இராணுவத்தை சார்ந்துதான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்திய இராணுவத்தோட புதிய பலமாக உருவெடுத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் சொல்லப்படுற ஒரு துப்பாக்கி பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் AK-203. நம்ம எல்லாருக்குமே AK-47 துப்பாக்கியை பற்றி நல்லாவே தெரியும். அதோட லேட்டஸ்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் தான் இந்த AK-203. அப்படி என்ன இதில் ஸ்பெஷல்? இந்த துப்பாக்கி வந்து எதுக்காக இராணுவத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆஜி ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்டு இருக்குது சித்ராவுடைய குரலில். கிழக்கு கரை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

6:11 ஆகிட்டிருக்குது, இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனித நாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி நாம் AK-203 அந்த துப்பாக்கி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இதுவரைக்கும் நம்ம இராணுவத்தில்

இன்சாஸ் அப்படிங்கிற துப்பாக்கியை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் பாதுகாப்பு கருதி இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரொம்ப அட்வான்ஸ்டாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த AK-203 அப்படிங்கிற இந்த துப்பாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி இதனுடைய டிசைன் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோடது. ஆனால் இதுக்காக நம்ம ரஷ்யாவிலேருந்து துப்பாக்கியை வாங்குறதில்ல, அதுக்கு பதிலாக இந்தியா ரஷ்யா ரெண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அமேதி அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக உருவாக்கியிருக்காங்க. மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே லட்சக்கணக்கான துப்பாக்கிகள் நம்ம இந்தியாவிலேயே தயாரிட்டிருக்கு தான். துப்பாக்கியுடைய சுடும் திறன் இதை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லணும். அதாவது ஒரு மேகசீனில் 30 தோட்டாக்களை நம்ம வந்து நிரப்பிக்கலாம். இதில் ரெண்டு மோடு இருக்குது, ஒன்று ஒவ்வொரு தோட்டாவாக சுடுறது, இன்னொன்று ட்ரிகரை அழுத்தி பிடிச்சா ஒரு நிமிஷத்துக்குள்ளே 600 தோட்டாக்களை அது வந்து சுட்டுடுமாம். லேட்டஸ்ட்டாக பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறாங்களே, இதில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிற பாடலும் வந்துட்டே இருக்குது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசை மழையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6.
7: மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. நேரம் 11:18 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம மனித நாடு நிகழ்ச்சியில் AK-203 அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி விபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த துப்பாக்கியை இவ்வளோ அட்வான்ஸ்டாக வடிவமைச்சதுக்கு காரணம் என்ன, இல்லை அப்படி என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த துப்பாக்கியோடைய எடை வந்து வெறும் 3.8 கிலோ மட்டும்தான். அதனால இராணுவ வீரர்கள் இது ரொம்ப சுலபமாக தூக்கிட்டு போக முடியும். துப்பாக்கியோட பின்பகுதியை மடிச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ வீரர்கள் வந்து பாராஷூட்லேருந்து குதிக்கும் போதோ இல்லை சின்ன வாகனங்களில் போகும்போதோ இது ரொம்ப வசதியாக இருக்கும். AK சீரிஸ் துப்பாக்கியோடைய பெரிய பலமே அதோடைய அசைக்க முடியாத உழைப்பு தான். சுட்டெரிக்கக்கூடிய பாலைவன வெயிலாக இருந்தாலும் சரி, காஷ்மீருடைய பனியாக இருந்தாலும் சரி, சகதியிலேயோ மலையிலேயோ எதுவாக இருந்தாலுமே இந்த துப்பாக்கி எந்த சிக்கலும் இல்லாமல் சர மாதிரியாக சுடுமா. அது மட்டும் இல்லை, பழைய துப்பாக்கிகள் மாதிரி இது ரொம்ப பிரச்சனை இல்லாமல் தொலைதூர பார்வைக்கான அந்த ஸ்கோப் சொல்லுவோம் இல்லையா, டெலிஸ்கோப் சைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது வசதி கூட இதில் இருக்குது. இரவு நேரத்தை சுடுறதுக்கான நைட் விஷன் கேமரா, லேசர் லைட், எதை வேணாலும் ஈஸியாக இதில் மாட்டிக்கலாமா. இதில் 7.62x39mm அளவு இருக்கக்கூடிய தோட்டாக்களை பயன்படுத்துகிறாங்க. இது எதிரிகளை ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் தாக்கக்கூடிய ஒன்று. இவ்வளோ விஷயங்களையும் வச்சு யோசிச்சு தான் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இந்த துப்பாக்கியை தயாரிச்சிருக்கிறாங்களாம். இன்னும் துப்பாக்கியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடல் வந்துட்டே இருக்குது. சூரசம்ஹாரம் திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் அருண்மொழி கே சித்ரா பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:25 கேட்டுருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில AK-203 அப்படிங்கிற துப்பாக்கி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பழைய AK-47 துப்பாக்கியை விட இந்த AK-203ங்கிறது ரொம்ப துல்லியமாக, அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக துல்லியமாக இருக்குது. ஸோ 400-800 meters தூரத்தில் இருக்கிற எதிரியை கூட அது குறி தவறாமல் ரொம்ப சரியாக தாக்குமா. இதோட அந்த பேரல் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால தோட்டா நல்லா சீறி பாஞ்சி அதோடய இலக்கை கரெக்டாக அடிக்குமா. பொதுவாக துப்பாக்கியில் சுடும்போது முன்னாடி லேசாக நெருப்பு வெளிச்சம் வரும். ராத்திரி நேரத்தில் இதை வச்சு எதிரிகள் வீரனுடைய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் AK-203 சுடும்போது வெளிச்சம் வராத மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே துப்பாக்கி சுடும்போது பின்னாடி தள்ளுற அந்த விசையும் இது ரொம்ப குறைச்சிடும். அதனால் தொடர்ந்து சுடும்போது வீரருடைய அந்த தோள்பட்டை வந்து வலிக்காது. இவ்வளோ பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்களே, இது அவருடைய உற்பத்தி எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, எந்த ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்குடைய பாடலும் வந்துட்டே இருக்குது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். வாலியுடைய பாடல் வரிகளை கே சித்ரா பாடுறது, இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

AK-203 அதாவது 203 சொல்லக்கூடிய துப்பாக்கி பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். மனித நாடு நிகழ்ச்சியில நேரம் 11:32 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி.

பண்பலை 102.6. இந்த துப்பாக்கியை உருவாக்குன அந்த திட்டம், உற்பத்தி திட்டம் பார்த்தீங்கன்னா சாதாரண திட்டம் கிடையாது. இந்தோ ரஷ்யாவுடைய கூட்டு நிறுவனத்தின் மூலமாக 600,000 அதிகமான துப்பாக்கிகளை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. இந்த திட்டத்தில் நம்ம இந்தியாவுடைய பங்கு 50.5%, ரஷ்யாவுடைய பங்கு 49.5% இருக்குது. இது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஒன்றா இருக்குது. இந்திய நாட்டில் இந்த துப்பாக்கிகள் தயாராகிறதுனால வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற அந்த செலவு ரொம்பவே குறையுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம நாட்டு இராணுவம் காவல்துறையோட தேவைகள் முடிஞ்சதுமே நடப்பு, அதாவது நம்ம நாடுகளுக்கு பக்கத்து நாடுகள் இருக்கும் இல்லையா, நட்பு நாடுகள் சொல்லக்கூடியது, அதுக்கும் கூட இந்த AK-203 துப்பாக்கிகளை நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இந்திய பொருளாதாரத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் கே சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 38 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மனிதிருநாடு நிகழ்ச்சியில AK-203 துப்பாக்கி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, போர்க்களத்துல ஒரு ராணுவ வீரனுக்கு அவருடைய துப்பாக்கி தான் அவருடைய உயிர் தோழனா இருக்கும். அந்த துப்பாக்கி எந்த நேரத்திலையும் அவரை கைவிடக்கூடாது. அந்த வகையில ரொம்ப நம்பகமா, கையாடுறதுக்கு ரொம்ப எளிமையா, இப்ப இருக்கிற நவீன வசதிகள் கொண்ட இந்த AK-203 இந்திய ராணுவத்துடைய வலிமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு மிகச்சிறந்த ஆயுதமா இருக்குது. அது மட்டும் இல்ல, ராணுவ வீரர்களுடைய கைகள்ல இந்த மாதிரி ஒரு நவீன ஆயுதம் இருக்கிறது நம்ம நாட்டை இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்க ஒரு பெரிய அளவில் அது வந்து உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவ்வளோ நேரமும் மனித நாடு நிகழ்ச்சியில் AK-203 துப்பாக்கி பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலேருந்து முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்னென்ன செய்திகள் தகவல் எங்களுக்காக நீங்க சேகரிச்சு வந்திருக்கீங்க?
2: ஆமா, நிறைய தகவல்கள் இருக்குது. ஆனா முதல்ல வந்து நம்ம ஷட் டவுனோட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு சில இடங்கள்ல வந்து விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தியாகராஜ நகர் இருக்குது இல்லையா, நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தியாகராஜ நகர் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் தியாகராஜ நகர், மகாராஜ நகர், ராஜகோபாலபுரம், சிவந்திப்பட்டி, முத்தூர், தாமிரபதி காலனி, ஏஆர் லைன், ராஜேந்திரன் நகர், அன்பு நகர், அப்புறம் காமராஜ் நகர், இந்த பகுதிகளில் எல்லாமே மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நாளைக்கு கடையநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் துணை மின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. இதே போல் காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேட்டை, மாவடிக்கால், வலசை, தார்போடு, அப்புறம் கண்மணியாபுரம், அருணாச்சலபுரம், மங்களபுரம், பொய்கை, இந்த பகுதிகளிலையும் மின் விநியோகம் இருக்காது.
1: ஸோ இந்த பகுதியில் கூடிய மக்கள் மறந்துடாதீங்க, என்னெல்லாம் வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க, மறக்காமல் ஃபோனுக்கு சார்ஜையும் போட்டுருங்க சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கவிருக்கிறோம். முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் இளையராஜாவுடைய இசையிலையும் குரலையும் கே சித்ரா இணைந்து பாடினது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
2: அடுத்ததா உங்களுக்காக என்ன தகவல் காத்துட்டு இருக்குன்னா, நம்மளுடைய மொபைல் போன்ல எல்லாம் UPI பரிவர்த்தனை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. QR கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால சொல்லியிருந்தாங்க, இதுக்கு நாங்க வந்து கட்டணங்கள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டணத்தை இப்போ வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பண்டிகை காலம் நெருங்குது இல்லையா. எப்ப பார் நம்ம பொருட்கள் வாங்குறப்ப ஈஸியா போன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவோம், ஆனா இப்போ அந்த கஷ்டம் நமக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு அப்புறமா நம்ம அமல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு 2,000 ரூபாய்க்கு மேல நம்ம செலுத்தக்கூடிய UPIக்கு வந்து கட்டணம் எதுவும் இப்போதைக்கு வசூலிக்கல. அடுத்ததாக இன்னொரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டுருக்குது இல்லையா. இப்போவே நிறைய இடத்துல நம்ம வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். இன்னும் சில பேர் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே ஒரு சூப்பரான நியூஸ் தான் இது. என்ன அப்படின்னா, தீபாவளிக்காக 95 சிறப்பு ரயில்களை வந்து தெற்கு ரயில்வே இயக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம பகுதிக்கு நிச்சயமாக 20-க்கு மேலே சிறப்பு ரயில்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முழு விவரங்களோட டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணலாங்கிற டீட்டெயிலோட அனுப்ப இருக்கிறாங்க.

0: என்னால் ரெடியாக இருங்க நேர்களே.
1: இந்த தகவலோடு சேர்த்து அடுத்த ஒரு பாடலையும் கேட்டு வந்தெல்லாம் ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடின பாடல் காற்றாலைகளில் இதோ கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 57 ஆயாச்சு. நிகழ்ச்சியில கேட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
2: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். சில தகவல்களை நம்ம விரைவாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, தென்காசியில் நாளை மறுநாள் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. காலையில் 10 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு இந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. இது போல் இன்னொரு ஒரு குறைதீர் கூட்டமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகமான இஎஸ்ஐசி திருநெல்வேலி துணை மண்டல அலுவலகம் சார்பாக இந்த இது நடக்க இருக்குது. அது எப்போ நடக்குன்னா, இன்னைக்கு மாலை 3 அளவில் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி துணை மண்டல அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட குறைகளை நீங்கள் இந்த மீட்டிங்கில் வந்து சொல்லலாம். இதே மாதிரி தூத்துக்குடியிலையும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்குது. நாளைக்கு வந்து கலெக்டரேட்டில் வச்சு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முத்து அரங்கத்தில் காலையில் 10 அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் அந்த குழுவில் உறுப்பினராக சேர்றதுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது வரக்கூடிய 23 நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் நீங்கள் நேரில் வந்து விவரங்களை கேட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். கொடுக்குறப்போ அதுக்கான தேவையான விண்ணப்பத்தோடு சேர்த்து புகைப்படங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தூத்துக்குடி மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்தில் இணையலாம்.
1: இந்த தகவலோட நிகழ்ச்சியும் நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு உங்க கூட இணைஞ்சிருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: இன்னும் சில நொடிகளில் 12 மணிக்கான சேர்ச்சிருக்கும் சென்னை அஞ்சல்.

முதல்வர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த், மால்விகா பன்சூத், அன்மோல் கார்ப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், மாத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பிடவரும். பகர் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் மனபாரத்தை குறைக்கும் மருந்து எது, பேச்சா அழுகையா தூக்கமா, இந்த தலைப்பில் தான் தோழிகளோட பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் போன்களில் டார்க் மோட் பயன்படுத்துவது கண்களுக்கு நண்பனா எதிரி, அது குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ, மாலை 5:02 ஆலோசனை நேரம். உலக உடற்காய தினத்தை ஒட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்ட் அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு குறித்து கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.
2: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: டி இமான் இசையில் தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் பகல் 12:10 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றையில் உங்களுடன் நினைந்திருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
4: நான் ஜெமிமா செபாஸ்டியன்.
3: இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து மனபாரத்தை போக்கும் மருந்து எது? பேச்சா, அது வந்து உரையாடல்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அழுகையா, இல்லது தூக்கமா. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் சில நேரங்களில், ஆனால் அதை கூட நம்ம மனசு வந்து
4: ரொம்ப பாரமாக யோசிச்சுட்டு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கும் இல்லையா?
3: ஆமாம், ரொம்ப வந்து பாதிச்சிடும். சில பேர் வந்து வெளியில் சிரித்து பேசினாலும் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த கஷ்டத்தை பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிறதாலையும் மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க கிட்ட மனசு விட்டு பேசலாம்.
4: ஆனா சார் பாத்தீங்கன்னா பேசினாதாங்க இன்னும் பாரமாகுதுன்ற மாதிரி ஆயிடுது இல்ல?
3: ஆமா,
4: அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ரம்யா இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
3: ஆமா, அழுகையா தூக்கமா. இப்போ அழுகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்து பெண்கள்னாலே அழுது காரியத்தை சாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உணர்வுகளை நம்ம வந்து ஈஸியாக வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அந்த அழுகை மூலமாக, அதுவுமே ஒரு வகையில் நல்லது தான். அதே மாதிரி சில பேர் வந்து நமக்கு வந்து மனசில் கஷ்டம் இருந்தால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேருக்கு என்ன கவலை வந்தாலும் இழுத்து போட்டுட்டு அவங்க தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த கவலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தூக்கத்தை
4: ஒரு

0: கருவியாக பயன்படுத்திக்கோல. நானும் கூட அப்படிதான், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் பாட்டு போய் முதுகு தூங்கிடுவேன். தூங்கிச்ச பிறகு மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க, அப்போ ஏதோ அந்த கவலையெல்லாம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். என்ன மாதிரி சில பேர் இருக்கலாம்னா தொழிலாக அதெல்லாம் இல்லைங்க, நான் நாலு பேர்கிட்ட பேசினாதான் எனக்கு பார குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, நான் அழுதாதான் எனக்கு முடியும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் தொழில்கிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா?
1: ஆமாம், மனபாரத்தை போக்கும் மருந்து எது? உரையாடலா, அழுகையா, தூக்கமா? தொழிலே கலந்துக்கலாம் நிகழ்ச்சியில் 0462-2561132, அப்படி இல்லாட்டி 0462-2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் தோழி, வாங்க, வணக்கம்.
2: நிகழ்ச்சியை ரம்யா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரம்யா நடத்துக்கு குழந்தைத்தனமாக பேசி நல்ல பாடல்கள் போட்டுக்கொண்டிருக்கோம். ஜென்மா சதீஷன் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்க வந்து வசந்த நலம் இருக்கீங்க.
0: வரவே இல்லைங்கிற சொல்லியிருக்கீங்க.
2: நல்லா இருக்கீங்களா இருவரும்?
0: ரெண்டு பேரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குதா மேடம், மழை வந்துட்டு இருக்கா, அதனால கிளைமேட் அழகா இருக்கு.
1: மனபாரத் உங்களுக்கு வந்து மனசுல ரொம்ப கவலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்ட்டையாவது மனசு விட்டு பேசுவீங்களா, அழுது தீத்துருவீங்களா, இல்லாட்டி தூங்குவீங்களா?
2: அழையே மாட்டேடா, ஏன்னா அழுது எதுக்கு, அழுத குடஞ்சதான் பாரமா இருக்கும் மனசு வந்து. யார்கிட்ட சொன்னாலும் அது வந்து நம்மகிட்ட கேட்கறதுனால இருக்காங்க, அடுத்த நம்பி அதை விட அதிகமா ஏதாவது கேட்டு இருக்காங்க.
0: இவங்க கிட்ட சொல்லிட்டோமே இது பெரிய பிரச்சனையா இருக்கும், அது ஒரு தனியா மனசு பாரமாயிரும் இல்லையா?
2: அதனால நான் நல்லா தூங்குவேடா, உண்மைக்கு நல்லா தூங்குவேன், அந்த கவலை எல்லாம் இதாவது. என் வீட்டுக்காரனே கேட்பாங்க, என்ன இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு எப்படி உறங்கிட்டு
0: இருக்காங்க. என்ன மாதிரி
2: ஆமா தூங்குவேன், வேற பாத்தீங்கன்னா நல்ல பாட்டு கேட்பேன், சவுண்டா வச்சு பாட்டு
0: கேட்பேன்.
2: ஆமா சவுண்டா வச்சு பாட்டு, நம்ம வானொலி கேட்டாலே பாரம் அது குறைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பேசுற குழந்தைத்தனமான இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குது. நம்ம நேர்தான் சரிதா, அறிவிப்பாளர் சரிதா,
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்தாங்க. அடுத்த தோழி, வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் ஜெரிமா, எப்படி இருக்கீங்க? ரம்யாமா எப்படி இருக்கீங்க?
0: ரெண்டு பேருமே நலமா இருக்கும். சாந்திமா எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், வாங்க சூடா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, சாப்பிட்டு போலாம்.
0: மழை நேரத்துல இத வேற சொல்லிட்டீங்களா, இனி நாங்க எப்படி ஷோ பண்றது? இனி மட்டன் சிக்கன் ஞாபகமாவே இருக்குமே. சரி
3: முடிச்சுட்டு,
1: ஓ சூப்பர் சூப்பர். சரிமா நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்க கிட்ட பேசுவீங்களா, அழுவீங்களா, இல்லாட்டி நல்லா தூங்குவீங்களா?
3: கண்ணீர் வந்துகிட்டாலும் அந்த பாட்டு கேக்கையும் அப்படி மனசுல அந்த கவலை எல்லாம் போயிரும்.
1: ஓகே, பாட்டு கேட்டாலே மனசுல இருக்க கவலை எல்லாம் போயிரும் சொல்லி இருக்கீங்க. நன்றி.
3: 102.6 இருக்க வரைக்கும் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது.
0: சூப்பர்மா சூப்பர்மா, டீச்சர் அம்மா உடைய அம்மா, ரொம்ப நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. சரி, அடுத்ததாக தோழிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்க போகிறோம். ஜெயம் திரைப்படத்தில் இருந்து ஆர்.பி. பட்நாயக் இசையில் இன்னைக்கு வந்து நம்ம கவிதைன்னு வரக்கூடிய பாடல்களாக கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்கலாமா?

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் மனபாரத்தை போகக்கூடிய மருந்து எது, பேச்சா, அழுகையா, தூக்கமா? நிகழ்ச்சியில் இணைகிறாங்க தோழி, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் விஜயலட்சுமி திருவிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ம், சொல்லுங்கம்மா, உங்கள் ஊரில் எப்படி இருக்குது மழை பெய்தா?
1: மழை கிளைமேட்டு வந்து மூடி இருக்கு மேடம், ஆனால் மழை பெய்யலை.
0: ஓகே, இப்போ வரும், பார்ப்போம். சரி சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: பீரோவில் இருக்கிற துணியை பூரா கீழே எடுத்து போட்டுறணும். போட்டுட்டு

0: இந்த சேலையெல்லாம் எப்ப எடுத்தோம், யாரு நமக்கு எடுத்து கொடுத்தா, என்ன ரேட்ல எடுத்தோம் அப்படின்னு யோசிச்சு திரும்ப அடிக்க சொல்லணும்.
1: ஓ சரி, இந்த விஷயத்த செய்வீங்க. சரி, இந்த பேச்சு, அழுகை, தூக்கம், இந்த மூணுத்துல
0: அதெல்லாம் நமக்கு கிடையாது,
1: அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இதுனா வேலையை பார்த்த மாதிரி இருக்குல்ல.
0: நான் சில புக்குல சில தத்துவங்கள்லாம் எழுதி வச்சிருப்பேன் மேடம் ஒரு நோட்ல.
1: சரி,
0: அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன்.
1: ஓ ஓகே ஓகே.
0: அப்புறமேட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம இருந்திருக்கும், ஆனா அது இப்ப கிடைச்சிருக்கும், ஆனா நம்ம அதை யோசிச்சு சந்தோஷப்பட மாட்டோம். கிடைக்காதத நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: ஓ சரி சரி சரி, அப்படி
0: அதனால அந்த பொன்மொழிகள்லாம் படிப்பேன். கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கு காரணம் பூரா கடவுளாம்,
1: ஓ
0: வெற்றிக்கு காரணம் தான் நம்மளாம்.
1: இப்படி நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிடணுங்கிறாரு. அப்படிதானே,
0: நம்ம வெற்றிக்கு காரணம் நம்ம தான், தோல்விக்கு காரணம் கடவுளாம். அதனால நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு

0: கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கு காரணம் பூரா கடவுளான்,
1: ஓ
0: வெற்றிக்கு காரணம் தான் நம்மளாம்.
1: இப்படி நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிடணுங்கிறாரு. அப்படிதானே,
0: நம்ம வெற்றிக்கு காரணம் நம்ம தான், தோல்விக்கு காரணம்
1: கடவுளான்,
0: அதனால நம்ம மேல தப்பு இல்ல
1: அப்படின்னு
0: நினைச்சிட்டு. அப்புறம் எந்த வேலையாவது செய்யாம இருந்திருப்போம் வீட்டுல, அதை செய்யவே மனசு வராது, யோசிச்சிருக்கவே மாட்டோம், அந்த வேலையை செய்யவே மாட்டோம்.
1: ஓகே, நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, நன்றி மணிகள். அதாவது தத்துவத்தை படிச்சு மனசு தேத்திக்கணும், ரெண்டாவது ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு நீங்க செய்யணும், இதே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தொழில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
2: நான் புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
1: சரி சொல்லுங்கம்மா.
2: நான் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, என்ன விட்டு கொடுக்காத ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தூக்கம் மட்டும்தான்.
1: ஓ சரி சரி சரி.
2: நல்லா தூங்கிருவேன் மேடம்.
3: நாலு பேர் வந்து தூக்கம் தான் சொல்லிருக்காங்க.
1: ஓகே சரி. ஆமாம், நம்ம சில சமயம் வந்து நம்ம பொதுவாக நம்ம எதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம தூங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் கஷ்டம் இருக்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக, கொஞ்சம் புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம்.
3: அது என்னென்ன ரம்யா, ரொம்ப யோசிக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக மூளை டயர்டாயிரும், அப்போ நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால வரக்கூடிய தூக்கம் தான் அது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கவலை மனசில் இருந்தாலுமே அது யோசிச்சு அதுவே டயர்டாகி நமக்கு தூங்குறதுனால அதுக்கப்புறம் வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுது இல்லையா?
1: ஆமாம், நல்ல ஒரு தூக்கமும் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் கிடைக்கிற நேரத்தில் நல்லா தூங்குங்க. இப்போ அடுத்து நம்ம தோழிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், மனபாரத்தை போக்கும் மருந்து எது? பேச்சா, அழுகையா, தூக்கமா? தோழிகள்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அடுத்து வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வெட்டியார் வீட்டில் வசந்தா, நல்லா இருக்கீங்களா?
2: வசந்தாமா, நலமா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க வசந்தாமா, நீங்கள் மனபாரத்தை குறைக்கிற வழி?
1: நம்மளுக்கு சோகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறிக்கணும்.
0: பேச்சு, அழுகை, தூக்கம் அதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாதா?

0: ஆகஸ்ட்ல.
1: ஆமா, அது அந்த எதுனால அதான் தூக்கங்கிறது எல்லாம் இல்ல.
0: வெளியில போனா அந்த பத்தின அந்த சிந்தனைகள் இல்லாம நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிருக்கீங்க. நன்றிங்க மா, நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி. அடுத்த தோழி சந்திக்கலாம், வாங்க. வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: கோமதி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மேடம், எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருந்ததுன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. நைட்டு கூட படுத்து தனியாவே
0: அழுதுருவேன்.
2: கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருப்பேன் மேடம். அப்புறம் வந்து என்னுடைய மனசை நானாவே கொஞ்சம் மாத்திட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் செல்லு
0: பாப்பேன்.
2: அதுக்கப்புறம் தெய்வத்தை நினைச்சு தெய்வத்தை முன்னாடி இருந்து என்னுடைய மனக்குறைய பூரா அவள்கிட்ட மட்டும்
0: சொல்லுவேன். என்னுடைய மனக்கவலையை வேற ஏதாவது பிடிச்ச விஷயத்த செய்யலாம். இப்ப வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து அந்த ஷாப்பிங் போறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அந்த கோயிலுக்கு போவாங்க. வெளியிடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே
3: அந்த இடம் மாறினாலே நம்மளுடைய அந்த மனநிலையும் மாறிடும் இல்லையா?
0: கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அது போக இவங்க சொன்ன மாதிரி உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தவே கூடாது. அது அப்பப்போ வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னாலே அந்த மனசுல இருக்கிற பாரம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் தான். சரி, தொடர்ந்து தோழிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். சுல்லான் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து எஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12 மணி 40 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. ஸோ உங்கள் மனபாரத்தை குறைக்கிற ஒரு விஷயம் எது? அழுகையா, உங்களுடைய தூக்கமா,
1: இல்லைன்னா பேச்சா, உரையாடல
0: கேட்டிருக்கிறோம்.
1: ஆமா, நிகழ்ச்சியில தோழிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: ஜோதி அம்மா சொல்லுங்கம்மா.
2: மனபாரம் குறைவா?
1: அழுதுட்டு தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் அமைதியா தியானம்
2: பண்ணணும்.
1: சும்மா அந்த சமயத்துக்கு நம்ம உட்காந்து நல்ல மனசு கஷ்டத்துல இருக்கும்போது தியானத்துல உட்காந்தா கண்டிப்பா சிந்தனைகள் அலைப்பாயும், ஒரு மன சொல்லு நம்ம செய்ய முடியாது.
0: அப்பதான் மனபாரமா இருக்கிற டைம்ல தியானம் பண்ணோம்னா நம்ம மறந்த விஷயத்து கூட டென்ஷனா இருக்கதான் ஞாபகம். அன்னைக்கு இவங்க இதை சொன்னாங்கல்ல, இது நம்ம கேட்க மாட்டோமே அப்படிங்கிற.
1: அதனால அதை வந்து நம்ம ரெகுலரா செஞ்சாலே நம்ம வந்து மனசு வந்து எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். அதுக்கு அந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ,
1: வாங்க. வணக்கம்.
3: எல்லாருக்குமே கஷ்டம், கவலைகள், துன்பங்கள், துயர்கள் எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம தலையில ஏற்றவே கூடாது. நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த குரான்ல வந்து இந்த பக்கம் அரபி இருக்கும், இந்த பக்கம் தமிழ் இருக்கும். அப்ப நான் அரபி அதாவது தமிழ் அப்ப எதனால வந்திருக்கு பாப்போமா? பாட்டு போறோம் நமக்கு அப்படி கண்ணது கண்ணீரா வரும். அப்ப நம்ம எதுவும் உலகத்துல இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே இல்லை, என்னத்தையும் கொண்டு போறது இல்ல, நம்மளோட

0: கவலைகள் எல்லாரும் இங்க தொலைச்சோம்னா அங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம், அங்க நம்ம மரணமே கிடையாது அப்படிங்கும் போது பாலாறு தேனாறு எல்லாம் ஓடும் நமக்கு அப்படி சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை படிக்கும்போது நல்லா சந்தோஷமா மனசோர்வு சஞ்சலங்கள் துன்பங்கள் கவலைகள் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி திறன் நல்லத்தை பேணணும், அடுத்தவங்க இருக்க போய் நான் நல்லா இருக்கா உடம்பு நல்லா இருக்கா சாப்பிட்டா மருந்து மாதிரி எடுத்துருங்கன்னா சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்காத்தலுமே நம்ம சந்தோஷமா அவங்க நினைக்கும் போது நம்ம நல்லா இருப்போமா.
1: ஓகே, அந்த பேச்சு அழுகை தூக்கம் அதுல ஏதாவது ஒண்ணு
0: ஒண்ணுமே இல்ல, எந்த மொழியிலும் பேசலாம், ஹிந்தியில பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசலாம்.
1: அடுத்ததா பாடல் கேட்க போறோம், கவிதை வரிசை பாடல்கள். அடுத்த பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி FM Rainbow 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மனபாரத்தை போக்கும் மருந்து எது, பேச்சா அழுகையா தூக்கமா. நம்ம கூட இணைகிறாங்க தோழிகள். வணக்கம்.
1: வணக்கம் ஜெனிமா மேடம், ரம்யா மேடம் வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்
2: ஆனந்தியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நலமா இருக்கேன். மன பாரத்துக்கு வந்து அழுகை தூக்கம் பேசி சொல்லிருக்கீங்க. அழுகை வந்து நம்ம வளரும்போது மௌனமா யாருக்கும் தெரியாம அழுதுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்காரங்களோ குழந்தைகளோ அவங்க மனசும் நம்ம பாரம் காணாதுன்னா அவங்களுக்கும் பாரம் பயம். அதுல எல்லாம் எங்க வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த எஜமான் பட ரஜினி சார் மாதிரிதான், வைத்தீஸ்வரி கண்ணில் இருந்து அந்த மாதிரி டைலாக் எல்லாம் விடுவாங்க. அழுதா வந்து அவங்களுக்கு தாங்காது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பாரம் இருக்கும் போது நம்ம பாரத்தை அவங்க மனையும் திணிக்காம நம்ம மௌனமா அழுதுக்கலாம். ஏன்னா அழுகை வந்து ஒரு தவரசத்துல ஒண்ணுதான், அந்த உணர்வு, அது ஒரு உணர்வு தான். அதை வந்து வெளிக்காட்டிடணும். பெண்களுக்கு வந்து அத நெஞ்சில பாரமா இருக்கும் போது அழும் போது அந்த பாரம் குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து அதை உடனே விட்டுறணும். அதுக்காக அதே தான் இருக்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் தூக்கம் வந்து அளவோட இருக்கணும். அந்த மன சுமை வந்து மன பாரம் அதிகமா இருக்கும், அதாவது அழுத்தம் அதிகமா இருக்கும் தான் அதிகமா தூங்குவாங்களாம் அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதனால அதிக தூக்கமும் நமக்கு அதிக தூக்கம் வேண்டாம். அளவோட தூங்கிக்கலாம், தூங்காமல இருக்கக்கூடாது. அதுக்காக பேச்சும் அதே மாதிரிதான். நம்ம மூணாம் நபர் உள்ள நுழைஞ்சு நம்ம அது வேண்டாம். நம்மளோட ஒரு யாராவது ஒரு வெல்விஸ் இருந்தா சொல்லிக்கலாம், இல்ல வீட்லயே நம்ம லைட்டா பேசிக்கலாம். நம்ம பெண்கள் வந்து எப்பவுமே சுமையா இருந்துக்கலாம், அதான் கெத்து. சுமைதாங்க இருந்துக்கலாம். அந்த அடுத்தவங்களுக்கு சுமையா இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பெண்களுக்குள்ள ஒரு மதிப்பே போயிரும். அதனால நம்ம வந்து எப்பவுமே கெத்தா இருந்துக்கலாம், யாருக்கும் சுமையா இருக்காம சுமைதாங்கியாவே இருந்துக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி அண்ணம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த தோழி சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடியில இருந்து பேபி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. பேபி
3: டாபிக் என்ன சொல்லுங்க. நீங்க
0: உங்களுக்கு மனசு கஷ்டம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுவீங்களா, இல்ல அழுது தீத்துருவீங்களா, இல்ல நல்லா தூங்குவீங்களா?
3: அழுவே. அதுக்கப்புறம் மனசு கிட்டே யார்த்தையாவது பேசணும்னு தோணும். அதுலயும் தூக்கம் வந்துடும் அதுக்கப்புறம்.
0: ஓ சரி, மனசு விட்டு பேசி மனபாரம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கி எஞ்சிருவேன். எல்லாமே ஆல் தி அபோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
4: நான் ஒவ்வொரு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா அவங்க வந்து அந்த கரெக்டா ஆர்டர் படி அடுக்கிற மாதிரி, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுதான் என்னோட மனபாரத்தை குறைக்கும் வழின்னு சொல்லியிருக்காங்கல்ல.
0: ஓகேம்மா, ஓகேம்மா.
4: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியோட

0: நிறுவனத்தோடு யார் பேசுறாங்கன்னு சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்ககிட்ட வேகன கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கு. அருணா பேசுறேன் மேடம், பாளையங்கோட்டிலிருந்து.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: மேடம் அழுதுல தூக்கம்லாம் வராது, அழுதா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்த மாதிரி இருக்கு மேடம்.
0: ஆமா ஆமா.
1: ரெண்டாவது உங்க வானொலி கேட்கறதுதான் மேடம், நான் கதை வரைக்கும் வீட்டுல இருப்பேன். வியாபாரத்துக்கு போனாலும் ஒரு பிசிக்கல் கடை வச்சிருக்கேன், அது ஏரியா கொண்டு போய் கேட்டுட்டே தான் இருக்கு மேடம்.
0: ஓ சரி சரி சரி.
1: எனக்கு அதான் நிம்மதி, உங்க ஒரு பாட்டு பிடிக்கும், கண்ணே நாங்க அழுக கூடாது, நான் இருக்கும் வரைக்கும் ஒரு அழுக கூடாதுன்னு சொல்லி ஒரு பாட்டு பிடிக்கும். நான் சங்கடமா இருக்கிறதா கரெக்டா அந்த பாட்டு பிடிக்கும் மேடம். எங்க வீட்டுக்காரங்க சொல்லுது, அங்க பாருங்க ஐயா ரேடியா ஐயா என் பேரண்ட், அதனாலதான் எனக்கு நான் கஷ்டமா இருக்க நேரம் இந்த பாட்டு போடுன்னு சொல்லுவேன் மேடம் அடிக்கடி. சந்தேகமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துறது போற எனக்கு ஏத்த மாதிரியே வரும். நான் எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் அப்படி வரும் மேடம். எனக்கு ரேடியா தான் மேடம் உயிர் சொல்ல போனா, 5:30 போட்டா நைட் 10:30 தான் மேடம் ஆஃப் பண்ணுவேன்.
0: ஓ சரி, ரொம்ப சந்தோஷம்
1: மேடம், உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சி. இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். ஆமா, நிறைவான நேரம் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. ஆமா, அவங்க அதாவது மனசுல நமக்கு பாரம் இருக்கும்போது அதை ஒண்ணு வெளிக்காட்டிடணும். ஒன்றும் மற்றவங்க கிட்ட பேசி தீர்த்தணும், அதுவும் நம்பகமானவங்ககிட்ட பேசணும். பிரச்சனையை பெருசாக்குறவங்க கிட்ட பேசிடக்கூடாது. நம்பகமான நம்மளுடைய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாருக்கிட்டையாவது.
2: அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ரகசியம் காப்பவர்கள் அப்படின்னு. நம்ம இதில் சீக்ரெட்டாக சீக்ரெட்டாக வச்சுக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய பாரத்தை கூட்டணும்னா நமக்கு ஒரு ஃப்ரீயான மாதிரி இருக்கும், நம்மளுடைய ரகசியம் ரகசியமாகவே இருக்கும் இல்லையா?
0: ஆமாம். அதே மாதிரி அழுகை, அழுகையும் வந்து மனசுக்குள்ளே வைக்காமல் உடனே வந்து அதை அழுது வந்து தீர்த்துடணும். அவங்க சொன்ன மாதிரி மற்றவங்க முன்னாடி அழாமல் தனியாக அழுது தேர்த்திக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா சில பேர் மற்றவங்க முன்னாடி அழுத நம்ம மதிப்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்ககிட்ட நம்ம அந்த கஷ்டத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது முடிஞ்சளவு அந்த அழுது தீர்த்துடலாம், உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். இன்னொன்று தூக்கம், முடிஞ்சளவுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து முக்கியம்.
2: ஸோ இந்த விஷயத்தில் எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி அழும்போது அழும்போது கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டே அழ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமலே அது வந்து அந்த அழம்பு சிரிப்பு வந்துடும், நம்மளுக்கு கேவலமாக அழுகிறோம் கண்ணாடியை பார்த்துங்கன்னு தோணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த அழுகை நின்று டக்குன்னு நம்ம வந்து மாற்றிக்குவோம்ல. ஸோ இந்த டிப்ஸ் அப்பா கொடுத்தது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மேபி உங்கள் எல்லா தோழிகளுக்கு கூட அது வந்து
0: விஷயங்கள் வந்து சொன்னாங்க, பிடிச்ச வெளியில் இடத்துக்கு நாங்கள் போகணும்,
2: தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க,
0: அந்த தத்துவத்தெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நாமளும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். மனசில் எந்த பாரமும் இல்லாமல் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லாருக்கும் நன்றிக்குரிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
2: நான் உங்கள் ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிறைவான பாடல், கவிதை பாடல் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பாடல் வரும்போது நிகழ்ச்சி நிறைவான பாடலாக கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: Yes, I love this idiot. I love this love.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இது உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நிகழ்ச்சி நலம் தானா.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
4: நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிட்டீங்க, அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ்லாம் எங்கே போகும்? அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி வெயிட் அதிகமாகும். ஸோ வெயிட் அதிகமானால் இந்த இன்சுலினால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. இப்படி வெயிட் அதிகமாகறனால் தான் வந்து மொதல் காரணமே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரீசன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான், வெயிட் ஆனிங்கன்னா கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு கூடிக்கிட்டே போகும். அதுக்கு வெயிட் லாஸ், கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணணும், சுகரை வந்து கம்மி பண்ணணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் வெறும் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணாமல் மசில் பில்டிங் எக்ஸசைஸ், மசில்

0: பில்டிங் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மசில்க்கு நம்ம வேலை கொடுக்க கொடுக்க அது ரத்தத்தில் உள்ள சுகரையும் குறைக்கும், வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ சுகர் வந்து நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் டேப்லெட் போடாமலே இம்ப்ரூவ் பண்ணணும்னா இட் இஸ் ஆல் அபவுட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் தான், எக்ஸசைஸ் தான். டைப் 1 டயபெட்டிஸ் பொறுத்த அளவில் ஒரு 4-5 வருஷத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டைப் 2 டயபெட்டிஸ் பொறுத்த அளவில் அதை நம்ம கண்டுபிடிக்கிற அன்னையிலேருந்தே நம்ம அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஏன்னா டைப் 2 வந்து சிம்டம்ஸ் இருக்காது பெருசாக. ஸோ அதனால் அவங்களுக்கு 4-5 வருஷமாக சுகர் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் சுகர்னு எப்போ டைப் 2 வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போவே கண் டாக்டர்கிட்ட போய் ரெட்டினா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கிட்னிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த யூரின் ஆல்புமின் கிரியேட்டின் ரேஷியோவை எடுத்து பார்க்கணும். இது வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சீக்கிரமாக ட்ரீட் பண்ணணும், மோசமாகாமல் பார்க்க முடியும். ஏன்னா கண்ணில் அந்த ரெட்டினோபதி வந்துடுச்சுன்னா அதில் விஷன் பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அண்ட் கிட்னியும் பாதிப்பு வந்து மோசமாகாமல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவும் இர்ரிவர்சிபிள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே அதை தடுக்கிறது தான் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அந்த குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தில் போய் கலந்து குளுக்கோஸ் லெவலை கூட்டும். ஸோ சுகர் வந்து அது நார்மலாகவே அது குளுக்கோஸ் தான், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அது டைரெக்டாகவே ரத்த சர்க்கரை அளவு கூட்டுறதுனால அது எப்போதுமே ரத்த சர்க்கரை அளவு கூட கூட இருந்ததுன்னா இன்சுலினால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. அது நாளடைவில் கண்டிப்பாக வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ சுகரை கம்பல்சரியாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலை. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு கொஞ்சம் நீங்கள் சுகர் போட்டு எடுத்துக்கிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அது இந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு தேவை. பட் நம்ம தேவைக்கு மீறி சாப்பிட்ற சுகர், சாக்லேட்டு, இப்போ நம்ம வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடிய எல்லா சுகரி ட்ரிங்க்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அந்த அல்வா, அந்த மாதிரி எல்லாம் கேக் எல்லாமே சாப்பிட்றது ஃபுல்லாக அது நம்ம ரத்த சர்க்கரை அளவை ரொம்ப கூட்டும். கூட்டிகிட்டு அது மசலுக்கு போகாது, திரும்ப அது கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வரும். ரிவர்ஸ் பண்ணலாம்னா இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் பொறுத்தளவு நான் சொல்கிறேன்ல, இப்போ வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகர் லெவல் நேச்சுரலாகவே கம்மி ஆயிரும். பட் அதை அவங்க ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க, 2 வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க, திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்பவும் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலை, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டென்ஷன் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன், ட்ராவல் பண்ணுறாங்க அங்கங்கே சாப்பிட்றாங்கன்னா திரும்பவும் சுகர் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ சுகரை கம்ப்ளீட்டாக க்யூர் அப்படின்னு கிடையாது அது. ஸோ அது இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் சில ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக. பட் திரும்ப நீங்கள் ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் வரும்போது அந்த சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கூட தான் ஆரம்பிக்கும்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
2: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர், நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:06 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நிகழ்ச்சி இது நலம் தானா. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்கள் ஆகட்டும், அதில் வந்து டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு வசதி வந்து இருக்குதுங்க. இது வந்து நம்மளுடைய ஃபோன் டிஸ்பிளேவை அப்படி முழுக்க வந்து கருப்பு பின்னணியாக மாற்றிட்டு அந்த திரையிலேருந்து வெளியேறக்கூடிய ஒளியை வந்து குறைச்சிரும். அப்படி வெளிச்சம் குறைவாக இருக்கிறதுனால பேட்டரி பயன்பாடு வந்து குறைவாக இருக்கும், நம்ம கண்ணுக்கும் ரொம்ப உறுத்தாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டார்க் மோட் வந்து நம்ம உண்மையிலே நம்ம கண்ணுக்கு வந்து நல்லது தான் பண்ணுதா, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். இன்றைக்கி கேவி மகாதேவன் அவங்களுடைய இசையில் வந்த பாடல்களை கேட்க போகிறோம். முதல் பாடல் கேட்கலாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா குரலில் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலேருந்து. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நலம் தானா? இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் ஃபோன்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டார்க் மோட் வசதி கண்களுக்கு நண்பனா எதிரியா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டார்க் மோட்

பயன்படுத்துறதால நமக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கள் வந்து அந்த எல்இடி டிஸ்பிளேக்கள், அதில் வந்து ஓஎல்இடி, ஏஎம்ஓஎல்இடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேக்கள் அது வந்து அதிக சக்தியை வந்து சேமிக்க முடியுமா இந்த டார்க் மோட் பயன்படுத்துறதால. ஏன்னா இப்போ நம்ம புள்ளி புள்ளியாக வச்சு ஒரு பெரிய படத்தை வரைகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு புள்ளி தான் ஒரு பிக்சல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சலும் எரியறதுக்கு நமக்கு வந்து வெளிச்சம் வந்து தேவைப்படும், அதுக்கு நிறைய சக்தி வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம இந்த கருப்பு பின்னணியில் இந்த டார்க் மோடில் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஒளிங்கிறது வந்து நமக்கு அந்த லைட் வந்து குறைவாக இருக்கிறதுனால எனர்ஜியும் வந்து குறைவாக தான் தேவைப்படும். அதனால் நம்ம பேட்டரியும் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். இது ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனில் டார்க் மோட் வசதியை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறத அந்த டார்க் மோடில் பயன்படுத்தும் போது அதில் கருப்பு நிறத்துக்கு மேலே அந்த படங்கள் ஆகட்டும், அதில் எழுத்துக்கள் ஆகட்டும், பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கடைத்தெருவுக்கு போகிறீங்க, அதே கடைத்தெருவுக்கு நீங்கள் வந்து நைட் நேரம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லைட்டு வெளிச்சங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு புது அனுபவமாக நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம டார்க் மோட் பயன்படுத்தும் போது அதில் இருக்கு வரக்கூடிய அந்த படங்களாகட்டும் எழுத்துக்களாகட்டும் பார்க்கறதுக்கு கண்ணை உறுத்தாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது உண்மையிலேயே நம்ம கண்களுக்கு நல்லது தான் செய்யுதா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு கே வி மகாதேவன் இசையில் வாலியின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா குரலில், காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம ஸ்மார்ட் போன்களில் டார்க் மோட் வசதியை நம்ம பயன்படுத்துறது நம்ம கண்ணுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்ம மொபைல் ஃபோனில் அதிக அளவிலான நீல நிற ஒளி ப்ளூ லைட் வந்து வெளியேறுதாங்க. இந்த மாதிரி ப்ளூ லைட்டு அதிக நேரத்தில் வெளியேறிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மெலட்டனின்ங்கிறது தான் வந்து நம்ம தூக்கத்துக்கு ரொம்பவே முக்கியம். இதனால் வந்து நைட்டு நேரத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் வர்றது சிரமமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நைட் நேரத்தில் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நம்ம மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தினால நம்மளால் சரியாக தூங்க முடியாமல் இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி மொபைல் பயன்படுத்துறதுனால தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த மாதிரி டார்க் மோடை வச்சோம் அப்படின்னா அந்த ஒளி வந்து கம்மியாகும், நமக்கும் அந்த தூக்கத்துக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க. பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து அணிஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்களில் டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்தும் போது ஸ்க்ரீனுடைய வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும், டிஸ்பிளேவும் வந்து கருப்பு பின்னணியில் இருக்கும். இது நம்ம பயன்படுத்துறதுனால நம்முடைய கண்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நம்ம வந்து மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்குறோம், அதில் நம்ம வேலை செய்கிறோம், படிக்கிறோம், ரொம்ப நேரம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அதிக ஒளியினால் அதில் அந்த வெளிச்சத்தினால கண்ணு வந்து ஈஸியாக சோர்வாயிரும். எளிதாக சோர்வானதுனால நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த டார்க் மோடை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும், நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு இரவு நேரத்தில் மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியும். நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது மொபைலில் இரவு நேரத்தில், அப்படின்னா இந்த டார்க் ஃபோனை பயன்படுத்துறது நிச்சயமாக வசதியான ஒன்று தான். சரி, இதை பயன்படுத்துறதுனால கண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க பாடல். அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:31 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது நலம் தானா? இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம மொபைல் ஃபோன்களில், ஸ்மார்ட் ஃபோன்களில் டார்க் மோட் அப்படிங்கிற வசதி இருக்குது. நிறைய ஆப்பில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதனால் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து அப்படி பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பண்ணி நம்ம பயன்படுத்துறதால நம்ம கண்களுக்கு அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். சரி, அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன சாதகங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு, இனி வந்து அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலருக்கு வந்து இந்த டார்க் மோட் நம்ம வச்சு பயன்படுத்துறதால அஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு மங்களாவே தெரிகிற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கண் வடிவம் வந்து மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த குறைபாடு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் லைட்டு வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நம்மளால் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இது வந்துருச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி டார்க் மோட் வச்சு பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால் ஒளி குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பொருள்களை பார்க்குறதாகட்டும் அங்கே படிக்கிறதாகட்டும் ரொம்ப சிரமமாக இருக்கும், கண்ணுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி டார்க் மோட் வந்து பயன்படுத்துறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன், சிஎல்பி சுஷீலா, பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறாங்க இதய கமலம். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்களில் பயன்படுத்தக்கூடிய ஆப்புகளாகட்டும், அதில் நம்ம வந்து டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது. கருப்பு திரையில் நமக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரியும். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு வந்து அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். பொதுவாக நம்மளுடைய கண்கள் வந்து வெள்ளை நிற பின்னணியில் இருக்கக்கூடிய கருப்பு எழுத்துக்களுக்கு தான் பழக்கப்பட்டது. இப்போ நீங்கள் புத்தகங்கள் எடுத்துக்கோங்க, செய்தித்தாள்கள் எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து அந்த வெள்ளை நிறத்துக்கு மேலே அந்த கருப்பு எழுத்துக்களை நம்ம பார்த்து பழகினா நம்மளுடைய கண்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி கருப்பு வெளிச்சத்தில் வெள்ளை எழுத்துக்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா படிக்கிறதுக்கு சிரமமாகுது. குறிப்பாக நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஐரிஸ் வந்து இந்த மாதிரி கருப்பு பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களை படிக்கிறதுக்காகவே அதிக ஒளியை வந்து உள்வாங்க வேண்டியதாக இருக்குதான். அதனால் அப்படி பார்க்கும்போது அந்த கருப்பு பின்னணியில் அந்த வெள்ளை எழுத்துக்கள்லாம் நமக்கு வந்து ஆடுற மாதிரி நமக்கு வந்து தெரியுமா. அதனால் சில பேருக்கு அந்த படிக்கிறதுல சிரமமாக இருக்குமா. இதுக்கு பேர் வந்து ஹாலிட்சன் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து மொபைல் ஃபோன்களில் நம்ம அந்த டார்க் மோட் பயன்படுத்துறதுனால. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சாரதா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்களில் டார்க் மோட் பயன்படுத்துறதால நம்ம கண்களுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம ரொம்ப மாதங்களாக தொடர்ந்து நம்ம மொபைல் ஃபோனில் அந்த டார்க் மோட் வச்சு நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் அதுக்கே பழகிறோம். திடீர்னு நம்ம வந்து டார்க் மோட்லேருந்து லைட் மோட் மாற்றுறோன்னு வைங்க, அப்போது அதனால் அந்த பிரைட்டான அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து ரொம்பவே கூசும். நம்மளால் அதிக வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை பயன்படுத்துறது சங்கடமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அப்பப்போ டார்க் மோட் லைட் மோட் ரெண்டுத்தையுமே பயன்படுத்துறது நல்லது. குறிப்பாக டார்க் மோட் வந்து எல்லா நேரத்துலேயும் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாதுங்க. நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ சூரிய ஒளியிலையோ நம்ம டார்க் மோட் பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்க்ரீன் நமக்கு எடுத்து தெரியவே தெரியாது. சில சமயத்துக்கு ஃபோன்

ஆனே பண்ண முடியாது. ஃபோன் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், நமக்கு ரொம்பவே பயமாக வந்துடும், என்னடா ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம டார்க் மோடை எப்போ பயன்படுத்தலாம், இரவு நேரங்களில் நம்ம ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் நம்ம டார்க் மோட் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

உண்மையிலே கண்ணுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டார்க் மோட் பயன்படுத்தும் போது நம்மளுடைய கண்கள் 26% குறைவான திறனை தான் வந்து அதில் இருக்கும் கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டார்க் மோட் அப்படி கண்ணுக்கு கெட்டது அப்படின்னு நம்ம முழுசாகவும் சொல்லிட முடியாது. தேவையான நேரத்தில் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வெளிச்சமாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பார்க்கும் போதோ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம டார்க் மோட் வச்சு பயன்படுத்துறது நல்லது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. திரும்ப FM Rainbow 102.6.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம மொபைல் ஃபோனில் டார்க் போர்டு பயன்படுத்தும் போது அதிக ஒளி இல்லாமல் கருப்பு பின்னணியில் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நாம் நலம்தானா நிகழ்ச்சியில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்களில் டார்க் மோட் பயன்படுத்துகிறதால நம்ம கண்களுக்கு வந்து அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையான நேரத்தில் மட்டும், குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் நம்ம வந்து ஒளி கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம டார்க் மோட் வச்சு பயன்படுத்தலாம். மற்ற நேரங்களில் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறதே கண்ணுக்கு நல்லது. கண்களுக்கு அதிக சிரமம் கொடுக்காமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னாலே கண் பார்வை தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நலந்தானா நிகழ்ச்சி நிறைய பெறுது. நேரிலே நிறைவான பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. 9443360794. 9444-3306-0794 எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலில் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. 2 மணிக்கு குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2:01 ஆயிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்களும் தொடங்கியாச்சு. பொதுவாக நம்ம மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கண்டிப்பாக நேரம் போகிறதே தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது பாடல் கேட்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த பாடலுமே நம்மளுடைய விருப்ப பாடலாக இருந்தால் சொல்லவே வேணாம் இல்லையா? அப்படி உங்கள் மனசுக்கு உங்களுடைய இதயம் தொட்ட பாடல்களை பண்பலையில் கேட்டு செய்யும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் எடுத்து 9443-60794 9443-60794 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வழங்குறதுக்காக நானும் ரெடியாக வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மாரி. சிவநாடனூர்லேருந்து மேட்டுக்குடி திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை நம்மளும் கேட்கலாம். ஸ்டே டியூன்டாக கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம்

2 மணி 8 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியா விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மம்சாபுரம் ரத்னா, ரஞ்சனா, மீனா. நம்ம வேறு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேரு விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் 2:15 ஆகிட்டு இருக்குது. குக்கு நேர்ப்பு பாடல்களை உங்களுடைய விருப்ப பாடலும் வளம் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் வழியாக 9443364 அப்படிங்கிற எண்களுக்கு, அதாவது 9444-3-6-0-7-9-4 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க கைத்தார்லேருந்து பிரவீன். இவங்களுடைய விருப்ப பாடல் பிச்சைக்காரன் திரைப்படத்துல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேரட்டை இணைச்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 19 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 குக்கு. எஸ் குக்கு நேரு பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விற்பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் கோயில்பட்டியிலிருந்து பொன்மலர் செல்வி சுதா இவங்க வந்து விரும்பி கேட்டிருக்கிற திரைப்படம், அந்த பாடலில் பெற்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறதா. பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: துர்காதேவி கோபால சமுத்திரத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. இதே கோவில் திரைப்படத்துல உங்களுடைய விருப்ப பாடல் பாடலும் காட்சிகளை வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

குருவிதான் இறைய தேடி போயிருந்தது. பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது. கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 2:31 ஆகிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். மனசுக்கு பிடிச்ச பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கிறதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் வழியா 9443363704 9444 அப்படிங்க எங்களுக்கு. அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க விடுதலை திரைப்படத்திலேருந்து வெள்ளாங்குழியிலேருந்து கார்த்திகா, அவங்களுடைய பாடல் வந்துட்டு இருக்கு கேரட்டே இணைஞ்சிருங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2:37 ஆகிட்டு கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்பு பாடல்கள். நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாக தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா என் பாடல் நீ போட மாட்டேங்கிறீங்க, ஏன் போட மாட்டேங்கிறேன்னு கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அதுக்கான சில ரீசன் என்னென்னா, நீங்கள் கேட்டிருந்த அதே பாடல் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ 2 மணிக்குள்ளே கண்டிப்பாக ப்ளே ஆகிருக்கும். அதாவது பாடலை மறுபடியும் ஒளிபரப்புறது நல்லா இருக்காது இல்லையா? நிறைய பாடல்களை வழங்கினதுக்காக அதை போடாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நிறைய நேர்கள் உங்கள் பாடலை ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் பாடல் நீங்கள் கேட்டிருந்த அதே பாடலை வந்து நாங்கள் நேற்றுக்கோ அந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் போட முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய பாடல் பண்பலையில் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிங்கம்பாறையிலேருந்து ஜெரால்டினா. சின்ன தம்பி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்கிறாங்க, அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர், நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.

2:44 நிமிடமாக இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வாட்ஸ்அப் வழியா அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து ஜஸ்டிஸ் அவங்களுடைய பாடல் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில் கேட்டுட்டே நினைச்சிருங்க.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 50 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கோ நேரு பாடல் தான் கேட்டுருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்தாலிங்கம் தென்காசியிலேருந்து தான் அவங்களுடைய விருப்ப பாடல். திருக்கத்தி கல்யாண் திரைப்படத்துலேருந்து பாடலை வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைச்சிருங்க.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

56 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. சென்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. நிறைவான பாடல கூட விரும்பி கேட்டிருக்காங்க. கிளாக்குளத்துல இருந்து வளர்மதி அவங்களுடைய விருப்ப பாடல், தென்றலே இணையத்தோடு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நத்தக்குளம் சாந்தி, சிவரஞ்சனி, பார்கநேரி வசந்தா, சுரண்டை பாப்பா, உடையாம்பலி சுதா, ஆறுமுகப்பட்டி சாந்தி, நாசிரியத்துல இருந்து ராஜேஸ்வரன், ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், புதுப்பட்டி செல்வபூரணி, தமிழ்ச்செல்வி, உடையாம்புலி சீனிவாசன், நெல்லை ராஜேஷ், பழையப்பேட்டை அசரியா, விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, கோவில்பட்டி உமா, சங்கரன்கோவில் கோட்டியப்பன், காரக்குறிச்சி கனகா, குருவன்கோட்டை தீபக் முருகன், உடையாம்புலி அபிஷேக் அனீஸ், ஆரியங்காவூர் இந்திரா, பாகியலட்சுமி, சரவணகுமார், லக்ஷ்மி, கனகசபாபதி சரஸ்வதி, திருநெல்வேலி ஜோதி, மருதகுளம் வீரபாண்டியன், கோவில்பட்டி உமா, சுதா, கேரளா செல்வி, கலை இசை கற்பகம், நவீன், ரச்சனா, ராணி, மகேஷ், செந்தில், ஆதியன்குளம் பாப்பா, செல்வி, தங்கத்தாய், கோவில்பட்டி செந்தில்குமார், ஆலங்குளம் கனி, ரவி, கல்லிடைக்குறிச்சி செல்லப்பா, கிளாக்குளம் வளர்மதி. ஸோ அவங்களுடைய விற்பாடு தான் கடைசியாக நம்ம கேட்க போகிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லை, வெங்கடேஸ்வரம் மகேஸ்வரி அவங்களும் கூட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. நிறைய பாடல்கள் டைமின்மையால் சின்ன பாடலாம் போட வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த பாடலாம் ப்ளே பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருங்க. இன்றைக்கி நைட்டு 8:05 கூட குக்கோ நேரு பாடல்கள் உங்களுடைய விருப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். தினமும் நீங்கள் பாடலை அனுப்ப மறந்துடாங்க. ப்ளே பண்ணுறதுக்கு நாங்களும் காத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நிகழ்ச்சியும் கூட இணைஞ்சிருந்தேன் நான் உங்கள் தோழி ஆஜே ஜிம்மா செபஸ்டியன். நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான சேஸ் இருக்கும். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக அரசின் மறைமுக மின் கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவிக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரப்பிற்பகல் 3:03 ஆயாச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையரவி நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் நான் யாருடைய பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய பாடல்கள் தான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். 17 கவிஞர் கண்ணதாசன் அவருடைய நினைவு தினம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாடல்களே நம்ம ஏன் திரையரவிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவங்களுடைய பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். நேரிலே அந்த பாடல்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கால் பண்ணுங்கள், 04462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இரட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நிகழ்ச்சியில் நேராங்க. முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோபாலசமுத்திலிருந்து கோமதி பேசுகிறேன் மேடம்.
0: கோபாலசமுத்திரத்திலிருந்து கோமதி.
1: ஆமாம் மேடம்.
0: ரைமிங்காக இருக்குங்க பேர்.
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: மொதல் வார்த்தை வர மாட்டேங்குதே.
1: என்ன மேடம்?
0: குடியிருப்பு மட்டும் தான் கேட்டுச்சு, அதுக்கு மொதல் வார்த்தை வரலையே.
1: ஒரு கோப்பையிலேயின் குடியிருப்பு அப்படிதானே வரும்
0: ஆ,
1: மேடம்?
0: அதே தான் அதே தான், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சூப்பர் பாட்டு மேடம் அது.
0: ஆமாம். படம் பேர் தெரியுமா?
1: படம் பேரு
0: படம் பேர்
1: என்ன படம்?
0: தெரியலையா? நானே சொல்லிட்டுமா?
1: திலகம் மேடம்.
0: அதே தான் அதே தான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா, முதல் நேரம் வந்து அட்டகாசமாக
1: நன்றி மேடம், நன்றி
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: மேடம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படிங்கிற பாடலில் கண்ணதாசன் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் ஒரு பாடகராக வருவாங்க. இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி படத்தில் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படிங்கிற பாடலையும் நடிச்சிருப்பாங்க. அது போக 1964 கருப்பு பணம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்போ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் கண்ணதாசன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சில படங்களில் கெஸ்ட் ரோலில் கூட நடிச்சிருக்கிறாங்க. இப்போ கண்ணதாசன் எழுதிய அடுத்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா நீர்கள் பார்த்துடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகாசிலிருந்து தேவிஸ்ரீ பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
1: அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: ஆ, சரி சொல்லம்மா, கேப் கொடுத்தா தானே நான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா? மதிய வணக்கம், மதிய வணக்கம். சரி சரி, இந்தாங்க உங்களுக்கான பாடல்.

0: அதாவது உங்களுக்கு வந்து பாட்டை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பாட்டு தொடக்கமாகவே வந்துருச்சு. பால் வண்ணம் பருவம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன படம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க பார்ப்போம்.
1: தெரியலையே.
0: இதே பா அப்படிங்கிற வரிசையில தான் ஆரம்பிக்கும். இல்ல இல்ல இல்ல, மூன்றே எழுத்து தான் பா அப்படில ஆரம்பிக்கும். இம் அப்படிங்கிற எழுத்துல முடியும். இப்ப சொல்லுங்க
1: பாசம்.
0: ஆமா அதேதான் அதேதான் அதேதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி ஓகேமா.
1: நான் கேட்டிருக்கேன் ஆனா என்ன படம் தெரியல. நடிகர் யாரு?
0: நடிகர்கள் நன்றி மாடிகள். இந்த பாட்டுல வந்து வண்ணம் வண்ணம் வண்ணம் அப்படின்னு அடிக்கடி வரும். இதுல வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு. இதில் அந்த வண்ணம் வண்ணம் அப்படிங்கிறது வரும். இதை வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து கம்ப ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது அகலிகை வந்து கல்லாக மாறியிருப்பாங்க. அப்போ ராமருடைய பாதம் பட்டதுக்கு பிறகு அவங்க வந்து விமோசனம் கிடைக்கும். அதனால் வந்து அது விஸ்வாமித்ர முனிவர் அதை பார்த்து பாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த வண்ணம் வண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்போ கண்ணதாசன் எழுதின ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம், வறுமையின் நிறம் சிவப்பு. திரைப்படத்துலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம FM ரெயின்போ 102.6.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்
1: கவிதை.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் கண்ணதாசன் பாடல்களை கேள்விகளாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நீர்களை மட்டும் ஹசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நீர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டியிலிருந்து விஜயா. ஓகே விஜயா, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: ஸோ பாட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்தாச்சு, பேசுவது கிளியா அப்படின்னு. ஸோ படம் பேரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும்.
1: அதான் எம்ஜிஆர் படம்.
0: ஆமாம் தெரியுது, கேட்டாலே சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க.
1: சரக்கும் பாவியா?
0: இல்லை இல்லை, பணம்னு ஆரம்பிக்கும். இப்போ சொல்லுங்க பாப்போம்.
1: பணம் படைச்சவனா?
0: இல்லை.
1: பணமா பாசமா?
0: இல்லை. இன்னும் ஒரு சான்ஸ் தான், சொல்லிருங்க பாப்போம். இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை. சரி நானே சொல்லிடுறேன். பணத்தோட்டம். எம்ஜிஆர் பாடம், எம்ஜிஆர் பாட்டுங்கிறது சொல்லிட்டீங்க, அதனாலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு, அடுத்த நீ சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வீரன் கப்பலுக்கு முரம் பேசுறேன். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க உங்க நேஜிய கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கோம். குக்கு மன விரும்புறது சூப்பரா இருக்கு மேடம். பாட்டு அசத்துது, பாட்டு உங்க நேஜியதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் மேடம்.
0: ஓ ஓகே ஓகே, சரிங்க சார், சரிங்க சார்.
2: நேஜிய கேட்டா சந்தோஷமா ஆயிருதான் மேடம். கவலைப்பட்டாள்.
0: சரி ஓகே, இவ்வளவு ஐஸ் வைக்கிங்க, ஈஸியான பாட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு தானே? சரி, உங்களுக்காக ஈஸியான பாடலாவே வந்து கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா, கேளுங்க.

கண்டுபிடிச்சிங்களா? நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ ரெண்டு பாடல்கள் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதில் முதல் பாடல் வந்து அந்த பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படிங்கிற பாடல் வந்து எப்படின்னா, சரோஜா தேவி எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு அவங்க வந்து எழுதியிருப்பாங்களாம். எம்ஜிஆர் அவர்களுடைய பூர்வீகம் வந்து கேரளா, அதுமாரி சரோஜா தேவி அவங்கள வந்து நம்ம வந்து கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பாட்டில் பாருங்கள், பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்ட்டு இருக்கோம். ஹீரோயின் பாடும்போது பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து சேரன், அவங்க வந்து சேரர்கள் ஆட்சி செய்த இடம் வந்து அந்த கேரளா பகுதிங்கிறத குறிப்பிட்ற மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பாங்க. இப்படி தான் கண்ணதாசன் அவர்கள் வந்து அந்த படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரியும் கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அதில் நடித்த நடிகர்களை பற்றி குறிப்பிட்ற மாதிரியும் நிறைய விதமான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டோம் இல்லையா. கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாடல்கள் ஒன்று தான் அந்த மூன்றாம் பிறை திரைப்படத்தில் வர அந்த கண்ணே கலைமானே பாடல். இது வந்து நம்ம ஒரு தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு காதல் பாடல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு மன அமைதி தரக்கூடிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கேட்கலாமா அந்த பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து?

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தரு சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் திரையறிவி நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் கண்ணதாசன் பாடல்களை கேள்விகளாக கொடுத்துட்ருக்கிறேன். நீர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைகிறாங்க அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வரலாமா? நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்கல. இப்போ சொல்லுங்க உங்கள் பேர்.
1: என் பேர் சங்கம், கிருஷ்ணாபுரம்ல பேசுறேன்.
0: எந்த ஊர்
1: சொன்னீங்க? கிருஷ்ணாபுரம்.
0: கிருஷ்ணாபுரமா?
1: ஆமா,
0: கிருஷ்ணாபுரத்துல இருந்து தங்கம். ஓகேமா, நீங்க நிறைய பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: நான் கேட்டிருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பாடல் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க, கேளுங்க.
1: எம்ஜிஆர் பாட்டு
0: இல்லையே, அது கேளுங்க.

0: முழுசா பாடுங்க பாப்போம்.
1: எனக்கு அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான்
1: மறக்காது.
0: தெரியும், படம் பேர் தெரியாது அப்படிதானே? சரி சரி ஓகே. படம் பேர் என்ன அப்படின்னா வந்து மாலையிட்ட மங்கை. சரி ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. ஓகே, நேரோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கண்டுபிடிக்கிறீங்களான்னு
0: பாப்போம். சரி, இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். கேளுங்க.

0: சரி, ஓகேம்மா. நீங்கள் நிறைய பழைய பாடல்கள் கேட்டிருக்கிறீங்களா?
1: கேட்டிருக்கேன். இதுக்கு முதல்ல போட்டது மாதிரி ஈஸியானதான் போடுங்க. இதுக்கு முதல்ல உள்ளதுக்கெல்லாம் லைன் கிடைக்கல,
0: தெரியலையே, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு
1: தெரிஞ்சது
0: பார்ப்போம்.
1: எனக்கு கிடைக்கல.
0: சரி, இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். கேளுங்க. பாடுங்க. அதே தான், அதே தான். சூப்பர் சூப்பர். எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களே. வாழ்த்துக்கள்மா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்துலேருந்து செந்தமிழ் தேன்மொழியால் அப்படிங்கிற பாடல் கேட்டோம் இல்லையா? அந்த மாலையிட்ட மங்கை திரைப்படம் வந்து கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த முதல் படம். ஸோ இந்த படத்துலேயும் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாங்க. அதில் ஃபேமஸான பாட்டு தான் செந்தமிழ் தேன்மொழி, அதை நம்ம இப்போ கேட்டோம். நிறம் பிற்பகல் 3:26 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வர அக்டோபர் 17 அக்டோபர் 17 தான் கண்ணதாசன் அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஒரு சில பாடல்களை இன்னைக்கு கேள்விகளாக கொடுத்தோம். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக ஜானி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: Just listen.

நிறைவு பெற்றது திரையருவி. நேர்களை இனி கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய

0: பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவையில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: நிறமாலை 4:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெச்சிலும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சிலும் பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உஷா.
0: ஆமா, எல்லாருக்கும் வந்து உயிருள்ளவரே உஷான்னு சொன்னா தான் நம்புவாங்க.
1: உங்களுக்கா? இல்லை,
0: உங்கள் பேரை கேட்டோன்னே எனக்கு அந்த படம் பேர் தான் ஞாபகம்
1: வரும். வரும்.
0: சரி, நேரிலே ஜாலியாக எங்கள் கூட விளையாட வாங்க. கால் பண்ணுங்கள், 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு எண் சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம்.
1: யாரு? யாரு? மாணிக்க வாசகம் சாரா?
0: சரிங்கய்யா, உங்க இணைப்பு கொஞ்சம் கம்மியா கேக்குது, சத்தம் கேக்குது. டீ காபி சாப்பிட்டீங்களா? நல்லா சத்தமா பேசுங்க. சரிங்கய்யா, விளையாடலாமா? சரி, ஓகே. முதல்ல நானே கேள்வி கேட்டுட்டுமா? சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு விடுகதை கேக்குறேன். பறக்காத பூப்பந்து, பகட்டான சிறுபந்து, எடுத்து வாயில் போட்டால் இனிக்கும் தேன் பந்து, அது என்ன? உருண்டையா இருக்கும், பந்து மாதிரி இருக்கும், என்ன அதை நம்ம சாப்பிடுவோம், ஒரு இனிப்பு. உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு, அது என்ன?
1: என்னமோ பதில் சொல்றாங்க அவங்க. புரியல மாணிக்க வாசகம் சார், நீங்க சொல்றது? பாப்பான்குளம் முத்துவா? ஓகே ஓகே சார், நீங்க பேசுறது சரியாவே கேக்கலங்க சார்.
0: சரி, ஓகே, இப்ப சொல்லுங்க,
1: பதில் சொல்லுங்க.
2: கால்பந்து தான மேடம்?
0: கால்பந்து இல்ல, இது வந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும்.
1: அவங்களே
0: கல்கோனாவா? கல்கோனா இல்ல, அவ்வளவு

0: கடினமா இருக்காது. கல்கோனாவை விட
1: அப்போ
0: சாஃப்டா இருக்கும், குலாப் ஜாமுனை விட ஹார்டா
1: ஹார்டா
0: இருக்கும்னு
1: இருக்கும்.
0: வச்சுக்கலாம். ஆனா சாஃப்டா தான் இருக்கும், சொல்ல போனா செய்யறத பொறுத்து இருக்கு. உருண்டையா இருக்கும், உருண்டையா இருக்கும், உருண்டையா இருக்கும். மூணு எழுத்து ஸ்வீட்டு சொல்லுங்க பாப்போம். சரி ஓகே, நேரம் முடிஞ்சு போச்சு. ஆ லட்டு தான், லட்டு தான், நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? சுகருக்கும்
2: புதிரு
3: இருக்கும்
0: ஃபிகரா
3: சுகருக்கும் புதிருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க.
0: தெரியலையே, சுகருக்கும் என்னவா இருக்கும்? ஒரு எழுத்து
3: இல்லையா?
0: இல்லையா? சரி அவ நீங்களே சொல்லிருங்க என்னன்ட்டு. ஆ ஓ சரி சரி சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அவங்களோட அந்த மழை அப்படி இங்கே வரைக்கும் கேட்குது, அவங்க ஊரில் நல்லா மழை பெய்யுது. சரி ஓகே, அடுத்த நேரம் யார் எங்கே இருந்து அப்படின்னு சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வல்லவன் திரைப்படத்துலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: தேங்க்ஸ் பா.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க எடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். வெக்காலிப்பட்டியிலேருந்து ரேணுகா தேவி.
4: வெக்காலிப்பட்டி ரேணுகா தேவி,
3: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் ரேணுகா தேவி. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு திருநெல்வேலி லைன்
4: கிடைச்சி. சரி, உங்கள் ஊரில் எப்படி மழை இருக்கா இல்லையா?
3: இல்ல, மழையே இல்ல, ஆனா ரொம்பவே மூட்டமா கிடைக்கு.
4: ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, விளையாட்டுக்குள்ள போவோம். கேள்வி கேட்கலாமா?
3: நீங்க கேளுங்களேன்.
4: நீங்க கேளுங்களேன், யாராவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. கேளுங்க.
3: சரி, ஒரு நாலஞ்சு பாட்டு படிங்க காங்கிரத்துல.
4: அம்மா காங்கிரத்துலயா? காவா காவா குறிலா நெடிலா கா நெடில் நெடிலா நெடில் நெடில் என்ன பாட்டு இருக்கு? காதல் காதல்லயே நிறைய பாட்டு இருக்கு. சொல்லுங்க. நேரம் நேரம் வர மாட்டேக்குதே. நேரம் 40 செகண்ட். காதல் காதல்ல பாட்டே வர
3: மாட்டேக்குதே.
4: காதல் சடுகுடு காதல் சடுகுடு குடு அந்த பாட்டு. சரி ஒண்ணு அடுத்து. அம்மாடியோ எனக்கு ஞாபகம் டக்குன்னு வர மாட்டேக்குதே.
3: சொல்லுங்க. டைம் போயிட்டே இருக்கு.
4: டைம் போயிட்டே இருக்கு. வரல எனக்கு. எனக்கு பாட்டு வர எனக்கு பாட்டே வர மாட்டேக்குதே.
3: யா வர முடிக்கு சொல்லுங்க. நிறைய பாட்டு இருக்கு. பழைய பாட்டுல எல்லாம் நிறைய பாட்டு இருக்கு.
4: காதல் கவிதைகள் பேசும் நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு.
2: இந்த கோபுரவாசலிலே காதல் கவிதைகள் படித்திடும் நேரம். ஓகே, ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க. நேரம் முடிஞ்சாச்சு. நீங்க எத்தனை பாட்டு
4: எதிர்பார்த்தீங்க?
3: ஒரு அஞ்சு பாட்டு சொன்னீங்க.
4: சரி, நீங்க ஒரு ரெண்டு பாட்டு சொல்லுங்களேன்.
3: உங்களுக்கு ஒரு பாட்டு அவலியோ?
4: ரெண்டு பாட்டு சொல்லிட்டனே.
2: ரெண்டு பாட்டு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்களா இந்த பாட்டு அவங்க பாடுவாங்க?
3: சொல்லுங்க. காடு கொடுத்த கனி இருக்கு, பழனி விளைஞ்ச நெல் இருக்கு.
2: அடுத்து
3: காதல் கடிதம் வரைந்தேன்.
4: காதல் கடிதம் வரைந்தேன் என்ன?
3: காதலா காதலா
4: காதலா காதலா
2: நிறைய இருக்கு.
3: ஒரு காட்டுக்குள்ளே திருவிழா கன்னித்துணை மலை விழா.
2: இதெல்லாம் பழைய பாட்டு.
4: பழைய பாட்டு ஆனா இருக்கு. கால நிறைய பாட்டு இருக்கு. ஆனா அந்த இதுல டக்குன்னு எனக்கு யோசிக்க வரல.

0: ரெண்டு தான்
1: கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எழுத்து வந்து ரெண்டு எழுத்து தானே அவங்க பேரு தமிழ்ல, அதனால ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி
0: சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டிரலாமா? உங்களுக்கு ஒரு ஆடியோ பிளே பண்ணுவாங்க சரிங்களா, அதுல ஒரு அஞ்சு சவுண்ட் இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க
1: சரிங்களா. நல்லா கவனிச்சு கேளுங்க என்னென்ன சத்தங்கள்லாம் வருது,
0: ஈஸியா தான் இருக்கும்
1: சரியா கேளுங்க.

0: சரி, இதுல உங்களுக்கு என்னென்ன சத்தங்கள்லாம் கேட்டுச்சு சொல்லுங்க பாப்போம்.
1: நாய் கழுத்து சத்தம் கேடுது.
0: சரி,
2: ஒரு நாயா ரெண்டு நாயா?
1: ரெண்டு நாய்.
0: சரி,
1: அப்புறம் கதை தட்டு சத்தம் கேட்டது.
0: சரி, ரெண்டு.
1: இன்னொன்னு டீ யாத்திரை சத்தம் இருந்தேன் எனக்கு.
2: டீ யாத்திரை இல்லையே.
1: கதவு
2: சாத்துற மாதிரியா கேட்டுச்சு? நாய் குறைக்கிறதும் கதவு தட்டுறதும் சொல்லிட்டீங்க. இன்னொன்னு வந்து மழை பெய்யற மாதிரி.
1: மழை பெய்யற மாதிரி இந்த தண்ணி உழுவுறங்க கொட்டு கொட்டுன்னு.
2: அப்படி கேக்கல.
0: மழை பெய்யும் போது என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வந்துச்சு.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா, இடி இடிச்சா மழை பெய்யும் அந்த சவுண்ட்.
2: இடி இடிக்கிற சவுண்ட் அதையும் எடுத்துக்கலாம். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.
0: நீங்க டீ கிளாஸ் சொன்னீங்க, ஆனா
2: அது வேற சவுண்ட்.
0: டீ ஆத்திர சவுண்ட் இல்ல.
2: சூப்பர்மா, நன்றி.
0: ஓகே, நல்லா முயற்சி பண்ணீங்கம்மா. ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அவங்க எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அவங்க கிட்டக்க வந்துட்டாங்க.
2: ஆமாம், சொல்லிட்டாங்களே மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டாங்க.
0: சரி, இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். மதுரை திரைப்படத்துலேருந்து பாடலை தொடர்ந்து அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம்.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் ஜாலியாக கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. புதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா?
2: அது எப்படி தப்பிச்சு தப்பிச்சு ரம்யா கட்டனுக்கு வந்துட்டீங்க போல இருக்குன்னு.
1: என்னைக்குமே ரம்யா அம்மா வந்து ரம்யமா பேசும்.
2: ஓ, அப்ப நாங்களும் அப்படி இல்ல. என்ன
0: ஐஸ் வச்சாலாம் நடக்காது.
1: கொஸ்டின் என்ன? பாசகார பொண்ணுமா?
0: சரி,
1: உயிர் உள்ள வரை வச்சாலா?
0: ஆமா, நீங்க சொல்லுவீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இனிமேல் வேற ஏதாவது பேரை யோசிப்போம்.
1: என்ன
0: பட்டம்?
2: அடிக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு கிருஷ்ணன் சார்.
1: அப்படிங்களா?
0: சரி சரி, கேள்வி
2: கேட்டலாமா?
0: சரி கேக்குறேன். அதாவது ஒரு கடிஜோ கேக்குறேன். ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சான். நின்ன உடனே அந்த ட்ரெயின் மேல போய் எல்லாரும் போய் கை வச்சாங்களாம்.
1: ஏன்?
0: இல்ல இல்ல, எலக்ட்ரிக் ட்ரெயினா? யாரும் அது மேல கை வைக்க மாட்டாங்களே. இந்த ட்ரெயின்ல போய் எல்லாரும் கை வைக்கிறாங்க.
2: கிருஷ்ணன் சார் மட்டும் கை வைப்பார்
0: எலக்ட்ரிக் ட்ரெயின்லயா? ஆமா, நான் தொட்டா கரண்ட்டுக்கே
2: சாக்கடிக்கு ஓடிடுற மாதிரி.
0: சரி,
1: அந்த நேரம் கரண்ட் போனாலும் பெருவாதான் கை வச்சிருப்பாங்க. இல்லாம இது நின்ன உடனே கை வைக்கிறாங்களா?
0: ஆமா, அந்த ட்ரெயின் வந்து நின்னுச்சு, வந்து நின்ன உடனே எல்லாரும் கை வைக்கிறாங்க. ட்ரெயினோட பேர் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பாருங்க.
1: அது
0: நம்ம ஊர்ல இல்ல, மதுரை சைடு யோசிச்சு பாருங்க.
1: ட்ரெயினுக்கு பேரா?
0: ஆமா, ட்ரெயினுக்கு பேரு
2: மதுரை.
1: ஒரு குழு கொடுங்க.
0: அங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து தாமிரபரணி ஓடுது மாதிரி, அந்த ஊர்ல என்ன ஆறு ஓடுது?
2: கேட்க வேண்டாம் உங்களுக்கு. இப்படி காவேரியா?
0: காவேரி இல்ல,
2: மதுரை பக்கம்னா காவேரி. வேற என்ன சொல்லுவோம்?

0: இன்னொரு ஒரு
1: வேற
0: ஆறு.
1: பக்கம்.
0: சரி சரி சரி, நேரம் முடிஞ்சு போச்சு, நானே சொல்லிடுறேன்.
1: காஞ்சிபுரம்
0: வைகை, வைகை,
1: வைகை. ஓ
0: வைகை.
1: அதான் வெரி
0: ஆமாம்,
1: குட், பரவாயில்ல.
0: வைகை எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின்
1: இந்த
0: பேர்.
1: பாட்டை படிச்சிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: ஆமாம், அந்த பாட்டு வரும்ல, மதுரையில் இது வைகையில் வைத்திடு கை அப்படின்னு வரும்.
1: இல்லம்மா, கை கை கை கை கை கை வைக்கிறேன்
0: வைக்கிறா.
1: அப்படின்னு வரும்.
0: சரி சரி சரி
2: சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
1: இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு அஞ்சு மிமிக்ரி பண்ணுங்கம்மா.
0: அஞ்சு மிமிக்ரியா?
1: ஆமா, ஈஸி தான். இப்போ கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த குட்டி நாயை தூக்கிட்டு சொன இருக்கான்னு பாப்பாங்க தெரியுமா?
0: தெரியலையே.
1: காதை பிடிச்சு தூக்கணும்.
0: ஓ ஓ, சொரணு இருக்க.
1: அந்த மாதிரி இது.
0: அந்த
1: நீங்க
0: மாதிரி
1: செல்ல பிராணி பூனை இருக்குல்ல?
0: ஆமா,
1: பூனை, எலி.
0: ம்,
1: ட்ரெயின் நீங்க சொன்னீங்க, ட்ரெயின் முயற்சி பண்ணி பாருங்க.
0: முயற்சி பண்ணி பார்க்கணும். போ போ போ, எனக்கே சிரிப்பா வரும். இது பக்கத்து வீட்டு போடுங்க, நான் இல்லைங்க. சரி.

0: ட்ரெயின் நீங்க சென்னையில ட்ரெயின் முயற்சி பண்ணி பாருங்க,
1: முயற்சி பண்ணி பார்க்கணுமா? போ போ போ, எனக்கு சிரிப்பா வரும். இது பக்கத்து வீட்டு போடுங்க, நான் இல்லைங்க. சரி, ஆ சரி, அடுத்து அது நாய்க்குட்டி ஏதோ அடிபட்ட மாதிரில இருக்கு. சரி, அடுத்து எலி. எலி
0: எலி
1: எலிதா, எலி சவுண்ட் தெரியாதுங்க அது. சரி, அடுத்து வந்து ட்ரெயின் சவுண்டா. நீ அங்க விட ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் பயங்கரமா போகுது போலயே
0: உங்ககிட்ட.
1: அவ்வளவுதான்.
2: இப்ப கிருஷ்ணன் சார் கிட்ட மட்டும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டான் டான் டான் டான் சவுண்ட் வரும்னு சார்.
0: ஆமா, என்னதான் கேளுங்களேன். இப்ப ஒரு மிருகத்தை வந்து பாக்கவே முடியாது, அது ஒரு சவுண்ட் கொடுத்தா நீங்களே சொல்லவே பாருங்க.
2: கழுத
1: கரெக்டா,
0: தூத்துக்குடி பக்கம் அதிகமா உண்டுமா? யாரும்
2: கழுத
1: தொண்டையில
2: ஏதோ சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது.
1: சரி, ஏதோ தொண்டையில் எலும்பு சிக்கன நாய் கத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரி, இப்போ வந்து பாடல் கேட்கலாம். பகவதி திரைப்படத்துலேருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: என்ன
4: ஏன் இப்படி பார்க்குற?
3: ஒன்றும் இல்லையே.
4: ஒன்றும் இல்லைன்னா ஏன் கையை வைக்கிற?
3: ஏன் கை? நான் எங்கே வேணாலும் வைப்பேன்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வர்றாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். சங்கரங்கோவில் வேம்படி முத்து.
1: சங்கரங்கோவில் இருந்து வேம்படி முத்து.
2: சகோதரிகள் இருவரும் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்.
3: ஓகே, கேள்வி கேக்குறீங்களா?
2: ஆ, கேட்டுறேன்.
3: கேளுங்க.
2: அதாவது அஞ்சலத்துல அந்த மரகதம்னு ஒரு பெயர், அதை சொல்லிடுறேன். மரகதம்.
1: சரி,
2: இதுக்குள்ள ஒரு அஞ்சு வார்த்தை சொல்லுங்க. நீங்க இந்த அஞ்சு எழுத்தை வச்சு
1: சொல்லுக்குள் சொல் மாதிரி நீங்க சொல்லணுமா?
2: ஆறு நான் நினைச்சு வச்சிருக்கேன், நீங்க ஒரு அஞ்சு சொல்லுங்க.
3: சரி. மரம்.
2: சரி.
3: கதம்.
2: கதமா?
3: ஆ, கதம்.
2: சரி.
3: அப்புறம் ரதம்.
2: ஆ, சரி. மூணு.
1: அப்புறம்
2: மரம், கதம், இன்னொன்று என்ன
3: சொன்னீங்க? மூணாவது வந்து ரதம் சொன்னேன்.
2: ரதம். சரி சரி.
1: வேற சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: டைம் இருக்குல்ல. தகம். தகம்.
1: தகம்மா?
3: தரம் இருக்குல்ல. ஓகே ஓகே.
1: தரம். கரம்.
2: தகரம் இருக்கு.
3: கரம். கரம் இருக்குன்னா கரம். தகரம் இருக்கு.
2: ஆமா, கரம், தரம், தகரம். இது ஆறு தான் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மூணு சொல்லிட்டீங்க.
1: சரி, பப்பாதி. அப்ப பப்பாதி எடுத்துக்கோங்க. நீங்க மூணு சொல்லிட்டீங்க.
2: ஆமா.
1: சரி
3: சரி. உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன்.
2: கேளுங்க.
3: நான் ஒரு மூணு இது சொல்றேன், அதை வச்சு நீங்க ஒரு கதை உருவாக்கணும். சரிங்களா?
2: சரி.
3: நாய் குறைக்கிற சத்தம்.
2: சரி.
3: கதவு தட்டுற சத்தம். கண்ணாடி உடையற சத்தம். இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு கதை உருவாக்குங்க.
2: ஒரு திருடன் ஓட்ல ஓடி இருக்கான். நாய் ஓ ஓன்னு குலைச்சிருக்கு. அந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு ஒரு ஆள்

0: எங்க வீட்டுக்கு ஆள் வர்றதை பார்த்து நான் கதவை திறக்க போறேன், திருடன் தான் வந்துட்டானா என்னமோ நினைச்சு தடபுடான எந்திரிச்சு ஓடுறத நினைச்சு கண்ணாடியில பீரோல இருந்த கண்ணாடியில மோதி அது கண்ணாடி உடஞ்சி.
1: நான் கதவு திறக்கறது சொல்லலையே, கதவு தட்டுறது தான் சொன்னேன்.
0: அதையும் சத்தம் போட்டு வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு வந்து காபியும் பத்தியும் கொடுத்தாச்சு.
2: ஓகே சுபம் அப்படின்னு முடிச்சிடலாம்.
0: சுபம் முடிச்சாச்சு.
2: சரி சரி சரி, அருமை அருமை,
1: சூப்பர் சார்.
2: கதாசிரியரா போயிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு அழகா கதை சொல்லிட்டு இருக்கிற.
1: சொன்ன உடனேயுமே அந்த யோசிக்கிறதுக்கு வருதுல்ல.
2: அதுதான் தருமை கண்டிப்பா. இப்போ நிகழ்ச்சியில தூள் திரைப்படத்துல இருந்து தூளான பாடல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராமையன்பட்டியிலிருந்து மாரியம்மாள்.
1: ராமையன்பட்டியிலிருந்து
3: மாரியம்மாள்.
1: சரி, நீங்க வந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்க போறீங்க. கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: நான் தான் முதல்ல கேட்கணுமா? சரி, இது வந்து ஒரு புதிர். அதாவது நான் வந்து உருவத்தில் சின்னதாக தான் இருப்பேன், கைக்குள்ள கையில் வச்சுக்கிற அளவுக்கு சின்னதாக தான் இருப்பேன், ஆனால் என்னால் ஒரு முழு அறையுமே நிரப்ப முடியும். நான் யார்? உருவத்தில் சின்னதாக தான் இருப்பேன், கை அளவில் தான் இருப்பேன், ஆனால் என்னால் ஒரு முழு அறையுமே நிரப்ப முடியும். நான் யார்? யோசிங்க யோசிங்க யோசிங்க. இது ரூம்குள்ளே தான் இருக்கும். சரி, உங்களுக்கான நேரம் வந்து முடிஞ்சாச்சு. என்ன நான் பதில் சொல்லட்டுமா? பல்பு. பல்பு
2: பல்பு
3: கையில வச்சிடலாம்ல அந்த.
1: ஆமா, அது லைட் எரிஞ்சதுன்னா ரூம் ஃபுல்லா வெளிச்சத்துல நிரப்பிரும்ல. சரி சரி, ஓகே, உங்கள் டர்ன் வந்து விட்டது.
3: நீங்க கேளுங்க.
2: மல்லிகை பூல ஒரு 5 பாடல்.
1: மல்லிகை பூல 5 பாட்டா? மல்லிகை மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. அடுத்து வேற என்ன பாட்டு இருக்கு? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. அடுத்து மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. இதான் அந்த கார்த்திக் பாட்டு, சரியா? அடுத்து மல்லிகை முல்லை
3: பழைய பாட்டு.
1: நாலு நாலு வந்தாச்சு. இன்னும் ஒண்ணு. நேரம் முடிஞ்சாச்சு. நேரம் முடிஞ்சாச்சு.
2: நான் சொன்ன பாட்டு மல்லிகை மட்டு
1: மனசு தொட்டு இழுக்குதடி. ஆமா, அதுவும் கனகா பாட்டுதான்ல. சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வேட்டை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுவாங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம் புதிய தும்பி நிகழ்ச்சியோடு, ஜாலியாக நேர்களோட விளையாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையறாங்க அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: எப்படிதான் பிடிச்சு வாரீங்களோ தெரியல. நீங்க டெய்லி நீங்க வேற என்ன? சரி, ஆள் நீ கேள்வி கேட்டுருங்க. சரி, பரவாயில்ல, அது எனக்கு தெரியணுமே முதல்ல
2: சொல்றேன். அதாவது உப்பு வந்து சைவமா அசைவமா?
1: உப்பு வந்து சைவமா அசைவமான்னு கேட்டிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி வந்து ஈஸி தான், கேள்வி ஈஸி தான், அந்த பதில கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். நீ
3: சரி, உப்பு சைவமா அசைவமா? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே.
1: பாத்தீங்களா, இப்படியே கூடயே வச்சுட்டு ஒரு ஆளை வச்சிருக்கேன் நானு.
3: எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே.
1: உப்பு
2: என்னன்னு கேப்பீங்களே?
1: இருங்க.

0: இருங்க, அது வந்து உப்பு வந்து வெஜிடபிள்ஸ்ல போட்டா செய்வோம், நான்வெஜ்ல போட்டா அது அசைவோம்.
1: சரியா? வில்லேஜ் விஞ்ஞானியா தான் இருக்கீங்க போல.
0: யோசிக்கணும்ல, யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கட்டுமா? நான் வந்து ஒரு ஒரு வரிமை சொல்லுவேன், அந்த வரிய வச்சு நீங்க ஒரு கற்பனை கதைய உருவாக்கணும், சரிங்களா? நான் சொல்ற லைன் என்ன, சரி, நான் சொல்ற லைன் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கா இப்ப, மழை திடீர்னு பெஞ்சிட்டே இருக்கும் போது வானத்துல இருந்து மழைக்கு பதிலா சுட சுட ஒரு பக்கோடாவும் வடையுமா கொட்ட தொடங்குது. கதையை கண்டினியூ பண்ணுங்க, கதையை கண்டினியூ பண்ணுங்க.
1: கண்டினியூ பண்ணுங்க.
2: மழை பெய்யல, பக்கோடா வடையுமா வானத்துல இருந்து விழுதா?
0: ஆமா,
2: அவ்வளவுதானா?
0: இதை நீங்க தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
2: ஐயோ, ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனா, மழை சோடு பெஞ்சிச்சு, திடீர்னு வானத்துல பாத்து பக்கோடாவும் கடையும் விழுந்தா நல்லா இருக்குமே கடவுளே, ப்ளீஸ் எனக்கு பசிக்குது, எங்க அம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ஆண்டவருக்கு என் இயக்கம் வந்து உடனே வடை பக்கோடா நீங்க சொன்னதோட எத்தனை அர்த்தமா வந்துச்சு. அன்னைக்கு நான் ஒத்தையில சாப்பிட கூடாதுல, தப்பு இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு நாங்களாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம்.
0: சந்தோஷமா இருந்தீங்க, சூப்பர்,
1: கரெக்டா முடிச்சுட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: ஓகே, சூப்பர் யாழினி,
2: ஓகே.
1: பாடல் கேட்கலாம். மன்மதன் அம்பு திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.
3: கேமரா ரோலிங், மியூசிக்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருந்தோம். நேயர்களோட ஜாலியாக கேள்வி பதில்களோட சூப்பராக போச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, பாப்பாங்குளம் முத்து, அப்புறம் வந்து வேக்கால்பட்டி ரேணுகா தேவி, சங்கரன் கோயில் வேம்படி முத்து, அவங்கெல்லாம் வந்து முழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. வேக்கால்பட்டி, அப்புறம் வந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன், ராமையன்பட்டி மாரியம்மாள், மீனாட்சிபுரம் யாழினி, போனா போது பொழைச்சி போங்கன்னு எங்களுக்கும் கொஞ்சம் மார்க் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
2: நான் உஷா.
1: நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு ரன் திரைப்படத்திலிருந்து, கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

0: நேர்லி இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக

தமாகா கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரிய வீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பரகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிச் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது ஆலோசனை நேரம். அக்டோபர் 17 வேர்ல்ட் ட்ராமா டே, உலக அவசர கால சிகிச்சை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்ட் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் டாக்டர். இந்த அவசர கால சிகிச்சை, அதாவது மோஸ்ட்லி நம்ம எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா என்ன, எந்த சூழ்நிலையில வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி நமக்கு வந்து ஏற்படுது, ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறது மட்டும்தான் எமர்ஜென்சியா, இல்லை எதெல்லாம் வந்து அந்த எமர்ஜென்சி நம்ம எடுத்துக்கலாம்?
1: இப்போ வந்து நமக்கு எந்த ஒரு நோயும் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ வந்து சக்கரை நோயாக இருக்கலாம் இல்லை ப்ரெஷர் நோயாக இருக்கலாம். ஸோ அதோட ரெகுலரான டேப்லெட்ஸ் எடுக்காமல் இருக்கும்போது அதோட பாடியில் லெவல்ஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அதனால் சில ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா மூளையில் ரத்த கசிவு வரலாம், கிட்னி பாதிப்பு வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். இல்லை அதே மாதிரி ப்ரெஷர் சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆக போகிற நிலைமையிலையுமே நமக்கு வந்து அதனால் உள்ள அவசர நிலைகளும் தனியாக உண்டு, நீரிழிவுகள் சம்மந்தமானது. அதே மாதிரி மகப்பேறியல் எல்லா மருத்துவ துறைகளில் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து சில அவசரம் உடனே பார்க்கணும், அப்படி நம்ம வந்து உடனே பார்த்து அவங்களுக்கு நம்ம வந்து எதுவும் சிகிச்சை பண்ணலை அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாமே தான் அவசர நிலையில் வரும். ஸோ எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றது வந்து இப்போது ஒரு புதுசாக வந்துட்டு இருக்க ஒரு ஃபீல்டு தான். ஸோ வந்து நாங்கள் இந்த மாதிரியான அவசரங்கள் எல்லாம் பார்க்குறது அதுதான் நாங்கள் வந்து பண்ணுறோம்.
0: பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை தான் நம்ம ஒரு பெரிய எமர்ஜென்சி அப்படின்னு நினைப்போம். நம்ம நீங்கள் சொன்னீங்க அந்த டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அதெல்லாம் ரைஸ் ஆகிறது ஷூட் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியடாக இருக்கும். சில சமயங்களில் வந்து அந்த நோய்கள் வந்து நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அந்த உயிருக்கே ஆபத்தாக இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாது, காமன் பீப்புளுக்கு அது தெரியாது. ஒரு டாக்டராக நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க?
1: எப்படி கண்டுபிடிப்போன்னா ஒருத்தங்க வரும்போதே என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்துச்சுன்றதை சொல்லுவாங்க. இப்போ எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு மோஸ்ட்டாக வர்றப்போ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு டாலரேட் பண்ண முடியல, இதை வந்து சகிச்சுக்க முடியல, ஒரு தலைவலியோ காய்ச்சலோ அந்த நிலைமையில தான் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அப்படி வரும்போது எதுக்கா என்ன விஷயமா வந்திருக்காங்க, அவங்க வந்து எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், பரிசோதனை பண்ணி பார்ப்போம், ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு மூச்சுக்கு விடுறது கேட்குறதோ லங்ஸ்

0: ஹார்ட் சவுண்ட் எல்லாம் கேட்குறது, அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்குறது, ரிஃப்ளெக்ஸஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு தொந்தரவோடு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு எவ்வளோ நாள் இருந்திருக்கு, இதுக்கு சம்மந்தமான தொந்தரவுகள் வேறு எதுவும் இருக்குதா, இல்லை அது எவ்வளோ டீட்டெயில் எவ்வளோ நாளாக இருந்திருக்குன்ற கொஞ்சம் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது இது என்ன விதமான விஷயம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிரும். அதுபோக இந்த வரும்போது வைட்டல் சயின்ஸ் பார்ப்போம், பிபி எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, சுவாச அளவு எப்படி இருக்குது, இருதய துடிப்பு அளவு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதை நம்ம பார்த்து அவங்க வந்ததோடு சேர்த்து நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது, அது கூட சேர்த்து சில ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சில வேல்யூஸ் எல்லாம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து சில டெஸ்ட் அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது ஓகே இது ஒரு அவசர நிலை தான், நம்ம இப்போ உடனே ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் எடுத்து.
1: நீங்கள் சொன்னீங்க அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவசர காலத்தில் நம்ம போய் சேர் வந்துரு போகணும் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் நிறைய இடங்களில் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும், அதுக்கப்புறம் வந்து பக்கவாதம், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறைய விதமான இதுக்கு நம்ம வந்து உடனே போய் எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகும். அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா 4 மணி நேரங்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே இல்லை எல்லா விதமான இது கேஸஸ்க்குமே 4 மணி நேரம் தானா, இல்லை அந்த கோல்டன் அவர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, நீங்கள் இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தால் நாங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ மணி நேரம் இல்லை எவ்வளோ நிமிஷம்?
0: அப்படி எல்லா நோய்க்கும் அப்படி அப்படின்றது கிடையாது. ஒரு ஒரு அதாவது மெயினாக நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு நம்ம வந்து ஆன்ஜியோகிராம் எடுத்து ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட வலியோடு வந்ததுலேருந்து ஒரு 90 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும், கேத்லாப்க்கு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு 90 to 180 மினிட்ஸ் அந்த மாதிரி கணக்கு உண்டு. ஸோ அதை மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்களுக்கு மெயினாக என்னென்னா, நமக்கு ரத்த ஓட்டம் அடைபடுறதுனால வரக்கூடிய விளைவுகள். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை திருப்பி நம்ம எவ்வளோ சீக்கிரம் சீர்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த இப்போ பிரெயினாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்னால் நமக்கு தலையில் மூளையில் வரப்போகுது, ஹார்ட் அட்டாக்ன்றப்போ ஹார்ட்டில். ஸோ அந்த தசைக்கும் மூளைக்கும் திருப்பி ரத்த ஓட்டம் நார்மலாக ஆகும்போது, ஆக்சிஜன் திருப்பி கிடைக்கும்போது, அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அவுட்கம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சீக்கிரமாக வரணும்னு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், இந்த நம்ம சைலண்ட்டாக நிறைய பேர் வந்து இறக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து நமக்கு நெஞ்சு வலி வந்தாலே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அந்த நெஞ்சு வலி இருந்தால் மட்டும்தான் அது ஹார்ட் அட்டாக்னு அர்த்தமா, இல்லை நெஞ்சு வலி வரனால கூட ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லை அது வேறு எந்த அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர்?
0: எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னா கிடையாது. பட் வந்து நெஞ்சு வலி வருது அப்படின்றப்போ வந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்மனா இதுதான் விஷயம்னா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவே பார்த்துட்டோம் அப்படின்னு. அப்படி அது இல்லைன்றப்போ நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு ஷியூரிட்டிக்கு ஒன்று. இன்னொன்று வந்து மோஸ்ட்டாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ரஃப்லி சொல்லணும்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 to 85% மேலே வந்து அவங்களுக்கு பெயினோடு இருக்காது, வெறும் படபடப்பு மட்டும் இருந்திருக்கும், வேர்க்கை மட்டும் செஞ்சுருக்கும். சில பேருக்கு வந்து அதாவது நெஞ்சு வலி மட்டும்தான் ஹார்ட் அட்டாக்னு கிடையாது, தோள்பட்ட வழியாக மட்டும் வரலாம், தாட வழியாக வரலாம், கழுத்து வழியாக வரலாம், பின் முதுகு வழியாக வரலாம், மேல் வயிறு வழியாக வரலாம். ஸோ இது எல்லாமேயும் ஹார்ட் அட்டாக் வந்து இதே மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அப்படி அவங்க வர்ற பட்சத்தில் வந்து பெஸ்ட்டு வந்து உடனே போய் பார்க்குறது. இது போகன்னா இப்போ அவங்க வாமிட் பண்ணுறாங்க, இல்லை வந்து மயங்கி விழுந்துட்டாங்க வலியோடு சேர்ந்து, இல்லை வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, உட்காந்துருக்கும் போதே ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஹார்ட் அட்டாக் உண்டான அறிகுறி தான். பெஸ்ட்டு உடனே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தங்க திடீர்னு ஒருத்தங்க மயங்கி விழுறாங்க, அது வந்து அது என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். அப்போது சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அந்த மாதிரி சமயத்தில் அவங்க முகம் கை கால்லாம் வந்து கோணிக்கு ஒரு மாதிரி போயிடும் அப்படின்னு, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்கள நாங்கள் எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும், எப்படி அவங்கள நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும்?
0: ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா வந்து சில விஷயங்கள் வச்சு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று இந்த நீங்கள் சொன்ன மாதிரி முகம் ஒரு சைடு கோணிக்கிறது, இன்னொன்று ஒரு கையோ காலோ இல்லை பேச்சுத்திறனோ ஏதோ ஒன்று செயலிழந்து போகிறது. அந்த பேச்சுத்திறன் செயலிழந்து போகிறது வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சி அது வெளியில் வேறு வார்த்தையாக கூட வரலாம். ஸோ இது போகன்னா அவங்களுக்கு வந்து நிற்க முடியாமல் போகிறது, மயக்கம் வர்றது, இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது. ஏன்னா ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து ஒன்று மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வர்றனாலையும் ஸ்ட்ரோக் வரலாம், இல்லை குழாய் ஏதோ ப்ரெஷர்னாலேயோ இல்லை வேறு எதுவும் காரணனாலேயோ பிஞ்சு போய் ப்ளீட் ஆகிறதுனாலையும் வரலாம். ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ ஸ்கேன் பார்த்துட்டு எதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக மேற்கொண்டுடலாம்.

0: ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது அப்படின்னா உடனே போய் பார்த்துடுறது பெஸ்ட்.
1: ஓகே டாக்டர். அதுவும் சில பேர் வந்து திடீர்னு யாராவது ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து என்ன பண்ணனு தெரியல, எல்லாரும் பதட்டத்தில் ஓடி போய் கும்பலாக சுற்றி நிற்போம், முகத்தில் தண்ணி தெளிப்போம், எந்திரிச்சோடனே இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆசுவாசப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பொதுவாக வந்து அந்த மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேருக்கு சிபிஆர்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே டாக்டர், அது கண்டிப்பாக எல்லா மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிபிஆர் வந்து தேவைப்படுமா, இல்லை மயக்கத்தில் தான் முழிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணுமா?
0: ஓகே, நல்ல கேள்வி. ஸோ வந்து ஒருத்தங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது வந்து அவங்க வந்து சேஃபான ஒரு இடத்துல படுத்துருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு க்ளோஸ்ட் ஏரியா ரூம்குள்ளே அந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னா ஜன்னல் எல்லாம் திறந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்கள்லாம் நவுத்தி நிப்பாட்டி சொல்லிவிட்டு அடுத்தது பக்கத்தில் போய் நல்லா தட்டி பாருங்கள். முதல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதா தட்டி பாருங்கள், அம்மா அப்பா பேசுகிறது கேட்குதா, ஏதாவது சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, ஏதாவது கேளுங்கள். அவங்க அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றப்போ முதல்ல உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே பண்ணுறது வந்து நாங்கள் வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒருத்தங்க எப்போ இருதய துடிப்பு நின்றுருக்கு, இது நின்றுருக்கா இல்லையான்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. அடுத்தது எப்படி சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம கரெக்டாக எப்படி சிபிஆர் பண்ணணும், அதுதான் வந்து பிஎல்எஸோட விஷயம் வந்தது தான். ஸோ நம்ம வந்து இதை மாதிரி பார்த்துட்டு, அதாவது ஒரு ட்ரெயின்டாக இருக்கிறவங்க துடிப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு சிபிஆர் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இது பெஸ்ட்டு வந்து அதாவது பண்ண வேண்டியதுன்னா அந்த அவங்க சேஃபாக படுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவும் சத்தம் எதுவும் இல்லை அப்படின்றப்போ உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுங்க.
1: ஓகே டாக்டர். அடுத்து வந்து விபத்து நேரும்போது அந்த இடத்துல அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நேர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்.
1: சொல்லுங்க, டாக்டர் இருக்கிறாங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
2: சார், அதாவது இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்றீங்க இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படி நம்ம வீட்டுல வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அதாவது சில வந்து இப்ப கிராமத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வாய்வு குத்து, இதெல்லாம் கண்டுக்கிட கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம, நீங்க வேற இப்ப சொன்னீங்க முதுகுல வலிக்குங்கிறீங்க, அப்படின்னா இதெல்லாம் இடுப்பு பிடி அப்படி ஏதாவது மாத்தி இந்த பாமரர்கள் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஓரளவு இதுதான் கட்டாயம் ஹார்ட் அட்டாக்ங்கிற காரணம், அதனால நம்ம உடனே அவசரமாக சிகிச்சை, அதாவது டோர் டிடி சீக்கிரமா வரணுங்கிறது எதை வச்சு நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு வரணும் சார்?
0: ஓகே, அதாவது அதை இப்போ வந்து சுகர் இருக்குதுன்னா பற்றி தான் இப்போ பேசினேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நெஞ்சு வலி வரும்போது நெஞ்சு வலியோடு சேர்த்து மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது, அந்த அதாவது வலி வந்து உட்காந்த உடனேயும் வலி போகவே இல்லை, வலிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் அதே மாதிரி இருக்குது, இதோடு சேர்ந்து நல்லா குபு குபுகுன்னு வேர்த்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முகம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வேர்த்துரும். இது போக படபடப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வாந்தி எடுக்கலாம், இல்லை மயங்கி விழுந்துடலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த வாய்வு பிடிப்பு அப்படின்றதும் வந்து இந்த மேல் வயிறுக்கிட்ட இல்லை நெஞ்சுக்கிட்ட லேசாக பிடிச்சாப்புல இருக்கும், சில நேரம் ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ வந்து பெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதுவும் மாற்றங்கள் இருக்குதா
2: சார்? ஒரு அன் டைமில் இருவரும் பார்த்தீங்களா, அதனாலதான் இதை கேட்குறேன்.
0: ஆ, அதான் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி வருது, இல்லை படபடப்பு, ரொம்ப வேர்க்குது, வாந்தி எதுவும் வருது, சுகர் இருக்க பட்சத்தில் வலி இல்லாமல் வரலாம். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி படபடப்பு, வேர்க்கிறது, மூச்சு வாங்குறது, வாந்தி எடுக்கிறது, திடீர்னு எல்லாம் சேர்ந்து வர்றது, இதுனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துடுறது பெஸ்ட்.
2: சார், இன்னொன்று சின்ன சந்தேகம், ஒரு பெயின் சிவியராக இருக்கு ஹார்ட்லன்னுவீங்களா, அது ஒரு ஒரு ஃபிங்கரை காட்டி இந்த இடத்துல தான் எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விரலை வச்சு காட்டக்கூடிய இடம் வலிக்குன்னா அது ஹார்ட் அட்டாக் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு டாக்டர் தான் நினைக்கிறேன், அது சரியா?
0: எல்லா தருணங்கள்லையும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் சில பேருக்கு ஒரு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு டிப்பிக்கலாக சொல்லுவாங்க, ஆனால் அதே நேரத்தில் அதோட சேர்ந்து மூச்சு விட கஷ்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்துடுறது பெஸ்ட். அது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இருந்து நம்ம பார்க்காம விடுறது கஷ்டமாயிடும்.
2: நன்றி டாக்டர்.
0: நன்றிங்க.
1: நன்றி நன்றி டாக்டர். அடுத்தது அந்த விபத்து நேரத்தில் நம்ம வந்து அந்த அவசரகால சிகிச்சைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, அந்த சமயத்தில் மக்கள் பொதுமக்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஒரு பாடலுக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க ஆலோசனை நேரம். உலக அவசரகால சிகிச்சை விழிப்புணர்வு தினத்தையொட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்ட் அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல் இன்னைக்கு கேட்டுட்ருக்குறோம். டாக்டர், பொதுவாக நமக்கு வந்து விபத்துகள் ஏற்படும் போது அது நமக்கு பெரிய இழப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நமக்கு வந்து நிரந்தரமான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துறதாகட்டும், இல்லாட்டி சில பேருக்கு மரணம் ஏற்படக்கூடியதாகட்டும், அந்த மாதிரி ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சாலை விபத்துகள். பொதுவாக விபத்து நடந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல ஓடி போய் அவங்கள வந்து தூக்கி அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம தூக்கும் போது இல்லாட்டி அவங்கள நகர்த்தும் போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
2: நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போது லேசாக வலிக்கு மட்டும்தான் விழுந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது கூட, இப்போ வயசானவங்களாக இருக்கிற போது தலைக்காயங்கள், குழந்தைகளாக இருக்கும்போது தலைக்காயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ்.

0: ஒரு சின்ன குழந்தைங்களோ பெரிய ரொம்ப வயசில் மூத்தவங்களோ இல்லாத பட்சத்தில் ஒருத்தங்களுக்கு அடிபடுது, காரில் பைக்கு எதனால ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா கழுத்து பாதிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நமக்கு முதல்ல அடிபட்ட உடனே அந்த ஒரு அதிர்ச்சியிலையும் அந்த ஒரு கடகடன் இவ்வளோ நடந்துருச்சே அப்படின்ற ஒரு இதுலேயுமே வந்து எங்கெங்கே அடிபட்டிருக்கு அப்படின்றதுக்கான வழியோ எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ கழுத்தில் பாதிப்புகள் இருக்கும்போது நம்ம தூக்குறோம் திருப்புறோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு தெரியாமல் கழுத்தை தப்பாக அசைச்சிருக்கும்போது அந்த முதுகோட தண்டுவாளத்தோட கரெக்டான பொசிஷனில் இல்லாமல் உடஞ்சிருக்கு அப்படின்றப்போ நம்ம டக்குன்னு நவுத்தும் போது உள்ளே இருக்கிற ஸ்பைனல் கார்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்குமே கை கால் செயலிழந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க, ஒரு பெரிய பெரியவான விபத்து, நீங்கள் பார்த்துருப்போம் கண்ணு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க விழுந்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பயங்கரமாக விழுந்திருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து முதல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாருங்கள், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. வந்ததுக்கப்புறமா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக ஒரு இடத்துல படுக்க வச்சு அப்புறமா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுங்க, ரெஸ்பான்ஸ் இருக்குதா என்னன்றதை பார்க்குறதுக்கு. முடிஞ்சவங்களும் முடிச்சு வச்சுருக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கள பதட்டமாக தான் இருப்பாங்க, ஒன்றும் இல்லை ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டேன் படுத்துருங்க, ஒன்றும் இல்லை ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வீட்டில் யாருக்கும் சொல்லணுமா, ஃபோன் எப்படியும் வச்சுருப்பாங்க, வீட்டில் எதுவும் சொல்லணுமா என்ன ஏதுன்னு கேட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசைக்காமல் வச்சு படுக்க வைக்கிறது வந்து பெஸ்ட், ஃப்ளாட்டாக படுக்க வச்சுருக்குது.
1: ஓகே டாக்டர், யாருக்காவது அடிபட்டுச்சு அப்படின்னாலே நம்ம உடனே அவங்கள ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் கொடுப்போம், தான் கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் காமாகுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி ஆனால் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
0: நிறைய தருணங்களில் வந்து அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு போய் அதனால் உள்ள பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போது அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்குன்னு வச்சுப்போமே, தலையில் அடிபட்டிருக்கும்போது சில அறிகுறிகள் இருக்கும், தலையில் அடிபட்டிருக்கும்போதும் வாந்தி எடுப்பாங்க. ஸோ அப்படி வாந்தி எடுக்கும்போது அந்த தலையில் அடிபட்டிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும்போது நார்மலாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வாந்தி எடுக்கிறதோ இல்லை ஓங்கரிக்கிறதோ இருக்கிறதில்ல. ஸோ வந்து தலையில் அடிபட்டிருக்கும்போது சுயநினைவு அளவு வந்து கம்மியாகும். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பால் இதை நார்மலாக வயிற்றுக்குள்ளே வச்சுருக்க முடிஞ்ச தன்மை போயிடும். ஸோ அப்போது அது செரசல் அடித்து நுரையீரலுக்குள்ளே போகும்போது அதனால் இன்ஃபெக்ஷன், அதனால் பிரச்சனை, அந்த மாதிரி இதாகிடும். ஸோ பெஸ்ட்டு தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது தான்.
1: ஓகே டாக்டர், பொதுவாக ஆக்சிடெண்ட்டில் வந்து அதிகமாக நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிளட் லாஸ், அதிக ரத்தம் வந்து வெளியேறதுனால தான் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. அப்புறம் அந்த ரத்தம் அதிகமாக வெளியேறும் போது அதை நாம் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம அந்த ரத்தம் வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரத்தம் நிற்குமா? வேறு என்ன பண்ணலாம் டாக்டர்?
0: நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்டு. ஒரு விபத்தில் வந்து ஒருத்தங்க இறந்து போகிறதுக்கான மேஜர் காரணம் வந்து எப்பயுமே பிளட் லாஸ் தான். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸாக இப்போது ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு துணியை வச்சு டைரெக்டாக நம்ம கையால் துணி மேலே வச்சு அழுத்தம் கொடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வர்ற வர அதை பண்ணுறது தாராளமாக பண்ணலாம், அதுதான் பண்ண வேண்டிய விஷயம்.
1: அப்புறம் அதாவது ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் வந்து கம்பியோ ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே குத்திடுச்சு அப்படின்னா நம்ம அதை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அந்த அப்படி எடுக்கலாமா?
0: இல்லை, எடுக்கக்கூடாது. அது வந்து பெஸ்ட்டு இப்போது ஏதோ இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி குத்துப்பட்டாலோ சரி, இல்லை ஏதோ பிரச்சனையில் கத்தி குத்தோ எந்த மாதிரியான ஒரு விஷயமோ உடம்புல ஒரு விஷயம் குத்தி உள்ளே ஏறிடுச்சு அப்படி நிற்கிற பட்சத்தில் அது எங்கே குத்திருக்கு, என்னென்ன இப்போ உறுப்புகளை கிழிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது, ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் பெஸ்ட்டு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ரத்த குழாய் எதுவும் வெட்டுப்பட்டிருந்தது அப்படின்னா இப்போ நம்ம அந்த குத்தின பொருள் உள்ளே நிற்கிறனால அந்த ரத்தம் வராமல் அது அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குத்துப்பட்ட உறுப்புகளோ சரி ரத்த குழாயோ சரி ரொம்ப வேகமாக ரத்தம் எல்லாம் போக ஆரம்பித்து மயக்க நிலை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் லாஸ் ரொம்ப ஹெவி ஆயிரும். ஸோ பெஸ்ட்டு உள்ளே எது குத்துப்பட்டாலுமே ஆக்சிடெண்ட் ஆகி எது குத்தியிருந்தாலுமே அது வெளியில் எடுக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பார்த்து சேஃபான டைப் பொசிஷனாக பார்த்து வச்சு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு எடுத்துருவாங்க.
1: சரிங்க டாக்டர், இப்போ இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது, நம்ம கீழே விழுறோம், தலையில் அடிபடுது, ஆனால் எனக்கு எங்கேயுமே ரத்தம் வெளியில் வரவே இல்லை, அப்போ அந்த எந்த ஒரு பெரிய காயமுமே இல்லை, அப்போ இது வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு போகலாமா, இல்லை கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணுமா?
0: சில அறிகுறிகளை வச்சு இவங்களுக்கு வந்து தலையில் ரத்த கசிவு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். எல்லாத்துலேயுமே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ வந்து அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருந்திருக்காங்க, மயக்கமாக இருந்து திருப்பி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்து திருப்பி மயக்கமாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மூளையில் ரத்த கசிவு இருக்குது, அந்த ரத்த கசிவு பெருசாகிக்கிட்டும் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. இன்னொன்று, தலையில் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா வாமிட் எடுத்திருப்பாங்க, ஒரு 2 தடவையோ 3 தடவையோ வாமிட் எடுத்திருப்பாங்க, இதுவும் தலை காயம் இருக்குது அப்படின்றதுக்கான

0: ஒரு அறிகுறி. பார்வை மங்கலாக தெரியலாம். இது போகனா மூக்குலேயோ காது வழியாவோ ரத்தம் வந்திருக்கலாம், இல்லை வந்து கலர் இல்லாமல் தண்ணி மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தலைக்காயம் இருக்குது, எலும்பு வந்து தலையில் உள்ள எலும்புகள் உடஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி. காதுக்கு பின்னாடி கருப்பாக இருக்கிறது, கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கிறது, தலைக்காயம் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா. ஸோ இது எல்லாமே வந்து அறிகுறிகள் தான். ஸோ
1: ஆமாம்
0: தலைக்காயம்
1: டாக்டர், ஒரு தடவை டூ வீலரில் போகும்போது ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அடிபட்டோடனே பெருசாக எந்த காயமே இல்லை, ஆனால் காதுலேருந்து ரத்தம் வந்தது. அப்போ சொன்னாங்க காதுலேருந்து ரத்தம் வருது, நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது, அப்போ காதுலேருந்து ரத்தம் வந்தால் கூட அது உள்ள
0: ஆமாம்
1: தலைக்காயத்தில்
0: ஆமாம்
1: ஏற்படுறதுக்கு ஒரு
0: ஆமாம்
1: வாய்ப்பாக இருக்குது. சரிங்க டாக்டர். இப்போ விபத்தில் வந்து நமக்கு ஏதாவது கை விரல்கள் உடையுது, அந்த மாதிரி சில விரல்கள்லாம் உடஞ்சதுன்னா அதை நம்ம திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா?
0: எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரோன்றது ஒன்று. அந்த இப்போது வெட்டுப்பட்டுருச்சு, விரலோ கையோ இல்லை எந்த ஒரு உடல் உறுப்போ தனியாக துண்டாக வெட்டுப்பட்டுருச்சுன்னா அதை எந்த மாதிரியாக பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வரோன்றது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ தூரத்துக்கு இதை

0: வந்து நமக்கு ஏதாவது கை விரல்கள் உடையுது, அந்த மாதிரி சில விரல்கள்லாம் உடஞ்சதுன்னா அதை நம்ம திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா?
1: எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரோன்றது ஒன்று. அந்த இப்போ வெட்டு பட்டுருச்சு, விரலோ கையோ இல்லை எந்த ஒரு உடல் உறுப்போ தனியாக துண்டாக வெட்டு பட்டுருச்சுன்னா அதை எந்த மாதிரியாக பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வர்றோன்றது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ தூரத்துக்கு இதை சேர்க்க முடிஞ்சதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு, எவ்வளோ தூரத்துக்கு அங்கே பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அங்கே போனோன்னா நமக்கு வந்து பெஸ்ட் அவுட்கம் வரும். ஸோ எப்பயுமே டைரெக்டாக ஐஸில் வைக்கக்கூடாது. ஒரு கவரில் வச்சு, ஒரு பிளாஸ்டிக் நார்மல் பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சு, அதை ஒரு ஐஸ், ஸோ அதை சுற்றி ஐஸ் வச்சு, அதை இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு, அதை ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு ஐஸோடு சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட். இப்போ உறுப்பு டைரெக்டாக ஐஸ் மேலே பட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த உறுப்பு வந்து உறைஞ்சி போய் செயலிழந்து போயிடும். அதனால் திருப்பி ஒட்ட வைக்க முடிஞ்ச தன்மை போயிடும்.
0: ஓகே டாக்டர். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நம்ம வந்து சாப்பிடும்போது சிலருக்கு ஏதாவது சாப்பாடு வந்து தொண்டையில் சிக்கிட்டு அவங்க வந்து மூச்சு திணறலால் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாலும் கூட சில பேர் வந்து அந்த பொருட்களை என்னத்தையாவது வந்து எடுத்து போட்டு முழுங்கிடுவாங்க, அப்போ வந்து மூச்சு திணறல் அப்படின்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று கையை விட்டு எடுத்து இது பண்ணுவோம். பெரியவங்களுக்குனா அந்த சாப்பிடும்போது ஏதாவது சிக்கிச்சுன்னா முதுகில் நல்லா தட்டி விடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து செய்யலாமா? இந்த சின்ன குழந்தைங்க ஏதாவது முழுங்கிட்டானா கையை விட்டு எடுக்க ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி செய்யலாமா?
1: ரைட், நல்ல கேள்வி. சின்ன பிள்ளைங்க எதுவும் முழுங்கிட்டாங்க, வாயில் திறந்து பார்க்கும்போது மேலாப்பில் தெரியுது நம்ம விரலை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு என்றைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தை கண்டிப்பாக நவரும், நம்மளும் எடுக்கிறோன்ட்டு உள்ளே தள்ளி விட்டு அவ சுவாச குழாயையும் சேர்த்து அடைச்சிக்கிட்டு அது இன்னும் பெரிய எமர்ஜென்சியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் இந்த டைரெக்டாக விரலை வச்சு எடுத்துடலாம் அப்படின்றத என்றைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. முதுகில் தட்டுறது இல்லை வந்து முழுங்கிட்டாங்க, இப்போ அவங்களால வந்து பேச முடியுது, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேச முடியுது இல்லை இருமுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களை இன்னும் நல்லா இரும சொல்லுங்கள். ஒன்று முதல்ல உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுங்க. அடுத்தது நல்லா இரும சொல்லுங்கள் அவங்கள, முடிஞ்ச அளவுக்கு இருமி வெளியில் வர சொல்லுங்கள். அப்படி இருமாமல் போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸு என்னென்ன பண்ணணுன்றது வந்து அதை என்ன எப்படி செய்யணும் என்ன மாதிரியாக கரெக்டாக செய்யணும்னு தெரிஞ்சு செய்கிறது தான் பெஸ்ட்டு. அது ட்ரெயின்டாக இல்லாதவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா ட்ரை பண்ணுறோன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஹார்ம் பண்ணிடக்கூடாது அவங்கள. அதுக்காக
0: அதே மாதிரி குழந்தைங்க வந்து எதையாவது முழுங்கிருந்தாங்க, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கெமிக்கலையோ இல்லை இல்லாட்டியோ சில பேர் ஏதாவது பாய்சன்லாம் சாப்பிட்ருவாங்க, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் நம்ம வாந்தி எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒன்று விரல விட்டு எப்படியாவது அவங்களுக்கு கக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அது மாதிரி செய்யலாமல், இப்போ பாய்சன் சாப்பிட்டாங்களோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணிட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணலாம்?
1: நம்ம வந்து விரல் வச்சு வாமிட் இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உள்ளெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அவங்களுக்காக வாமிட் தானாக வருது அப்படின்னா அவங்க வாமிட் எடுக்கட்டும், வெளியில் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு வகையில் அது நல்லது தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அப்படி எதுவும் இன்ஜெஸ்ட் பண்ணிட்டாங்க, எதுவும் சாப்பிட்டுட்டாங்க, விஷம் எதுவும் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஏன்னா என்ன விஷம், அது வந்து எந்த மாதிரியான விளைவுகள் வரும், எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கும், எந்தெந்த நாளில் எந்தெந்த மணி நேரத்தில் எந்தெந்த உறுப்புகள் பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்கள் வந்து மாறும். ஸோ அதனால் பெஸ்ட்டு உடனே வந்துடுறது.
0: ஓகே டாக்டர். அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தீக்காயம். வீடுகள்லேயும் சர்வசாதாரணமாக சமைக்கும்போது ஆகட்டும், அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து தீக்காயம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தீக்காயம் ஏற்பட்டோடனே வீட்டில் என்ன கையில் கிடைக்கிற ஒரு மஞ்சளோ எண்ணெயோ எதையாவது ஒன்று வந்து நம்ம பூசுவோம், அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்?
1: நான் ஓகே, தீக்காயங்களை பொறுத்தவரை எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நமக்கு வந்து உடம்பில் இருக்க நீர் சத்தை வந்து நமக்கு தோல் மேலே இருக்கிறனால அது ரொம்ப லாஸ் ஆகாது, அதனால் நம்மளோட நீர் சத்து வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து தீக்காயம் பட்டிருக்க பட்சத்தில் அந்த ஸ்கின் லேயர் தான் தோல் தான் அடிபடுது. அப்படி இருக்கும்போது அது மூலிமா நமக்கு வந்து நீர் சத்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே உடம்பில் வந்து இது தீக்காயம் பட்டிருக்குன்றப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற அளவுக்கான இது ரிங்கஸ் லாக்டேட்னு சொல்லுவோம், ஒரு குளுக்கோஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து போட்டு அதை வந்து இந்த மணி நேரத்தில் இவ்வளோ அப்படின்ற கணக்கு வச்சு ட்ரீட் பண்ணுவோம். அப்படி இல்லாத இதில் சின்ன தீக்காயம் இப்போ வீட்டில் உடனே நீங்கள் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா முதல்ல எதுவும் அதில் போடலாம் வேண்டாம். முதல் ஒரு 20 நிமிஷம் ஓடுற தண்ணியில், குழாயை திறந்து விட்டு ஓடுற தண்ணியில் 20 நிமிஷம் கழுவுங்க. கழுவிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்றது சொல்லுவாங்க.
0: ஓகே டாக்டர், அடுத்ததாக வந்து நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அதிகமாக நம்ம வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சின்னா வந்து காய்ச்சல், அதுவும்

0: ராத்திரி நேரத்தில் குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக காய்ச்சல் இருக்குது, அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வந்து காய்ச்சலுக்கு வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம வர்றோம். அந்த காய்ச்சலை ஒட்டியே சில டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, என்னுடைய அப்பாவுக்கு வந்து காய்ச்சல் இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் உண்டு. போகும்போது தான் அவங்க வந்து டயபெட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்தது. இந்த மாதிரி காய்ச்சலை ஒட்டி நோய்கள் எதுவும் இருக்குமா?
1: காய்ச்சல் அப்படின்றது வந்து அது வந்து நம்ம உடம்போட ஒரு எதிர்ப்பு சக்தியோட ஒரு செயல்பாடு அப்படின்றத மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு உடம்பில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கிருமியர் வந்திருக்கு, அது வந்து லங்ஸில் ஒரு இருமல், சளி, காய்ச்சல் அந்த மாதிரி வந்திருக்கலாம். இல்லை உடம்புல ஏதோ இப்போ சுகர் இருக்கவங்களுக்குலாம் ஏதோ அடிபட்டு புண்ணு அவ்வளோ ஈஸியாக ஆறாது, அதில் இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் காய்ச்சல் வரலாம். ஸோ காய்ச்சல் அளவுமே வந்து இப்போ வைரஸ்னாலையும் காய்ச்சல் வரலாம். அது எந்த, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வந்திருக்கு அப்படின்றப்போ நம்ம உடம்பு அதை எடுத்து சண்டை போடுறதோட ஒரு இதுதான் வந்து காய்ச்சல் வர்றது. உடம்புல சில திரவியங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு காய்ச்சல், பாடி டெம்பரேச்சர் ஓவராலாக ரைஸ் ஆகும், அதனால் காய்ச்சல் அப்படின்னு வர்றது. ஸோ காய்ச்சல் ஜாஸ்தியாக வரும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இது வரும்போது, இப்போ சுகர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக சுகர் வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, டேப்லெட்ஸ் ஒழுங்காக கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி அவசரம்னு எதுவும் வந்திருந்திருக்காது. பட் இந்த காய்ச்சல் வர்றது பாடிக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற சுகரை, நான் அப்போதே சொன்னேன்ல, நீரிழிவு நோய் சம்மந்தமான அவசரங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒரு வீசிங் இருக்க பேஷண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு இருமல் சளி, நெஞ்சில் வந்து காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இன்னும் மோசமாகிடும். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு நோய் இருக்கும்போது அதுக்கு மருந்துகளும் எடுத்துகிட்ருக்காங்களோ கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ, இது மாதிரியான ஒரு காய்ச்சல், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த நிலைமைகளை அவசர நிலைகளாக மாற்றிடும்.
0: அப்போ அப்போ வந்து காய்ச்சல் அப்படின்னா அது சாதாரண காய்ச்சல் தானே அப்படின்னு நாங்கள்
1: நினைக்கக்கூடாது. என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துடலாம். இல்லை வந்து பார்த்து சில வந்து டேரெக்டாக சின்ன வைரல் ஃபீவராக தான் இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நிறைய பேருக்கு காய்ச்சல், உடல் வலி இது மாதிரிலாம் இருக்கலாம், இருமல் சளி இருக்கலாம், பெருசாக சிம்டம் இருக்காது, லேசாக உடல் வலி, ஒரு சோர்வு இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரிக்கு ரொம்ப முடியலன்னா பட்சத்தில் வந்து பார்த்துறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தும் போகலாம், அப்படி இல்லாமல் அது ரொம்ப மோசமான காய்ச்சலாகவும் இருந்திருக்கலாம். ஸோ எது காய்ச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான சிகிச்சைகள் பார்க்கலாம்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பிலிருந்து ஆலோசனை நேரம். இன்றைக்கி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக அவசர கால சிகிச்சை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்ட் அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரம்யாமாக்கும் எங்கள் சாருக்கும் வணக்கம். ரெண்டும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கடைமூர்லேருந்து பீமா பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம்மா, வணக்கம்மா.
1: அதாவது எங்க வீட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் ஒரே எதை சாப்பிட்டா எதுக்கடிக்கு. அதே மாதிரி இப்ப காலையில 2-3 தடவை இந்த பீட்ரூட் சூஸ் அடிச்சு கொடுத்தேன். அப்ப பீட்ரூட் அடிச்சு கொடுத்தாருமே அவங்களுக்கு வந்து பிடிக்காம நம்ம எனக்கு அடிச்சு தராது, எனக்கு எதுவும் செய்து தொண்டைக்குள் கலகறாங்கன்னு சொல்றாங்க. அது எதுக்கு சார் இந்த ரெஞ்சு எது ப்ராப்ளம் இருக்குமான்னு
2: கேட்கு. அவங்க வேலைக்கு எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்குதுமா?
1: முதல்ல ரொம்ப நாளா இருக்கு. அப்ப நானும் டாக்டர் காட்டுக்கோங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தயப்படி சாப்பிடறது அவங்களுக்கு வந்து தய ஒத்து வரல.
2: அல்சர் தொந்தரவு ஏதாவது நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்றப்போ வயிறுல புண்ணு ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் வயிற்றில் தங்காமல் அது மேலே வந்து எதுக்களிப்பு அந்த மாதிரியும் வரலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பக்கத்தில் டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா என்ன மாத்திரை, என்ன அளவில் அந்த புண்ணு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எத்தனை நாள் மாத்திரை எடுக்கணும், என்னென்ன சாப்பாடுகள், அதாவது காரமாக இல்லாமல் ரொம்ப எண்ணெய் ரொம்ப இல்லாம
1: சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்டா நல்ல பழம் சாப்பிடுவாங்க.
2: சோ அந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன மாத்திரைகள் எவ்வளவு நாள் எடுக்கணும், உணவு வகைகள் என்ன மாதிரி சாப்பிடணும்ன்றது சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தொந்தரவு எல்லாம் குறைஞ்சிடும்.
1: ரொம்ப சந்தோஷமா, நன்றி, வணக்கம். ஐயாக்கும் அம்மாக்கும் தேங்க்யூ.
0: தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை காலம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே எல்லாருமே வந்து அந்த குளத்துக்கு போய் குளிக்கணும், கிணத்துக்கு போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைக்கு போகிறது உண்டு. அப்போ சில பேர்லாம் நிறைய பேர் நீச்சல் தெரியாதவங்க தண்ணியில் மூழ்கி போயிடுறாங்க. அப்போது அந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து வயிற்ற பிடிச்சி அமுக்கி தண்ணி எடுக்கணும் நினைப்போம். இல்லாட்டி அவங்கள தலைகீழாக பிடிச்சாத தண்ணியை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்துடணும் அப்படின்லாம் நினைப்போம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்?
2: இப்போது ஒருத்தங்க இதை மாதிரி இருக்காங்கன்ற பட்சத்தில் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம அப்போதே சொன்னது இந்த

0: ப்ளஸ் எப்போ சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ணுறது தான். இப்போ அவங்கள வந்து முதல்ல அப்படி மூழ்கிட்டாங்க அப்படின்றத பார்த்த உடனே முதல்ல வெளியில் கரைக்கு கொண்டு வந்து அப்போதே சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக கீழே கல்லுகள்லாம் எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு இடத்துல அவங்கள படுக்க வச்சுட்டு ரெஸ்பான்ஸ் இருக்குதான்னு பாருங்கள், தட்டி பாருங்கள் பேசுகிறாங்களா இல்லைன்னு. அப்படி இல்லை அவங்கள்ட்ட அப்படின்றப்போ ஆம்புலன்ஸுக்கு முதல்ல கால் பண்ணிடுங்க எப்பயுமே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சு இருக்குதா அப்படின்றத பாருங்கள், நெஞ்சு மேலே கீழே ஏறி இறங்குதா அப்படின்றத பாருங்கள். மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தா மூச்சு இருக்கான்றது தெரியும். இது நாடி துடிப்பு இருக்குதான்றத பார்க்க தெரிஞ்சால் பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து சிபிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைன்ற பட்சத்தில் அப்படி இருக்காங்கன்ற பட்சம் நாடி துடிப்பு இருக்குது மூச்சு விடுறாங்க ஆனால் மயக்கமாக மட்டும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து அவங்களோட லெஃப்ட் சைடில் திருப்பி போடணும். முகமும் தலை கீழே இருக்கணும், முகமும் லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்கணும், உடம்பு முழுசாக படுத்திருக்கிறதுலேருந்து 90 டிகிரி அப்படி மேலே திருப்பி, ரைட் சைடு கையையும் ரைட் சைடு காலையும் லெஃப்ட் சைடில் அந்த பக்கமாக போட்டுட்டு அவங்க தலைக்கு கிட்ட மட்டும் அவங்க கையை வந்து தலை கீழே வச்சு அப்படி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி நம்ம எதுக்காக வைக்கிறோன்னா இன்கேஸ் அவங்க வாந்தி பண்ணாலும் அது சிரசல் அடிக்காதுன்றதுக்காக.
1: ஓகே டாக்டர். இப்போ ஒருத்தவங்க வந்து தண்ணியிலேருந்து மூழ்கிட்டாங்க, அவங்கள நம்ம தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க வந்து சுயநினைவோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரணுமா?
0: அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, ஒரு இருமல் எதுவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து, அதாவது என்னென்னா நம்ம குளங்கள் அந்த மாதிரி நீர் நிலைகளில் குளிக்கும்போது அந்த தண்ணியிலையுமே சில பாக்டீரியா எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதாவது ஒருத்தங்க மூழ்கிறாங்க அப்படின்னா அவங்க தண்ணியை குடிக்கிறதுனால அவங்க மூழ்க மாட்டாங்க, அது அவங்க சுவாச குழாய் வழியாக உள்ளே போய் நுரையீரலில் போய் அடைச்சிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது சின்ன அளவில் போயிருக்கும்போது அவங்க வந்து சுயநினைவு நல்லா தான் இருப்பாங்க, பட் அந்த உள்பக்கம் வந்து இந்த நீருக்கு எக்ஸ்போஸ் ஆனனால அதனால் சில இன்ஃபெக்ஷன் லேட்டரானு வரலாம். ஸோ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து ஒரு எக்ஸ்ரேயோ இல்லை என்ன மாத்திரை மருந்துகள் எதுவும் தேவைன்னா அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸோ எல்லாம் எடுத்து நம்ம கரெக்டாக அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கும்.
1: ஓகே டாக்டர். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக், கரண்ட் வந்து ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்?
0: ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்றப்போ வந்து வெளியில் அதாவது சின்ன இது ஷாக் அப்படின்றப்போ லேசாக நம்ம சில நாள் சுவிட்ச் போடும்போது லேசாக சுடுன்னு பிடிக்கிறது அது பெருசாக பாதிப்புகள் இருக்காது. பட் வந்து ஒரு பெரிய ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்றப்போ ஒருத்தங்களை தூக்கி போடுறது அந்த மாதிரி ஷாக் அடிக்கும். ஸோ அப்படி இருந்துக்க பட்சத்தில் அதாவது என்ட்ரி வூண்ட் எக்ஸிட் வூண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த துவாரம் அதாவது வெளி பார்த்த தெரியும், கையில் ஒரு காயம் இருக்கும், காலில் ஒரு காயம் இருக்கும், இல்லை கையில் ஒன்று இன்னொரு கையில் ஒன்று அந்த மாதிரி காயங்கள் இருக்கும். ஸோ இவங்க தொட்ட ஏதாவது எந்த இடத்துல மிதிச்சிருக்காங்க, இப்போ வந்து வயரை மிதிச்சிட்டாங்க இல்லை கையால் தொட்டிருக்காங்கன்னா எந்த ஃபஸ்ட்டு தொடுறாங்களோ அந்த இடத்துல என்ட்ரி வூண்ட் இருக்கும். வேறு எந்த பகுதி வழியாக போய் வெளியில் போகுதோ அந்த மாதிரி அந்த டைரெக்ஷனில் வெளியில் வந்த இடத்துல எக்ஸிட் வூண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெளியில் பார்க்க பெரிய காயம் மாதிரி தெரியாது, ஆனால் நமக்கு கரண்ட் எப்படி வயரில் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஷாக் அடிக்கும்போது நம்ம கையில் உடம்பில் இருக்கிற நரம்புகள் மூலிமா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி போகும்போது ரொம்ப ஹை எனர்ஜி கரண்ட் போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த நரம்புகளை சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ வெளியில் பார்க்க பெருசாக தெரியலனாலும் உள்ளே இருக்கிற பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு டைரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட் கரண்ட் இருக்குது, அப்படி டைரக்ட் கரண்ட்டில் ஷாக் அடித்தா இருதய துடிப்பு நின்று போயிடும். ஆல்டர்னேட் கரண்ட்டில் ஷாக் அடிச்சது அப்படின்னா வந்து இருதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி சீராக துடிக்காமல் அதனாலையும் இறந்து போவாங்க. ஸோ வந்து ஆமாம் அதை பொறுத்து பார்க்கணும். ஸோ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் இந்த மாதிரி காயமாயிருக்கு கையில் அப்படின்றப்போ வந்து நம்ம கண்ணில் பார்க்குறத விட உள்ளே இருக்கிற பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். தீ காயத்தை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாக்கையும் ட்ரீட்
1: பண்ணுவோம். ஓகே. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போது என்ன, விஷக்கடிகள். பொதுவாக இந்த ஊர்லேருந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த இடத்த வந்து கயிறு வச்சு கட்டும் டைட்டாக, பிளட் சர்க்குலேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி துணியால் இல்லாட்டி கயிறால் இறுக்கமாக காலை வந்து கட்டலாமா? பாம்பு ஒருத்தங்களுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க நடந்தே வந்து அட்மிட் ஆகலாமா? எந்த அறிகுறிகள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது பாம்பு கடித்த உடனே?
0: பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ஒன்று விஷப்பாம்பாக இருக்கலாம், விஷம் இல்லாத பாம்பாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பாம்பு கடிச்சிருச்சுன்னு உடனே எல்லாருமே முதல்ல பதற தான் செய்வாங்க. முதல்ல வந்து அவங்கள வந்து ஒன்று முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணிடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு உடனே ரெடி பண்ணுங்கள். ரெண்டாவது அவங்கள வந்து பதற வேண்டாம்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு காம் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல்

0: ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பதறாமல் வச்சு ஒரு இடத்துல உட்கார வைங்க. அவங்க நடந்தே வரக்கூடாது. நடந்து வராங்கன்றப்போ ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், விஷம் இன்னும் வேகமாக உடம்புல பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து அசையாமல் அந்த கடிபட்ட பகுதியை அசைக்காமல் வச்சு அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த காலில் எதுவும் கெட்டுறது, அப்புறம் இந்த அறுத்து விட்டு ரத்தத்தை வர வைக்கணுன்றது, இந்த வாய் வச்சு ஊறிடுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். தண்ணியை வச்சு கழுவுங்க, லேசாக கழுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த விஷம் இருக்குதா இல்லையா, விஷம் முடிஞ்சதுன்னா அந்த பாம்பை ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுங்க, இல்லை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த பாம்பை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்த உடனே இது விஷ பாம்பா இல்லையான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் பார்த்துட்டு. அப்புறம் வந்து அப்படி அந்த என்ன பாம்புன்னு தெரியலன்னா, இப்போ வந்து விஷம் இருக்குதா இல்லையா, விஷம் ஏறியிருக்கா இல்லையான்றதை சில ரத்த டெஸ்ட்டோ இல்லை நேரில் பார்க்குறத வச்சு, காலை கொத்துப்பட்ட இடத்த சுற்றி எப்படி இருக்குது, இல்லை வந்து அவங்க வாந்தி எடுக்கிறாங்களா, இல்லை உடம்புல அரிப்பு மாதிரி எதுவும் வருதா, இல்லை வலி இருக்குதா, இந்த மாதிரி சில அறிகுறிகளை வச்சு விஷம் இருக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு விஷமுறிவு மருந்து வேணுமா வேண்டாமான்றதை ஹாஸ்பிட்டலில் முடிவு பண்ணிப்பாங்க.
1: ஓகே டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த விஷக்கடிகளில் பார்க்கும்போது இந்த தேள்கடி, குளவி, வண்டு, தேனி இந்த மாதிரிலாம் நம்ம கொட்டுச்சு அப்படின்னா எந்த அறிகுறிகள் இருந்தால் அது ரொம்ப வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம்?
0: மோஸ்ட்டாக இது வந்து வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் உயிர் போகிறது அப்படின்றது நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் ஒரு தேள் தேனி கொட்டுறதுனால ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அது வந்து ஃபுல்லாக ஹார்ட் அட்டாக்காக வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு நார்மலாக தேள் தேனி கொட்டுறதுனால இது மாதிரி வரலாம். தேள் கொட்டும்போது மோஸ்ட்டாக வலி தான் வரும். ஸோ அதுக்கு வந்து மருந்து போட்டால் என்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ அதுமாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கடிகள்னால மோஸ்ட்டாக உயிருக்கு சேதாரம் அப்படின்றது வர்றது வந்து கம்மி தான்.
1: ஓ சரி சரி, சரிங்க டாக்டர். அடுத்ததான் வந்து இப்போ எல்லாரும் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாய் கடிக்கிறது. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடனே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எய்டாக நம்ம என்ன பண்ணணும்?
0: ஃபஸ்ட் எய்டாக அப்போதே சொன்ன மாதிரி முதல்ல ஓடுற தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு நாய் கடிச்சிருக்கு அப்படின்றப்போ ஒன்று வீட்டு நாயாக இருக்கலாம், இல்லை வெளிநாயாக வெளியில் உள்ள நாயாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு நாயாக அந்த மாதிரி இருக்கும். முதல்ல அந்த நாய்க்கு ஒழுங்காக வேக்சினேஷன் தடுப்பூசிகள் எல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். தடுப்பூசிகள் போட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரேபிஸ் வேக்சினேஷன் மோஸ்ட்டாக தேவைப்படாது. அது வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே டாக்டர் வந்து பார்த்துட்டு டிடி ஊசி முன்னாடி போட்டிருக்கதை பொறுத்து தேவையா தேவையில்லையா, இல்லை மருந்து உடம்பு புண்ணு ஆறுறதுக்கு என்ன மருந்துகள் உண்டோ அது மட்டும்தான் தேவைப்படலாம். அப்படி அது என்ன நாயின்னு தெரியல, ரோட்டில் உள்ள நாய் அப்படின்றப்போ வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறது வந்து பெஸ்ட். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே வந்து எப்படி போடணுன்றதை பார்த்து போட்டுவிட்ருவாங்க.
1: காயத்தோட அளவை பொறுத்து, தன்மையை பொறுத்து ரேபிஸ் வேக்சினோட இப்போ வந்து இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு ஒன்று போடுவாங்கன்னு சொல்கிறாங்களா, அது எல்லா நாய்க்கடிக்குமே அவசியமா இல்லை அந்த காயத்தை பொறுத்து போடுவாங்களா?
0: ஆ ஓகே. இப்போ ஒரு ரேபிஸ் இருக்கிற நாய்ந்தான் வச்சுப்போமே, அந்த நாய் தான் கடிச்சிருக்கு அப்படின்ற இம்யூனோக்ளோபுலின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிருமியோ இல்லை ஏதோ ஒரு நோயோ நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து அதை எதிர்த்து சண்டை போடும், சில எதிர்ப்பு பொருட்கள் உற்பத்தி பண்ணும். அதில் ஒன்று தான் வந்து இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்யூனோக்ளோபுலினை வந்து இவங்க வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதையோட வேலை என்னென்னா, அதாவது நார்மலாக நம்ம வேக்சின் போடுறதுமே நம்ம உடம்புல போய் இந்த இம்யூனோக்ளோபுலினை நம்ம உடம்பை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்புறம் வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாமே வரும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டைம் கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அந்த டைமை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு இப்போது இது ஒரு அதாவது கடிபட்டிருக்கும் போது தோல் மட்டும் லேசாக கிழிஞ்சிருக்கு அப்படின்றப்ப வந்து பெருசாக உள்ளே எதுவும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் தோல் வந்து பிஞ்சிருச்சு, ரத்தம் வந்திருக்கு அப்படின்றப்போ உள்ளே போயிருக்கு அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். ஸோ இப்போ இது ஆல்ரெடி ஒரு ரேபிஸ் இருக்கிற நாய் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கடிபட்டிருக்கும் போது சீக்கிரமாக இம்யூனோக்ளோபுலின் சீக்கிரமாக எதிர்ப்பு சக்தி வந்தால் நோயோட ப்ராக்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இம்யூனோக்ளோபுலின் அந்த மாதிரி
1: கொடுக்குறாங்க. ஓகே டாக்டர். இப்போ அடுத்து நேயர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேங்க, உங்க இணைப்பு தெளிவா இல்ல, சரிங்களா? சரிங்க டாக்டர். அடுத்ததான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து காக்கா வலிப்பு வர்றது, நிறைய பேருக்கு வந்து வலிப்பு வரும். அப்போ அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நாக்கை கடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கை கடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு வாய்க்குள்ளே எதையாவது ஒன்று வைக்கிறது,

0: அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் வலிப்பு வரும்போது அவங்க கை காலெல்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்கள அசையாமல் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் சில பேருக்கு வலிப்பு வந்திருக்கு, வலிப்பு வந்து முடிச்சு நின்றுட்டு நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து அவங்கள வந்து மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு வரணுமா? இந்த வலிப்பு வந்து எதனால் வருது? இதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் எதுவும் இருக்கா?
1: நார்மலாக ஒருத்தங்களுக்கு வந்து அதாவது மூளையில் இருக்கும்போது மூளையில் ஒரு ஒரு பகுதிகளுக்கு ஒரு செயல்பாடோ, இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இல்லை அந்த கையை கொண்டு போகிறது, இதுக்குண்டான செயல்பாடுகள் எல்லாம் மூளையில் தான் எல்லாமே நடக்குது. ஸோ ஒன்று, மூளை வந்து ஒன்று ஒரு உறுப்புகள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம இதில் நரம்புகள் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமாக தான், அது வந்து கரண்ட் மாதிரி தான் அது வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து ரத்தத்தில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸு இந்த மாதிரியான சில விஷயங்கள், உப்புச்சத்து இது மாதிரியான விஷயங்கள் வேறுபடுறனாலேயோ, இல்லை மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனாலையோ, ஒரு கட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரத்த கசிவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியானாலே வலிப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எதனால் வலிப்பு வந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும், அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான உண்டான வழியை பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் அப்போதே சொன்ன மாதிரி இந்த மூளை ஒரு ஒரு பகுதிக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இந்த சின்ன சின்ன கரண்ட் மூலயமா போகிற மாதிரி தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏதோ ஒரு ரீசன்னால், இந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன காரணங்கள் வச்சு இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும், ஒரு ஒரு இடத்துக்கு பரவுறதெல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது மூளையோட நார்மல் செயல்பாடு வந்து இல்லாமல் போயிடும். அப்போது வந்து அந்த அதாவது கை காலோட அசைவுக்குண்டான மூளையோட பகுதிக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இந்த கரண்ட் எல்லாம் உள்ள மூளையில் போகும்போது கை காலெல்லாம் வலிப்பு மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த வாயில் நீங்கள் சொன்ன மாதிரி நாக்கு கடிச்சிடக்கூடாது, நம்ம கையை கொண்டு போய் பிடிக்க போகிறோம் இல்லை எதுவும் வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விரல்லாம் உள்ளே மாட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம விரல்லாம் மாட்டுச்சுன்னா விரல்லாம் துண்டாக வந்துடும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க என்றைக்குமே. நாக்கு கடித்தா பரவாயில்ல, பெஸ்ட்டு நான் அப்போதே சொன்ன மாதிரி அவங்கள லெஃப்ட் சைடு அந்த 90 டிகிரிஸில் திருப்பி படுக்க வச்சுக்கோங்க. அந்த வலிப்பு நின்னதுக்கப்புறமாட்டியும் அவங்க சுயநினைவு திருப்பி நார்மலாக வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஸோ அது வரை அவங்கள அப்படியே இந்த லெஃப்ட் சைட்லேயே படுக்க வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுங்க, மூச்சு விடுறாங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க.
0: இல்லை எவ்வளோ நேரத்துக்கு வலிப்பு வந்தால் அது வந்து ரொம்ப சீரியஸானது?
1: வலிப்பு வர்றதே ஒரு சீரியஸான விஷயந்தான், நம்ம உடனே அதை நிப்பாட்டுறதுக்கு உண்டான என்ன வழின்றத பார்க்கணும். சில பேருக்கு ஒரு தடவை வலிப்பு வந்து அதுக்கப்புறம் வராமலும் இருக்கலாம், சில பேருக்கு ஒரு தடவை வந்து திருப்பி அடுத்தது கொஞ்சம் 5 நிமிஷத்தில் திருப்பி வரலாம், வந்து நிற்காமல் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நிற்காமல் வந்துக்கிட்டேவும் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஆன அவசர நிலைகள் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கும்போது மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இருக்காது, வந்து ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்காது. ஸோ வந்து பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இந்த வலிப்பு வந்துச்சு, இதை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை கண்டிப்பாக நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகே டாக்டர், இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சமயத்தில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கையிலும் இப்போ ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நெட்டில் நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செய்கிறோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆபத்தானது? இன்னொன்று சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம நல்லாயிருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அந்த கால தாமதம் வந்து ஏற்படுத்துவோம், கொஞ்சம் நேரம் வரைக்கும் பொறுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது?
1: இது வந்து எப்படி சொல்கிறது, எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை இது வந்து உண்மையிலே சின்ன விஷயந்தான் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான தருணங்களில் இப்படி தட்டி விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் உண்மையிலே பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, மோஸ்ட்டாக இப்போது நெஞ்சு வலின்னு வர்றவங்க கூட அந்த மாதிரி தான் வருவாங்க. மோஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரமாக வலிச்சுட்டே இருந்துச்சு, நானும் சரியாயிரும்னு பார்த்தேன் ஆனால் குறையவே இல்லை அதனால் வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ பெஸ்ட்டு வந்து பிரச்சனை வலி இருக்குது ஒரு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ பெஸ்ட்டு போய் பார்த்துடுறது. ஏன்னா ஒரு அவசரம் அப்படின்றப்போ நம்ம பார்க்காம விட்டுட்டோமேன்னு நம்ம அடுத்தது உட்காந்து நம்ம யோசிச்சுட்ருக்க முடியாது. அதே நேரத்தில் அது பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்றப்போ நம்ம போய் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பிரச்சனையாக இருந்து நம்ம பார்க்காம விட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும்.
0: ஓகே டாக்டர், பொதுமக்களாக நாங்கள் வந்து அந்த சிபிஆர் நம்ம நெட்டில் நிறைய இடங்களில் பார்க்குறோம், அப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி சிபிஆர் செய்கிறது வந்து சரிதானா, இல்லை அது அது ட்ரெயின்டாக அது அதை கற்றுக்கிட்டவங்க தான் அதை செய்யணுமா?
1: கற்றுக்கிட்டவங்க செய்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம கையை வச்சு அழுத்துறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எப்படி

0: கையை வச்சிருக்கோம் அழுத்தும் போது அப்படின்றதும் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை அழுத்தங்கள் இருக்கணும், ஒரு இத்தனை அழுத்தத்துக்கு இத்தனை மூச்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு, ஒருத்தங்க ட்ரெயின் ஆனவங்க பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பார்த்துட்டா நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம், பட் வந்து ஆக்சுவலாக ஒருத்தங்களுக்கு சிபிஆர் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பயங்கர ஒரு டயரிங்கான ஒரு ஜாப். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அவ்வளோ ஈஸியாக நம்ம டயர் ஆகாமல் இது ஹார்ட் ரெஸ்பான்ஸையும் திருப்பி கொண்டு வரவும் முடியும், பேஷண்ட்டை காப்பாற்றவும் முடியும். ஸோ வந்து பெஸ்ட்டு ட்ரெயின்டாக இருக்கிறது, விழிப்புணர்வாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது இன்னொரு வகையிலும் கண்டிப்பாக பெஸ்ட்டான விஷயம் தான். ஏன்னா ஒருத்தங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆம்புலன்ஸை கூப்பிடணும், என்ன பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும். சிபிஆர் தெரிஞ்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம், ட்ரெயின்டாக இருக்கிறவங்க பண்ணுறது பெஸ்ட்டு எப்பயுமே.
1: அப்புறம் அந்த ஃபஸ்ட் எய்டுமே வந்து நம்மளாக வந்து செய்யக்கூடாது, அதுக்கு தெரிஞ்சவங்க தான் செய்கிறது தான் பெட்டர் இல்லையா? நம்ம வீட்லேயுமே வந்து ஃபஸ்ட் எய்டுக்குன்னு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம அதை வந்து செய்கிறது பற்றி.
0: மோஸ்ட்டாக வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா வந்து சின்னதாக கீழே விழுந்து சின்ன சிராய்ப்புகள், அதுக்கு சும்மா டெட்டால் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை அதை விட சின்னதாக இருக்குன்னா பேண்டேட் ஒட்ட முடிஞ்ச மாதிரி இருந்தால் ஒட்டுறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன காயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கிடையாது. அந்த மாதிரி சின்ன காயங்களுக்கு ரெகுலராக குளிக்கும்போது தண்ணி படாமல் வைக்கிறது அப்படிலாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சிராய்ப்புகளுக்கு குளிக்கும்போது சோப் போட்டு க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டாலே அது நல்லா ஹீல் ஆகிடும். அப்படி
1: ஓகே.
0: முடியலன்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ வந்து அதாவது இந்த மாதிரி விழுந்து சிராய்ப்புகளோடு சேர்ந்து நடக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த முட்டியோ கையோ அசைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ எலும்பு முறிவுகள் சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறது.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த அவசர கால நிலையில் நம்ம வந்து எமர்ஜென்சி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூணு விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஒரு அறிவுரை கொடுப்பீங்க நேயர்களுக்கு?
0: முதல்ல பதறாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்றதை பற்றி மட்டும் யோசிங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் காப்பாற்றிடலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பதறாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவுட்கமும் நல்லா கொடுக்க முடியும். இன்னொன்று, டாக்டர் சொல்கிறாங்க டேப்லெட்ஸ் இப்பப்பெல்லாம் எடுக்க சொன்னாங்க, இது எதுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்லாம் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு நாள் தெரியாது, ரெண்டு நாள் தெரியாது, பட் இந்த மாதிரி நான் சொன்ன சில தருணங்களில் அது எமர்ஜென்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி.
1: ஓகே டாக்டர், இந்த அவசர கால சிகிச்சை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய விஷயங்களும் நீங்களும் அழகாக சொன்னீங்க. நன்றி டாக்டர்,
0: தேங்க்யூ.
1: நன்றி. நேயர்கள், இதுவரை உலக அவசர கால சிகிச்சை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்டு அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல் கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது ஆலோசனை நேரம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

அமைச்சகத்துடன் இணைந்து போனஸ் வழங்க மத்திய அமைச்சர். 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தாவேகா அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தாவேகா அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேகா அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக

மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டினீக்ரோவில் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. சக மனிதர்களிடமும் பிற உயிர்களிடமும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவதே அனைத்து மதங்களின் முதன்மை அறநெறியாகும்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே நமக்கு நன்மையையும் மன அமைதியையும் அறுவடை செய்து தரும்.
1: சுவாமியே

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கோபம் பொறாமை போன்ற தீய குணங்களை அகற்றி பிறர் செய்யும் தவறுகளை மன்னிப்பதே உண்மையான ஆன்மீக பண்பாகும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. பசியினாலும் வறுமையினாலும் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும் சேவை புரிவதும் இறைவனுக்கு செய்யும் வழிபாடாகும்.

இணைஞ்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் பரம்பொருளிடம் ஒப்படைப்பதே முழுமையான மன அமைதியை தரும்.

0: இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பயிற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:30.

நிறம் 6:30 நேர்கள் இணைந்திருப்பது சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கானது. இந்த அக்டோபர் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு நடைபெற இருக்கு. நாளை காலையில் 10 அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்கு. இதில் தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைத்தீர்க்கும் கூட்டம் நாளைக்கு பிற்பகல் 3 அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எரிவாயு உருளை விநியோகஸ்தர்களும் மத்திய அரசினுடைய எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள இருக்காங்க. அதனால் எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுறாங்க. எரிவாயு சம்பந்தமாக நுகர்வோர்கள் தங்களது குறைகளை மனுவாக தட்டச்சு செய்தோ அல்லது தெளிவாக எழுதியோ நாளைய தினம் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் நேரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன குறைகளெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும் நுகர்வோர்களும் பெயர் மாற்றம், புதிய எரிவாயு உருளை வழங்குவதில் இருக்கக்கூடிய கால தாமதம், எரிவாயு விநியோகஸ்தர்களுடைய சேவையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், டெபாசிட் செலுத்தி திரும்ப வாங்காமல் இருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக, புதிய இணைப்பு கோரியதனுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை எரிவாயு உருளைகளுக்கான மானியம், அது மட்டும் இல்லை அந்த மானியம் உங்கள் வங்கி கணக்கில் உரிய காலத்தில் வர வைக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னாலும், எரிவாயு உருளையை விநியோகம் செய்யக்கூடிய நபர்கள் மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட இந்த கூட்டத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம்.

எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நாளைக்கு பிற்பகல் 3 மணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலருடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கு. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வர காத்திருக்கு. அவள் பெயர் தமிழர் சி திரைப்படத்தில் இருந்து விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் ரஞ்சித் நீதா குரல்களில் பாடல் இதோ கற்றலைகளில்

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள். நேரம் 6:38 ஆயிட்டிருக்கு நேர்களே. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பற்றின தகவல் தான். வரக்கூடிய 16/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புளியங்குடி ஸ்ரீ வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையமும் புளியங்குடி ஸ்ரீ வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் புளியங்குடி வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரியில் வைத்து 16/10/2026 அன்னைக்கு காலையில் 9 ரெண்டு மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த முகாமில் 20 மேற்பட்ட பல்வேறு தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க கலந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்யறாங்க. இந்த முகாமில் 8 தேர்ச்சி அல்லது 10 தேர்ச்சி, 12 தேர்ச்சி, பட்டப்படிப்பு, ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பொறியியல் படிப்பு கல்வித்தொகை உடையவர்கள் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய வேலை தேவை ஏற்படுவோர் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் கேண்டிடேட் லாக்இன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் போயிட்டு உங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யணும். மேலும் தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை பயன்படுத்தி அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இணையதள முகவரியிலையும் நீங்கள் போய் பதிவு பண்ணணும். அதே போல் டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் இந்த முகாமில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அளிப்பவர்கள், வேலை கொடுப்பவர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் எம்ப்ளாயர் லாகின்ல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தனியார் நிறுவனங்களை பணியமர்த்தக்கூடிய பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தை சார்ந்த வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு பயனடையுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது. மதியான கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில், ஜி வி பிரகாஷோட குரலில் பாடல் ஏதோ காற்றலைகளில்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள். அடுத்த தகவல் யாருக்கானது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் தாட்கோ மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பக் கழகம் ICT அகாடமி இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சென்னை மாவட்டத்தில் மென்பொருள் வலைதள வடிவமைப்பாளர் மற்றும் பண்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர் பயிற்சியும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மென்பொருள் வலைதள வடிவமைப்பாளர், பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர், தரவு பகுப்பாய்வாளர், நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் பயிற்சியும், மதுரை மாவட்டத்தில் தர பகுப்பாய்வாளர், மென்பொருள் வடிவமைப்பாளர், நுண்நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு. மென்பொருள் சார்ந்த இந்த பயிற்சி எல்லாம் பெறுறதுக்கு இளங்கலை பொறியியல் மற்றும் BSc கணினி அறிவியல் இந்த பாடங்களில் பட்டம் பெற்றிருக்கணும். நிதி சார்ந்த பயிற்சிகள் பெற இளங்கலை வணிகவியல் மற்றும் இளங்கலை வணிக நிர்வாகவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்கணும் அந்த மாணவர், வயது வரம்பு 18-35 வயதுக்குள்ளே இருக்கணும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சத்திற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி அப்படிங்கிறது சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் நடைபெற இருக்குது. இந்த பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேர்றதுக்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com அப்படிங்கிற முகவரியில் பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. சேவை செய்திகளில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தோழி மகளிர் விடுதி பற்றின தகவல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தினுடைய கீழில் வீரமாணிக்கபுரத்தில் செயல்பட்டவர்களுடைய பணிபுரியும் மகளிருக்கான தோழி மகளிர் விடுதியினை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் பணிபுரிந்து வரக்கூடிய மகளிர் அனைவரும் தோழி மகளிர் விடுதியினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த விடுதிக்கான கட்டண விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருவர் மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அறை, அது நான் ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாடகை அப்படிங்கிறது 3,700 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து மொத்தம் 4,366 ரூபாயாக இருக்குது. அதே போல் நீங்கள் 4 பேர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சாதாரண அறை எடுத்தீங்க அப்படின்னா அது 3,200 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 576 ரூபாய், மொத்தமாக 3,766 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் 4 பேர் தங்கக்கூடிய தனித்தனி படுக்கை வசதி கொண்ட அறை எடுத்தீங்க அப்படின்னா அது மொத்தம் 2,700 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து மொத்தம் 3,186 ரூபாயாக இருக்குது. இது சம்பந்தமாக மேலும் உங்களுக்கு அதிக தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி 9 என்ற முகவரினை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்காங்க. நேரம் 6:55. நேர்கள் இனி கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இல் இனியும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி, 8:05 குக்கு நீர்ப்பு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு குறித்து. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இனி நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம் உலக மாணவர் தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முத்தான 3 பாடங்கள் என்னென்ன. 10:02 மரம் விரும்புவதே

முற்பகல் 11:02 மணி திருநாடு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறித்த தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, ஊர் திருவிழா சந்தோஷமும் சேட்டையும். 1 மணிக்கு நலம் தானா? சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் சிவசுந்தர் அவர்கள். 1:05 நலம் தானா? கல்யாணி முருங்கையின் மருத்துவ பயன்கள். 2:00 அன்பின் வருகள் நிகழ்ச்சி. 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1966 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 ஆசை அஞ்சல். எட்டு 5 குக்கு. 9:00 இடைவிடா இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். 4 அடியார் உணர்த்தும் ஈகை நெறிய. 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று மாலையும் நாளையும் இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம தினமும் கடந்து போகக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய சில வியக்கத்தக்க மற்றும் சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளை மிக விரிவாகவும் எளிமையாகவும் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் வருது, கலைஞன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. சுட சுட காஃபி அப்படி இல்லைன்னா ஆவி பறக்கட்டி. இது காலை ஆனாலும் சரி மாலை ஆனாலும் சரி பெரும்பாலான பேர் குடிக்கிறோம். ஆனால் அதில் ஆவி பறக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நீராவி பற்றின விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சுட சுட குடிக்கிற டீயோ அல்லது காஃபியோ ஆவி பறக்க மேலக்கூடிய அந்த அழகை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அது வெறும் நீராவி மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு அறிவியல் இருக்குது. பொதுவாக கொதிக்கிற சூடான பாத்திரத்திலிருந்து சூடு வந்து காற்றுல கலக்க முயற்சிக்குமா, அப்போது அந்த சூடான திரவத்தோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் காற்றுல இருக்கக்கூடிய அந்த குளிரான வெப்பநிலையோடு மோதும்போது ரொம்ப வேகமாக ஆவி மேலே போகுதான். அதே சமயம் டீ கிளாஸில் அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூடான நீர் அப்படியே திரும்பவும் மேலே வருமா, மேலே உள்ள குளிர்ச்சியான நீர் அப்படிங்கிறது திரும்ப கீழே போகுமா, இந்த மாதிரி ஒரு தொடர் சுழற்சி அங்கே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த சுட சுட ஆவி அப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் காஃபி ஆறி போச்சு அப்படின்னா அதில் ஆவி பறக்கிறது நின்று போயிடுது. இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது தளபதி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:16. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, குளிர்காலத்தில் அது இல்லாமல் ஏசி அறையில் இந்த ரெண்டு இடத்துல இருக்கும்போதும் சரி, நமக்கு பல நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்னு தெரியுமா? நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இயல்பான வெப்பநிலை இருக்குது. கடுமையான இந்த குளிர்காலத்தில் அல்லது நம்ம ஏசி ரூமில் கடுமையான குளிரில் இருக்கும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது மாறும், அது குறையும். இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை குறையும் போது நம்ம உடம்பு உள்ளுறுப்பை காப்பாற்றுறதுக்கு ஒரு தற்காப்பு நடவடிக்கை எடுக்கும். அதுதான் தோலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் சுருங்க செய்யும். அப்படி சுருங்க செய்யும் போது உடம்புக்குள்ளே வந்து இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்படி இரத்த நாளங்கள் சுருங்கும் போது இரத்த அழுத்தமும் சற்று அதிகமாகும். அதனால் நம்ம உடம்பு அதை கண்டுபிடிச்ச உடனேயே நம்முடைய சிறுநீரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் கூடுதலாகுது, அதனால் சுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை உடனுக்குடன் வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றிடுமா. அதனால தான் குளிர்காலத்தில் நம்ம அடிக்கடி பாத்ரூம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இந்த தலோட சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. பாடல் நாயகன்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிறமேழு மணி 23 நிமிடம், எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சமையலறை பத்தின தகவல் தான். பொதுவாக எல்லா வீடுகள்லையுமே இப்போ வந்து அலுமினிய பாத்திரங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த நான்ஸ்டிக்னு சொல்லக்கூடிய நான்ஸ்டிக் தவாக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. ஆனால் சிலர் வந்து இன்னும் பாரம்பரிய சமையலுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. மண்பாண்டம் மற்றும் இரும்பு சட்டி இந்த மாதிரி விஷயங்களில் இரும்பு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்பட்டு, பொதுவாக இந்த அலுமினிய பாத்திரங்களில் புளிப்பான பொருட்களை வச்சு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தக்காளி தொக்கு, புளிக்குழம்பு மாதிரியான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களில் அலுமினிய பாத்திரங்களை வச்சு சமைக்கும்போது அந்த புளிப்பு தன்மை அலுமினிய பாத்திரத்தோடு சேர்ந்து வினைபுரியும் போது சின்ன சின்ன துகள்கள் நேராக நம்ம உணவுக்குள்ளே இறங்கிறோம். அதனால் நீண்ட நாட்களாக இந்த புளிக்குழம்பு இல்லை தக்காளி தொக்கு இல்லை தக்காளி சட்னி இந்த மாதிரி விஷயங்கள் அலுமினிய பாத்திரங்களில் வச்சு நம்ம தயார் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அலுமினிய துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதனால் செரிமான பிரச்சனை மட்டும் இல்லாமல் நாளடைவில் உடல்நலக் கோளாறுகளை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் சமையலுக்கு இந்த புளிப்பு சம்மந்தமான சமையல் நீங்கள் செய்யும்போது, புளிப்பு பொருட்கள் செய்யும்போது இரும்பு பாத்திரங்கள் அல்லது நீங்கள் மண் பாத்திரங்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஃப்ரம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

நேரம் 7:30 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. ஃப்ரிட்ஜில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அப்படின்னு பெரிய விஷயங்கள் போயிட்டே இருக்கு இல்லையா. இதை வைக்கலாம், இதை முட்டையை வைக்கக்கூடாதுன்றாங்க, தேங்காய் வைக்கக்கூடாதுன்றாங்க, இப்போ தக்காளியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதோட சுவையும் மனமும் மாறுமா, அது மட்டும் இல்லை சீக்கிரம் அழுகியும் போகுமா, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குளிர்சாதன பெட்டியினுடைய அந்த கடுமையான குளிர் வந்து தக்காளியோட சுவையை தரக்கூடிய அந்த மரபணுக்களினுடைய செயல்பாட்டை முற்றிலுமாக மாற்றிடுமா. அதனால தான் அந்த குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது தக்காளியினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய செல் சுவர்களையும் சிதைக்குமா, அதனோட தன்மையும் மாறுமா. அதனால தான் தக்காளி வந்து சீக்கிரமாக அழுகியும் போயிருதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அறை வெப்பநிலையில், அதாவது ரூம் டெம்பரேச்சரில், கூடையிலையோ அல்லது திறந்த வெளியிலையோ வைக்கிறது அப்படிங்கிறது அதோட சுமையையும் புத்துணர்ச்சியும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருங்க இனிமேல். சரி, இந்த தகவலோட சூப்பரான பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் சித்ரா குரல்கள் இளையராஜாவுடைய இசையில் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

பாண்டியன் ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நேரம் 7:37 ஆயிட்டிருக்கு நேர்களே. பொதுவாக நம்ம தூங்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு சைடு அப்படி படுத்து தூங்குவோம். இதில் பெரும்பாலான பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இடது பக்கம் தான் படுத்து தூங்குறாங்களாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடலோட உள்ளுறுப்புகளுடைய அமைப்புக்கு ஏற்ப மூளை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடாம். குறிப்பாக நிறைய பேர் வந்து இந்த இடப்பக்கம் படுக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது, நம்முடைய இறைப்பை அதாவது ஸ்டொமக் வந்து சற்று இடது பக்கமாக தான் சாஞ்சிருக்கும். அதனால் நம்ம இடது பக்கமாக திரும்பி படுக்கும்போது இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த செரிமான அமிலங்கள் மற்றும் சாப்பிட்ட உணவு இது எல்லாமே எளிதில் மேலே வராமல் கீழே வயிற்றுப்பகுதிக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமா. இதுவே நம்ம வலது பக்கமாக அல்லது நேராக படுக்கும்போது சில சமயங்களில் அந்த அமிலங்கள் வந்து உணவு குழாய்க்கு திரும்பி வந்து நெஞ்சரிச்சல் அல்லது புளித்த ஏப்பத்தை உண்டாக்கலாம். இதை எல்லாத்தையுமே தடுத்து நமக்கு இரவில் நிம்மதியான தூக்கத்தை தரத்தான் நம்ம உடம்பு அப்படிங்கிறது இந்த இடது பக்கம் தூங்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோடு.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் நடுத்தர சிவா மருத்துவமனைக்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9442139292.
0: அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. நேரம் 7:44 ஆயிட்டிருக்கு. தலைமுடி நரைக்கிறதுக்கும் சீக்கிரமே தலைமுடி நரைக்கிறதுக்கும் மன அழுத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பிட்ட வயது ஆகிறதுக்கு முன்னாடியே பலருக்கு வந்து இன்றைக்கி இளநரை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அல்லது மன அழுத்தம் ஏற்படும்போது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய நார் அட்னரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் மயிர்கால்களில் இருக்கக்கூடிய நிறமிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மூலச்செல்களை பாதிக்கிறான். இதனால தான் நிறைய பேருக்கு அந்த கருமை நிறம் இல்லாமல் இளமையிலேயே நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுது. நீங்கள் மனசை அமைதியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியினுடைய கருமையும் கூட நீங்கள் பாதுகாத்துக்கலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் நம்ம தவிர்க்கலாம். கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காம இருந்தால் கூட சில சமயங்களில் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அதனால உங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் வருது. விக்ரம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. வேகமாக நடக்கும்போது நம்ம சாதாரணமாக நம்மளால் பேச முடியாது, அதே நேரத்தில் ஃபோன்லேயும் நம்மளால் பேச முடியாது, வேகமாக ஓடும்போதும் இதே நிலை தான். நம்ம அவசரமாக நடக்கும்போதோ அல்லது ஓடும்போதோ யாராவது ஃபோனில் கூப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து பல பேருக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதற்கு காரணம் அப்படிங்கிறது மூளையினுடைய ஆற்றல் பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூளையால் ஒரே நேரத்தில் உடல் இயக்கத்தை சமநிலைப்படுத்துகிறதும் தீவிரமாக அந்த உரையாடலை கான்வர்சேஷன் நடத்துகிறதும் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்குமா. இதுக்கு வந்து அதிகமான நரம்பு ஆற்றலை செலவிட இருக்குமா, அதனால் அதை செய்ய மூளையால் முடியாது. ஸோ மூளை தன்னோட கவனத்தை நீங்கள் பேசுகிறதுக்கு மாற்றிச்சு அப்படின்னா நீங்கள் ஓடுறதோ நடக்கிறதோ அதோட வேகம் குறைஞ்சிரும். இல்லை நீங்கள் ஒருவேளை நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் கவனம் இருக்கும், உங்கள் பேச்சில் கவனம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையால் இந்த சமயங்களில் அதிகமான நரம்பு ஆற்றலை செலவிட முடியாததுனால தான் இந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, இதில் சிம்பிளாக ஒரு கீரலோ ஏதோ ஒரு உடைஞ்சதோ போச்சு அப்படின்னா அதை உடனே மாற்றிடுங்க. எவ்வளோதான் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுனா கூட அந்த சின்ன சின்ன கீரல்களுக்குள்ளேயும் அரிப்புகளுக்குள்ளேயுமே கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் ஒட்டிகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி அது ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அது கலந்து நாளடைவில் நமக்கு உடல்நிலை கெட்ட விளைவிக்கும். அதனால் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களை உணவுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது, அது உடஞ்சிருந்தாலோ அல்லது கீறி இருந்தாலோ, அது நீங்கள் என்ன தான் கழுவி வாஷ் பண்ணி வச்சா கூட அதில் நோய்க்கிருமிகள் அன்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாமல்

0: மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் சேர்ந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அறிவியல் தகவல் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த ஒரு விஷயமுமே நம்ம சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் அதை செய்யும்போது தான் அதுக்கான பலன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சுற்றி நிறைய பேர் நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக உடல்நலன் சம்மந்தமாக இருக்கட்டும், வீடு சம்மந்தமாக இருக்கட்டும், நம்முடைய வேலை சம்மந்தமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை சொல்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணி காமிச்சோம் அப்படின்னா தான் நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த தகவலோட நிறைவு பெறுது இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், சைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலிக்க காத்திருக்கிறது குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இந்த எண்களில் நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். குரல் பதிவு அனுப்பும்போது தெளிவான இரைச்சல் இல்லாத பகுதியில் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன பாடல் கேட்குறீங்க, என்ன திரைப்படத்தில் இருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறத முழுமையாக பதிவு செஞ்சு அனுப்புங்க. அதே போல் குறுஞ்செய்தி அனுப்புகிறவங்களும் என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் எங்கேருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு செஞ்சு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் யாருக்கான விருப்பம் அப்படிங்கிறது அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டலாமா?
1: சிவகாசிலிருந்து தேவிஸ்டி பேசுகிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். எனக்கு நான் கடவுள் படத்துலேருந்து ஓம் சிவோகம் அந்த சாங் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: தேவிஸ்ரீக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கூ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உடையாம்புலியிலிருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ் இவங்களுக்காக பாடல் வருது. மனசுக்கேற்ற மகராசா திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து நினச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி.

0: நேரம் 8:17 கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் குக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்பலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443360794. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார்கிட்ட இருந்து அப்படின்னா தென்காசியிலிருந்து ரவி. அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க பாடல் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகள்ல.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நேரம் 8:22 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா காவூர்லேருந்து முருகன் அவருக்காக தான் வருது. பாடல் எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா இதயம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 8:27 கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வருதுன்னா வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் அவருக்காகத்தான். அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு தாயின் சபதம். பாடல் இதோ காற்றலைகளில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இருக்கிறது. விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில் நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டுருங்க.
1: கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ என்ற பாடலை ராத்திரி வணக்கத்துடன் கேட்பது சிந்து புந்தரை முருகன். பத்ரி என்ற திரைப்படத்திலிருந்து உள்ள பாடலை. வணக்கம் சார்.
0: அவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது பத்ரி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி நேர்களே 9:30 இடம்பெற இருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்த

0: நேரம் 8:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பிலும், எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை குரல் பதிவு மூலமாக கேட்டிருக்காங்க, யார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுறீங்களா?
1: சார் வணக்கம், மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி பேசுகிறேன். எனக்கு கும்பக்கார தங்கையாங்கிற படத்துலேருந்து கூடலூர் குண்டுமல்லிங்கிற பாடல் ப்ளே பண்ணுங்க சார். ஓகே, நன்றி, வணக்கம்.
0: மந்தித்தோப்பு ஆறுமுகசாமி அவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார் யார் அப்படின்னா, குருவன்கோட்டை தீபக் முருகன். இவங்களுக்காக தான் பாடல் வர காத்திருக்கு. என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்னா, நதியை தேடி வந்த கடல் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறாரு திருவனந்தபுரத்திலிருந்து குமார். அவருக்காக பாடல் வருது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

கத போலதும் நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

இணைந்திருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சரண் மகாதேவிலிருந்து விஜய். அவருக்காக பாடல் வருது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாடலை கேட்ட அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றிகள்.
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன?
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் இடைவிடா இசை மழை.

பழனியாம் தன்பொருணை நதிக்கரை காற்றிலும் பண்பாட்டு தூறலிலும் நனைந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அமிழ் தினம் இனிய தமிழ் மொழியின் ஆழமான கவித்துவ செறிவையும் நம் முன்னோர்களின் பண்பாட்டு மேன்மையையும் உங்களின் இதய நரம்புகளில் தேனாக பாய்ச்ச காத்திருக்கிறது இலக்கியச்சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தமிழ் சமுதாயத்தின் உன்னதமான பண்பாடுகளுள் முகவரியாக திகழ்வது விருந்தோம்பல். முகம் தெரியாத ஒருவரை இன்முகத்தோடு ஏற்றி வயிறார உணவிட்டு மனதார வாழ்த்தி வழியனுப்பும் அந்த பெருந்தகமைதான் உலக அளவில் தமிழினத்திற்கு உயரிய பெருமையை தேடித் தந்தது. இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியும் அதைத்தான் தர காத்திருக்கிறது. இலக்கியங்களில் மிளிரும் தமிழரின் விருந்தோம்பல் சிறப்பை விரிவாக தர காத்திருக்கிறது. விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில்

உபசரிக்கும் உன்னத மனப்பான்மையே விருந்தோம்பல். மனித நேயத்தின் உச்சகட்ட வெளிப்பாடாக விளங்கும் இந்த விருந்தோம்பல் தமிழர்களின் பாரம்பரிய இரத்தத்தில் கலந்த வாழ்வியல் அறம். விருந்தினரை பேணுதல் என்பது கடமையல்ல, அதுவே இல்வாழ்க்கையின் முதன்மை நோக்கம் என்பதை நமது பழந்தமிழ் அறநூல்கள் உரைக்கின்றன. விருந்தோம்பல் அறம் சங்க காலத்தில் தமிழர்கள் தம் வீட்டின் கதவுகளை இரவிலும் அடைக்காத பண்பினராய் வாழ்ந்தனர் என்பதை நமக்கு விளக்குகிறது. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்கிறது நற்றிணை. அதாவது, நடுகிரவில் தெரியாத ஒருவர் பசியோடு வந்து கதவை தட்டினாலும் சிறிதும் முகம் சுளிக்காமல் மகிழ்வோடு சென்று உணவளிப்பார்களாம் அக்கால மக்கள். வறுமை சூழ்ந்த நிலையிலும் தானியங்கள் இல்லையே என வருந்தாது விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் குத்தி சமைத்து விருந்தளித்த வறியவனின் பெருந்தன்மையை புறநானூறு படம் பிடித்து காட்டுகிறது. வந்தவர் பசி தீர்ப்பதே தன் வாழ்வின் ஆகப்பெரிய பேராக சங்கத்தமிழன் கருதினான்.

விருந்து என்னும் சொல் இன்று நாம் பயன்படுத்தும் உறவினர்களுக்கான வரவேற்பு மட்டுமன்று. விருந்து என்றால் புதுமை என்று பொருள். முன்பின் அறியாத புதியவர்களையும் வழிப்போக்கர்களையும் தன் சொந்த குடும்ப உறுப்பினராகவே கருதி

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில். தெய்வ புலவர் திருவள்ளுவர் விருந்தோம்பலின் மகிமையை உலகிற்கு உணர்த்த விருந்தோம்பல் என்றே தனி அதிகாரம் படைத்தார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பல் வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றார் வள்ளுவர். ஒருவன் பாடுபட்டு பொருள் ஈட்டி இல்வாழ்க்கை நடத்துவதே தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரித்து உதவுவதற்குத்தான் என்கிறார்.

0: வள்ளுவர். சிலப்பதிகாரத்திலோ கோவலனை பிரிந்த கண்ணகி தன் அழகையோ செல்வத்தையோ இழந்ததற்காக வருந்தவில்லை. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற் கோடலும் இழந்தேன் என தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரிக்க முடியாமல் போனதே தன் வாழ்வின் மிகப்பெரிய இழப்பு என கண்ணீர்
1: வடிக்கிறாள்.
2: அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்க.

0: கொடியது என்ன?
1: கொடியது கேட்கில் வரி

வளர்ச்சி சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே பெரியது என்ன?

0: சொல்லவும் பெரிதே.
1: ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
0: இனியது

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில். தமிழரின் விருந்தோம்பல் வெறும் உணவோடு முடிந்து விடுவதில்லை, அது இன்முகத்தோடு தொடங்கும் கலை. மோப்ப குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து என்பார் வள்ளுவர். அனிச்ச மலர் நுகர்ந்தாலே வாடிவிடும், ஆனால் விருந்தினர்களோ உபசரிப்பவரின் முக மாறுதலை கண்டவுடனேயே மனம் வாடிவிடுவார்களாம். எனவே இன்சொல் பேசி இன்முகத்தோடு வரவேற்பதே உண்மையான விருந்தோம்பல் என்கின்றன இலக்கியங்கள். உணவளித்து உபசரித்த பின் புறப்படும் விருந்தினரை பிரிய மனமின்றி அவர்கள் செல்லும் பாதையில் 7 தூரம் பின் சென்று வழியனுப்பும் வழக்கம் இருந்ததை பொருநாராற்றுப்படை விவரிக்கிறது.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில். அந்நாளில் தமிழர்கள் காட்டிய இணையற்ற விருந்தோம்பல் பண்பே உலக அரங்கில் தமிழ் மக்களுக்கு அன்பானவர்கள், நாகரீகமடைந்தவர்கள், விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் என்ற ஒப்பற்ற புகழை ஈட்டி தந்தது. தன் வீட்டிற்கு தேடி வந்தவன் பகைவனே ஆயினும் அவனுக்கு பசி தீர்த்து உபசரிக்கும் பரந்த மனப்பான்மை தமிழனுக்கே உரியது. விருந்தோம்பல் செய்யும் இல்லங்களில் லக்ஷ்மி தேவி நிலைத்து நிற்பாள் என்பதும், அமிழ்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாது விருந்தினருக்கு அளிக்கும் கொடைத்தன்மை தமிழரின் பெருமையை பார் முழுவதும் பறைசாற்றியது.
1: பழமுதிர்

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது விருந்தோம்பலில் விளைந்த பெருமை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பு எனும் தலைப்பில். தொழில்நுட்பமும் அவசரமும் நிறைந்த இன்றைய நவீன உலகமயமாக்கல் சூழலில் வீடுகளின் அமைப்புகளும் மனிதர்களின் வாழ்க்கை முறைகளும் மாறியிருக்கலாம். ஆனால் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த விருந்தோம்பல் எனும் பண்பாட்டு விதையை நாம் நெஞ்சில் ஏந்தி பாதுகாக்க வேண்டும். நமது வீட்டிற்கு வருவோரை இன்முகத்தோடு வாருங்கள் என அழைத்து அன்போடு ஒரு குவளை குடிநீர் தருவதும் இன்சொல் பேசுவதும் கூட விருந்தோம்பலின் வடிவமே. இத்தகைய உயரிய பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி தமிழரின் பெருமையை உலகறியச் செய்வோம் என சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெற வேண்டுமா? அழைக்கலாம் இந்த எண்களில் 2561132 மற்றும் ஒரு இலக்கம் 2561133. நிகழ்ச்சியில் இணைக்கும் முதல் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆயர்புரம் முத்து மகேஸ்வரி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோமா. சொல்லுங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மகிழ்ச்சிமா. சொல்லுங்க, முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: பூக்களை பறிக்காதீர்கள் படத்துல இருந்து சோலைகள் எல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம் அந்த பாடல் கொடுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: நேரம் 10:07 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்புல நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் பணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? உங்களுக்காக இந்த பாடல் காற்றலைகளில் வருதுமா? நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.

0: நேரம் 10:13 கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யார்?
1: நான் காரைக்கால் ராம்.
0: சொல்லுங்க சார்.
1: திருமூர்த்தி மஞ்சள் நீலாவில் இரவில் திருமூர்த்தியை பார்த்தேன். அந்த படம்
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி.

0: இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சார். நான் புதுக்குடில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஒரு தலை தாக்கம் படத்துல இருந்து இது குழந்தை பாடும் இந்த பாட்டு வேங்க சார்.
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: இசையின் இன்ப ராகம் ரீங்காரமிடும் நேரம், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இனிய பொழுதினில் விருந்தோம்பலுடன் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்கள் அன்பிற்கு வீரபாண்டியன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, நல்லா இருக்கு சார்.
0: மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில
1: என்ன? இளமை இளமை ஊஞ்சல் ஆடுகிற படத்திலிருந்து ஒரே நாள் அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 10:29. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். இதமான வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிகள். இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து விக்ரமசிங்கபுரம் சங்கரபாண்டியன் இருந்து வைரம் சார்.

0: சரிங்க, விக்ர விகே புரத்துலேருந்து பேசுகிறீங்க இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வைரம் சார்.
0: விகேபுரத்தில் வைரம், சொல்லுங்கம்மா.
1: அள்ளி அள்ளி தெளிக்கிறான் மழை தான் மழை தான் சார். என்னம்மா
0: வைரம்?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்குறீங்க?
1: பொத்துக்கிட்டு ஊத்து வேடி வானவன் சார்.
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில்
1: வந்து
0: நன்றி.

0: சுவையோறும் தேன் தமிழ் இசையோடு ஒலிக்கும் நேரம் சுகமான ராகங்கள். நேரம் 10:35. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: அன்பு தம்பி மணிமுத்தார் கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்வது மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவையா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சகோதரர், நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்யா.
0: மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: இன்னைக்கு அன்பரு பயணங்கள் முடிவது இல்லைங்கிற படத்துல ஒரு மெலோடி பாடல்
0: கொடுத்து,
1: மணி ஓசை கேட்டு எழுந்து. அந்த ரொம்ப துள்ளலிசை பாடல், சோக பாடலும் கலந்த பாடல். வாய்ப்புக்கு நன்றி.

நிறம் 10:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க.

0: நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ள வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம்
1: பாலாங்குடியிலிருந்து ராமச்சந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராமச்சந்திரன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க? உங்களுக்காக பாடல் இதோ. ராமச்சந்திரன் சார், இனிமே நீங்க பேசும்போது வானொலியில வானொலியுடைய ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சிருங்க, சரிங்களா? தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா கேட்கல, சரிங்களா? நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல.
1: ஆ சரி சார்.

0: இரவில் இசையை கேட்பதை விட இன்பம் ஏது? சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்களில் வரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இனிய வணக்கம் சார். தென்காசி மாவட்டம் மேல சொக்கம்பட்டியிலிருந்து மூர்த்தி மேடம்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: உதயகீதம் திரைப்படத்திலிருந்து அதே பாட்டு உதயகீதம் பாடுவேன். அந்த பாடல்
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். தென்காசி மாவட்டத்தில் மழை உண்டா?
1: மழை இல்லை சார்,
0: இன்னைக்கு இல்லை.
1: இன்னைக்கு இல்லை. ஆமாம், மழை வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் மழை இல்லை.
0: எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி சார். நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் நேரம் 10:52 ஆயிட்டுருக்கு. வருக வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: படம் நீயா? அல நான் கட்டில் மேலே கண்டேன் என்கிற பாடல் வேண்டும்.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க வரும் அன்பு உள்ள வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? அந்த பாடல் உங்களுக்காக ஏதோ காற்றாலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: சார் நன்றி.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைக்கானம் கேட்கலாம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது தில்லானா மோகானம் பால் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியுள்ள பாடல்.
2: தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடைதான்.

நேரம் 11:45. திரைக்கணத்தில் கேட்கலாம் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய்தான் தீர்வேன். போய்தான்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: ஆஹா, பேசக்கூடாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கிறது ஆவதெல்லாம் பெண்ணாலே திரைப்பட பாடல்கள். முதலில் ஒலிக்கிறது மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

ஒழிக்கிறது வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: கேட்கலாம் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.
1: கூட கூட நாங்களும் தான் வந்தாய் நம்ம அம்மா கூட கூட.

0: எடுக்குதப்பா தப்பா.
1: இரவின் மடியில் இனி கேட்கலாம் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலாக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
2: அந்த நானா
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு கேட்க.

0: கேட்கலாம் விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல்.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை.

யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, பருவம் வந்த

0: சொல்லுங்க, ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா?
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.
2: கேட்கலாம் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து ஏ.எல். ராகவன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: கேட்கலாம் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி.

டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க.

இதுவரை கல்லுக்குள் ஈரம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து காளி படப்பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன.

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla.

நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். மை நேம்

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் பிரபாகர் கரேக்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்வது பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் பிரபாகர் ஹரேகர் அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்டோம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

0: Bulletin.
1: நேரம் 4:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது பொங்கும் மங்கலம். இந்நிகழ்ச்சியில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்க இருக்கிறோம். திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ மகா கணபதே என தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றிய பாடல் ஆபோகி ராகம் கண்டசாபதாளம்.

நிகழ்ச்சியிலடுத்து பாதமே துணை என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் வலஜி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். இதில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வரி இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள வேண்டும் தாயே என தொடங்கும் எம் தண்டபாண தேசிகர் இயற்றிய பாடல் சாரமதி ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 5:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருமலை தென்குமரி என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர்.

ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் கே ஜே ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன் குழுவினர்.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி ஸ்ரீதேவி என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் திருவருள் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினர்.